அருளமதம் தந்து அன்பின் ஆதி மூலமாக இசைச்சரம் தொடுத்த இனிய விடையலை இறைவனின் துதியோடு வரவேற்று நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை இன்னொரு புழி ஐந்தின் அருள் மாலை.

கோடை பண்பலை நெருப்புழி அனைத்து இன்றைய நிகழ்ச்சிகள் இன்று மலர இருக்கும் நமதனி நிகழ்ச்சி முட்டுக்கள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 கிட்கலாம் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் புந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜர்டிகல் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரிப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மனம் வீச இருக்கிறது தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா. 10 மணிக்கு பண்பலைவானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகள். 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நடைபெற இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, அதை தொடர்ந்து விசைக்கும் பண்பலை படைப்பாளிகள், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, அதை தொடர்ந்து 2:15 தொழிலசு கானங்களோடு டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உயிர் பெற்று சிக்கிருக்கிறது ஈரோடு மாவட்டம் பேச்சிமுத்து அவர்களின் தெரிவில், 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத் தோரிகை. 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத் தோரிகை. வண்ணத் தோரிகை என்று இசைக்க இருக்கிறது கலக்கல் கேள்வியாக. 5 காலை இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 திரை இசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர். நிகழ்ச்சியில் 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 6:40 பொன்னியின் செல்வங்கள். ஏழு மணிக்கு நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது இசைக்க இருக்கிறது பஞ்சதந்திரம் தைதை தத்தை என இரண்டு விளையாட்டுகளோடு. 9:00 இரவு நேர இசைத்தென்றில் வீசும் கொடை தென்றில், இன்றைய கொடை தென்றில் உயிரில் உறைந்தவையாக. 10:00 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணிக்க அழைக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை. 11:00 இடைவிடாத இசை ராகம் பாடும் இரவு சிறகு, இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டெலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

கொஞ்சிடும் குழந்தையாய் மெல்ல மெல்ல எட்டி பார்த்து மகிழ்வுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் காலை கதரவன். அவன் சுடரொளியில் மிளிர்ந்து மகிழ்விக்கும் சிதறிய சின்னஞ்சிறு முத்துக்கள், அதன் அருகில் அசைந்தாடும் வண்ண வண்ண பூக்கள். இவ்வழகிய இயற்கை ஓவியத்தை தீட்டி கொண்டு நல்விடிகளின் நளினத்தோடு மேலும் அழகாகி இன்னிசை படக்கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தின் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் கால்நடைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக புதுமறை பொழிவு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1098.
2: அசை இயற்கு உண்டு ஆண்டு ஓர் ஏர் யான் நோக்க பசையினள் பையனகும்.
3: நான் பார்க்கும்போது ஈர அன்பினளாய் பையச் சிரிக்கிறாள். அசைகின்ற இயல்பு கொண்ட அவளின் மென்மைக்கு அப்போது ஓர் பேரழகு தோன்றுகிறது. குறள் எண் 1098 அதிகாரம் குறிப்பறிதல்.
2: அசை இயற்கு உண்டு ஆண்டு ஓர் ஏர் யான் நோக்க பசையினள் பையனகும்.
3: நான் பார்க்கும்போது ஈர அன்பினளாய் பையச் சிரிக்கிறாள். அசைகின்ற இயல்பு கொண்ட அவளின் மென்மைக்கு அப்போது ஓர் பேரழகு தோன்றுகிறது. குறள் எண் 1098 அதிகாரம் குறிப்பறிதல்.
0: நல்விடிகளின் நளினத்தின் சாயலோடு இசைக்கு அழைக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் வசந்த விடியல்.

0: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

இசையின் விசம் மினிசை வாசம் வீசி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழையின் வசந்த பிடியில். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் இசைக்கு இருக்கிறது துரத்த சொந்தங்களுக்காக. தூரத்து சொந்தம் அப்படின்னு யார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழகத்தின் அனைத்து மாவட்ட நேயர்களும் என்னங்க எல்லாரையும் வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பண்பலையில் வரக்கூடிய பொதுவான நிறைய மாவட்டங்கள்லாம் வருங்க. அதை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும், அதாவது வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நேயர்களும் அழைக்கலாம். அப்போ நாங்கள்லாம் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களும் வரலாம் இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 வரை இருக்கக்கூடிய மனதோடு ராகத்தில்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோம்.
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ராயில் அனில் பாஸ்தா குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் வரை இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில் என்று தீட்ட இருக்கும் வண்ணம் வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா, சமூகத்தின் சவாலா?

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும்
4: தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: AC ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: வேலூர் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

இங்குள்ள மூலவர் சாய்ந்த கோலத்தில் உள்ள சுயமமூர்த்தியாவார். பங்குனி மாதத்தில் சூரியனின் கதிர்கள் இறைவன் மீது விழுகின்றன. இக்கோயிலின் பிரகாரத்தில் உள்ள பனைமரம் இக்கோயிலின் தலவிருட்சமாகும். இது ஒரு வருடத்தில் கருப்பு பழங்களையும் அடுத்த வருடத்தில் வெள்ளி பழங்களையும் தரும் ஒரு விசித்திரமான குணத்தை கொண்டுள்ளது. கருவறைக்கு மேலே உள்ள ருத்ராட்ச கூரையில் இக்கோயிலின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. புகழ்பெற்ற வேத அறிஞரும் சிவபக்தருமான ஸ்ரீ அப்பைய தீட்சிதரின் பிறந்த இடம் என்ற பெருமையும் விரிஞ்சிபுரம் பெற்றுள்ளது. படைப்பு கடவுளான பிரம்மா ஒருமுறை பொய் சொன்னதன் விளைவை அனுபவிக்க நேர்ந்தது. திருவண்ணாமலையில் சிவபெருமானின் தலையை அவரால் உண்மையில் காண முடியாத போதிலும் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை எடுத்து அதுவே இறைவனின் தலையை கண்டதற்கான சான்று என்று கூறினார். சிவபெருமான் பிரம்மாவிற்கு தனது உண்மையான ரூபத்தில் தரிசனம் கொடுக்க விரும்பவில்லை. பிரம்மா சிவசர்மன் என்ற பெயருடைய ஒரு பூசாரிக்கு மகனாக பிறந்தார். அந்த பூசாரி இறந்த பிறகு அவர் தன் தந்தைக்கு பின் இறைவனுக்கு சேவை செய்ய தொடங்கினார். கோவிலில் ஸ்வர்ண கணபதியை வழிபட்ட பிறகு சிவசர்மன் திருமாஞ்சன கலசத்துடன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வந்தார். ஆனால் அவர் ஒரு சிறுவனாக இருந்ததால் இறைவனின் தலையை தொட முடியவில்லை. கருணையுள்ள இறை

இவன் அந்த சிறுவனுக்கு உதவ தன் தலையை தாழ்த்தி அவனது சேவையை பாராட்டினார். எனவே இறைவன் ஒருதலை பட்சமாக காணப்படுகிறார். அவர் வாழ்க்கை பாதையில் நமக்கு வழிகாட்டும் ஒரு நிலையான உறவு என்பதாக மார்க்கபந்து ஈஸ்வரர் என்ற பெயரில் அதே வடிவத்தில்

0: முன்னதாக பிரம்மதேவன் திருவண்ணாமலையில் இறைவனின் தலையை கண்டதாக பொய்க் கூறினார். அந்த தவறுக்கு பரிகாரம் தேடும் விதமாக அவர் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டார். பிரம்மதேவன் சிறுவனாக இவ்விடத்திற்கு வந்து பிரம்ம உபதேசம் என்கிற காயத்ரி மகா மந்திர உபதேசம் மற்றும் சீவ தீட்சையுடன் உபநயனம் எனப்படும் பூநூல் சடங்கு பெற்றார். விரிஞ்சிஜன் என்ற சொல் பிரம்மதேவனை குறிக்கிறது. பிரம்மதேவன் இங்கு வழிபட்டதால் இவ்விடம் விரிஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயில் குழந்தை வரம் வேண்டி செய்யப்படும் பிரார்த்தனைக்காக பெயர் பெற்றது. பாலாறு ஆற்றில் முதன்முறை நீராடி பின்னர் பிரம்மா மற்றும் சிம்ம தீர்த்தங்களில் நீராடி தெய்வத்தை சுற்றி வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். மக்கள் சரியான நேரத்தில் திருமணம் நடக்கவும் இக்கோயிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். குடும்பத்தையோ அல்லது தனிநபரையோ பீடித்துள்ள சூனியத்தின் விளைவுகளிலிருந்து விமோச்சனம் பெறவும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு குவிகிறார்கள். இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாக இருப்பது கோயிலின் உள்ளே தென்புறத்தில் விஜயநகர பேரரசின் மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்ட நேரம் காட்டும் கல்லாகும். அர்த்த சந்திர வடிவில் 1 முதல் 6 வரையும் 6 முதல் 12 வரையும் எண்கள் அந்த கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. மேற்புறம் உள்ள பள்ளத்தின் வழியே ஒரு குச்சியை நீட்டினால் குச்சியின் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அதுதான் அப்போதைய நேரம் என்று அறிந்து கொள்ளலாம். இத்தலத்து இறைவனை வழிபட்டால் நாமும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவோம் என்பது திண்ணம். இன்று வேலூர் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வசந்த விடியல்.
8: இனிசியால் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
11: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
12: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: தளிர் நேரத்துல நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ரோஹித் கபிசர்.
0: ரொம்ப அழகா இருக்கு, இந்த பேர் யார் வச்சாங்க?
1: அம்மாவும் அப்பாவும்.
0: அப்படியா, நீங்க கேட்டிருக்கீங்களா? என்ன கழுத்துல என்ன ஒரு ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க?
1: அப்பா வாங்கி கொடுத்தாரு கோயிலுக்கு போகும்போது.
0: எந்த கோயிலுக்கு போனீங்க?
1: சிவன் கோயிலு.
0: எங்க இருக்கு
1: தெரியல, அப்பா மட்டும் தான் போனாரு.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
1: கவிதை.
0: கவிதை எங்க சொல்லுங்க கேட்போம்.
1: மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணி இலே பெருமை வேண்டும்.
0: இந்த கவிதையை எழுதினது யாரு?
1: பாரதியார்.
0: உங்களுக்கு பாரதியார் பிடிக்குமா? பாரதியார் வேற என்ன பாட்டெல்லாம் பாடியிருக்காரு? நிறைய பாப்பா பாட்டு பாடியிருக்காரு, இப்படி விளையாடு பாப்பாவெல்லாம் பாடியிருக்காரு தெரியுமா? அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: உங்களுக்கு தெரியுமா?
1: பாதி தான் தெரியும்.
0: தெரியுமா? அது எனக்கு கொஞ்சோடு சொல்றீங்களா?
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்வெடுத்தால் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, நீ குழந்தையும் வையாதே பாப்பா, காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு.
0: எவ்வளவு அழகா பாடியிருக்கா, நீங்க பாத்திருக்கீங்களா?
1: இல்ல, போட்டோல தான் பாத்திருக்கேன்.
0: போட்டோல பாத்தீங்களா? உங்களுக்கு உங்க டீச்சர் சொல்லிருக்காங்களா? சரி சரி சொல்லக்குட்டி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன பண்றீங்க?
1: டாக்டர் ஆக போறேன்.
0: டாக்டரா என்ன செய்வீங்க?
1: எல்லாத்துக்கும் மருந்து கூட சரி பண்ணுவேன். எல்லாத்துக்கும்
0: காய்ச்சலா இருக்கிறவங்களுக்குலாம் சரி பண்ணிடுவீங்க, உடம்பு முடியாதவங்களுக்கு. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி.
0: அக்கா பேர் என்ன?
1: கௌர்தனா.
0: அக்கா என்ன பண்றாங்க?
1: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
0: தங்கச்சி?
1: தங்கச்சி வீட்டில் தான் இருப்பா.
0: வீட்டில் இருப்பாங்களா? சின்ன பாப்பாவா?
1: ஒரு வயசு தான் இருக்கும்.
0: அந்த பாப்பா பேர் என்ன?
1: அர்ச்சனா.
0: அர்ச்சனா பாப்பாவா? நீங்கள் அடித்து வைக்குவீங்களா?
1: அடிக்க மாட்டோம், சேட்டை பண்ணால் தான் அம்மா அடிப்பாங்க.
0: அம்மா அடிப்பாங்களா? நீங்கள் அடிக்க மாட்டீங்க பாப்பாவை. பாப்பா பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி சரி செல்லக்கும், நீங்கள் படித்து பெரிய ஆளாகி ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள்.

0: இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: கோடி பன்வலை 100.5 இன்று காலை 7:30.

0: காட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: கோடிப்பன்வெளி 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5
1: அனில் பாஸ்தா, சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
4: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு

0: இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3வது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்

படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிசை நிதை வினியை இசை மெட்டுக்கள் கொண்டு மீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தின் வசந்த விடியல்.
1: கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ். குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும், குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: இயற்கை நிலையோடு இசைப்பாடும் குயில்கள், கொஞ்சிடும் சிட்டுக்கள், அதோடு துளிர்விடும் சிறு முட்டுக்கள், அதில் கதிரொளியோடு சுடரொளி கொண்டு விடியல் என்பது கதிரவனின் உதயம் மட்டுமல்ல, நம் சிந்தனையின் புதிய தொடக்கம். அதை புத்துணர்வோடு கொண்டாட அழைக்கும் இனிய நாளில் இனிசையோடு பயணித்து மகிழ்வோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நொறுபொழி ஐந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
9: இனினும் கொடை பண்பலை 100.5 புலர் இருக்கிறது. சுகமான காலை இசைக்கும் வரையின் இந்த இருப்போம் இசையோடு.

எண்ணங்களில் கவனம் வையுங்கள், அவை சொற்களாகின்றன. சொற்களில் கவனம் வையுங்கள், அவை செயல்களாக மலர்கின்றன. செயல்களில் கவனம் வையுங்கள், அவை உங்கள் வாழ்வை தீர்மானிக்கின்றன. நற்செயல்களோடு இந்நாளை இனிதாய் தொடங்குவோம் என்று வாழ்த்தி வரவேற்கிறது இன்றைய சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய காலை வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம். கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்ட கால்நடை விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலம் மாடுகளை தாக்கக்கூடிய வைரஸ் நோயான கோமாரி நோய்க்கு எதிராக தேனி மாவட்ட அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களிலும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டு வருகிறது. பசு மற்றும் எருமை மாடுகள், 4 மாத வயதுக்கு மேற்பட்ட கன்றுகள், சினை மாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும். எனவே தேனி மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்க்கும் விவசாய பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நேர்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
5: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் ஆர்பிஎஸ் மஹாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புத்தக திருவிழாவில் இன்று புத்தகம் சிந்தனைகளின் சீர்வரிசை என்ற தலைப்பில் சிறப்புரை.
6: நீர்களை இன்று காலை 9 மணிக்கு விடியும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தா குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஸின் வானவில் தருகிறது. வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா?

0: மலர்,
1: கண்ணை போன்ற வடிவம் கொண்ட தகடு,
0: அல்லது
1: ஆர்வம் ததும்ப நோக்குதல்,
0: அல்லது
1: கடவுள் திருமேனிக்கு அணிவிக்கும்
0: செயற்கை விழிமலர்,
1: கண்மலர்,
0: கண்ணை போன்ற வடிவம் கொண்ட தகடு.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
5: நேர்களை, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று ஈரோடு மாவட்டம் பேச்சுமுத்து அவர்களின் தெரிவில் வளம் பெற காத்திருக்கிறது.

இனிசை பாடிக்கொண்டிருக்கிறது கொடிப்பண்பிலை 100.5 சுகமான காலை. அடுத்து வர பாட்டில் 3 ஃப்ளேவர்ஸை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் இவன். மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி வெஸ்டர்ன் போய் அப்படியே ஃபோக்கில் முடிச்சிருப்பாருங்க. கேட்டு வந்துடலாமா?

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு வரும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் சந்திக்க இருக்கிறது தூரத்து சொந்தங்களை.

0: சாய் பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ்.

0: தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இனோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
2: என்னமண்ணா, சார்ட் பேப்பர், பென்சில், வண்ண வண்ண சாயங்கள், பிரஷ், ஓஹோஹோ, யாராவது ஓவியர் வந்து ஓவியம் வரைய போகிறாரா அண்ணா?
3: இல்லை அமைச்சரே, ஒரு ஓவியன் புதிதாக பிறக்க போகிறார்.
2: புதிதாக ஓவியன் பிறக்க போகிறானா? என்னமண்ணா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், எவன் அந்த ஓவியன்?
3: அமைச்சரே, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கள், நான் தான் அந்த ஓவியன்.
2: ஓ, தெரிந்திருந்தால் இன்னும் நன்றாக கேட்டிருப்பேன். ஓஹோஹோ, சரி சரி சரி சரி மண்ணா. என்மண்ணா, ஓவியம் எல்லாம் நீங்கள் வரைவீர்களா?
3: அமைச்சரே, ரவிவர்மாவே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நான் ஓவியம் வரையக்கூடியவனையா?
2: என்ன, ரவிவர்மாவா? மன்னா மன்னா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், காலையிலேயே இப்படியெல்லாம் சொல்லி எங்களை கடுப்பேற்றாமல் ஏதாவது பயனுள்ள செய்தியாக இருந்தால் சொல்லுங்கள்.
3: நான் ஒரு திறமைசாலி என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டீர்களே. சரி சரி, கிராஃபைட்டை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள்.
2: கிராஃபைட்டா? அப்படி என்றால் மன்னா?
3: அமைச்சரே, நான் சொல்லுவதை முழுமையாக கேளும் ஐயா, அப்போதுதான் உங்களுக்கு கிராஃபைட் என்றால் என்னவென்று தெரியும்.
2: ஓ, அப்படியா, சரி சொல்லுங்கள்.
3: அமைச்சரே, இங்கிலாந்து நாட்டின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கம்ஃபர்லாட் என்கிற பகுதியில் 1550 ஒரு இரவில் பெரும் புயல் வீசியது. அந்த புயலில் நிறைய மரங்கள் சாய்ந்து விட்டன. அடுத்த சில நாட்களில் அந்த பகுதியில் ஆடு மேய்க்க சென்றவர்கள் வேரோடு சாய்ந்து கிடக்கிற அந்த மரங்களை பார்க்கிறார்கள்.
2: ஓ சரி மண்ணா, பிறகு என்ன நடந்தது?
3: வேரோடு சாய்ந்த இடத்தில் கன்னங்கரையல் என்று ஏதோ ஒன்று தெரிந்திருக்கிறது அமைச்சரே.
2: ஓ அப்படியா, அது என்னமண்ணா?
3: அதை அந்த மக்கள் நிலக்கரி என்று நினைத்து எரித்து பார்த்திருக்கிறார்கள், ஆனால் எரியவில்லை. அதை தொட்டால் கையில் வேறு கருப்பாக ஒட்டிக் கொள்ளுகிறது. இது என்னவாக இருக்கும் என்று அந்த மக்கள் குழம்பி போனார்கள்.
2: பிறகு
3: எப்படியோ இந்த செய்தி இங்கிலாந்து அரசுக்கு தெரிய வருகிறது.
2: ஓ, அவர்கள் என்ன செய்தார்கள் மண்ணா?
3: சொல்கிறேன் அமைச்சரே, இது ஏதோ ஒரு மதிப்பு மிக்க பொருளாகத்தான் இருக்கும் என்று நினைத்து அதற்கு கிராஃபைட் என்று பெயர் வைத்தார்கள். நாளடைவில் இதை பீரங்கி குண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் ஓவியர்கள் ஓவியம் வரைய இது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கருதினார்கள். பின்னாளில் மரக்குச்சியின் இடையில் இந்த கிராஃபைட்டை வைத்து பென்சில் செய்யும் முறை ஏற்பட்டது அமைச்சரே. இப்படித்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காகித பென்சில் உருவானது அமைச்சரே.
2: ஓ, நாம் காகிதத்தில் எழுதும் பென்சிலுக்குள் இருக்கும் அந்த கருப்பு குச்சி இருக்கிறதே, அதன் பெயர் கிராஃபைட் அம்மண்ணா.
3: சரியாக சொன்னீர் அமைச்சரே.
2: சிறப்பு மண்ணா, மிகச் சிறப்பு. பென்சில் எப்படி உருவானது என்பதை பற்றி மிக அருமையாக சொன்னீர்கள். சரிமண்ணா, நீங்கள் ஓவியம் எல்லாம் வரைவேன் என்கிறீர்களே, நீங்கள் இதற்கு முன் வரைந்த ஓவியம் எதையாவது காட்டுங்களேன் பார்க்கலாம்.
3: ஆம், அப்படி கேளுங்கள் அமைச்சரே. இதோ பாருங்கள், இது நான் வரைந்த ஓவியம் தான்.
2: எங்கே, இப்படி கொடுங்கள் மண்ணா. ஆஹா, ஒரு குரங்கை அப்படியே தத்ரூபமாக வரைந்திருக்கிறீர்களே மன்னா.
3: என்ன குரங்கா? அமைச்சரே, அதில் நான் என்னுடைய உருவத்தை வரைந்திருக்கிறேன் ஐயா.
2: இரண்டு மூன்று தான் மன்னா.
3: என்ன
4: கோடி பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர், ராதா, கோபாலகிருஷ்ணன். மந்திரியாக கஜேந்திரன்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1-15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம்.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
8: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
7: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
8: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
9: கவுன்சிலிங் கோட் 4959.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
10: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
11: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்
12: கவுன்சிலிங் கோட் 2612
13: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதல்.

0: 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும் பொது தமிழ் புத்தகம் இலவசம். காண்டாக்ட் 9884421666.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும்

0: 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போம்.
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 4
0: பயணம் செய்வதற்கு சுகமாக அமைவது தொடர் வண்டிகள்.
2: பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் பயணம் செய்ய கிடைத்த நீண்ட வண்டிகள்.
0: அன்றாட பணிகளும் பயணங்களும் பலருக்கு எளிதாய் அமைய பல பரிமாற்றங்கள் அடைந்துவிட்டன.
2: உலகின் அதிதூர தொடர் வண்டி போக்குவரத்து
0: கிராண்ட் ஜங்ஷன் ரயில்வேயிலிருந்து
2: பர்மிங்கம் நகருக்கும் லிவர்பூல் நகருக்கும் இடையே
0: தொடங்கப்பட்ட நாள்
2: என்று
0: ஆண்டு
2: 1837.
0: மனிதர்களுள் சிலர் மனிதர்களையே அடிமையாக வைத்திருந்தனர்.
2: சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூக சீர்திருத்தவாதிகள்
0: அதனை கண்டு வெகுண்டெழுந்தனர்.
2: ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் உண்டு.
0: மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதற்காகவே
2: நியூயார்க்கில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 1827. ஐக்கிய ராஜ்யம் வேல்ஸில் பிறந்தவர்
2: இவரின் ஆசிரியர் வில்லியம் லாம்ப்டன்.
0: இவரே இந்திய வரைபடத்தின் மூலமான
2: பெரிய இந்திய நெடுவரைவில் என்ற மதிப்பீட்டு முறையை தொடங்கியவர்.
0: அவருக்கு துணை புரிய 1806 ஆசிரியரோடு இணைந்தார்.
2: லாம்ப்டன் மறைவுக்கு பின் அம்மதிப்பீட்டை இவர் முடித்து வைத்தார்.
0: 1830
2: இந்திய மதிப்பீட்டு தளபதியானார்.
0: 1843
2: தன் நாட்டிற்கே திரும்பி
0: 1862
2: அரச புவியியல் கழகத்தின் துணை அதிபரான
0: ஜார்ஜ் எவரெஸ்ட் என்பவரின் நினைவாக
2: இமயமலை சிகரத்திற்கு
0: அவரின் பெயரான எவரெஸ்ட் என சூட்டப்பட்டது.
2: பிரிட்டிஷ் இந்தியாவின் புவியியலாளர்
0: ஜார்ஜ் எவரெஸ்ட் பிறந்த நாள்
2: என்று
0: ஆண்டு
2: 1790.
0: பஞ்சாப் மாநிலம் சியால்கேட் எனுமிடத்தில்
2: கட்ரி குடும்பத்தில் பிறந்தவர்.
0: காந்திய கொள்கைகளை கடைபிடித்த காந்தியவாதி.
2: 1997 இந்திய அரசின் பாரத ரத்னா விருதினை பெற்றவர்.
0: 1964 சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மறைவின் பொழுதும்
2: 1966 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் மறைவின் பொழுதும்
0: இடைக்கால பிரதமராக பதவி வகித்த
2: இந்திய அரசியல்வாதியும்
0: தொழிலாளர் சிக்கலில் நிபுணத்துவம் பெற்ற
2: பொருளாதார அறிஞருமான
0: குல்சாரிலால் நந்தா பிறந்த நாள்
2: என்று
0: ஆண்டு
2: 1898.
0: திரித்தடயம் என்பது

0: சொல்.
1: மூவாயி என்பதே இலங்கையின் வழக்கு சொல்.
0: டிரான்சிஸ்டர் என்பது ஆங்கில சொல்.
1: முக்கிய பயனாகும் மின்சார முடுக்கிகளில்.
0: அத்தோடு பயனாகும் ஒலி அளவை பெருக்குவதில்.
1: பைபோலார்
0: ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் என்று இரு வகைகள்.
1: முன்னதில் உண்டு மூன்று மின்முனைகள்.
0: பின்னதில் உண்டு நான்கு மின்முனைகள்.
1: அதிகளவு பயன்படுகின்றன கணினிகளில்.
0: அலைபேசிகள் உருவாக்கத்தில்.
1: 1951
0: வில்லியம் ஷாக்லிஜன் டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்த நாள்
1: என்று.
0: 1863 ஜனவரி 12 நாள்
1: கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும்
0: மகனாக பிறந்தவர்.
1: சிறு வயதிலேயே சிறந்த நினைவாற்றல் கொண்டவராகவும்
0: சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தவர்.
1: இசையும் இசை வாத்தியங்களும்
0: இவருக்கு இசைந்தன இளம் வயதிலேயே.
1: இறை உண்மைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக
0: தேடிச் சென்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை.
1: அவர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார்.
0: குருவின் மறைவுக்கு பின் துறவரம் பூண்டார்.
1: பின்னர் பயணித்தார் இந்திய துணைக்கண்டம் முழுவதும்.
0: 1893 ஆண்டு
1: சிகாகோவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில்
0: இவர் ஆற்றிய சொற்பொழிவு
1: உலக புகழ் பெற்றது. உரையில் தொடங்கிய வாக்கியமோ
0: டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
1: தன் சீர்மிகு கருத்துக்களால்
0: இளைஞர்களை எழுச்சியடைய செய்தவரும்
1: ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடரும்
0: 19 நூற்றாண்டில் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்களுள் ஒருவருமான
1: நரேந்திரநாத் தத்தா எனும் இயற்பெயர் கொண்ட
0: சுவாமி விவேகானந்தர் நினைவு நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1902
0: பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சார்ல்ஸ் பூரியர்,
1: இங்கிலாந்தை சார்ந்த ராபர்ட் ஓவன்,
0: டாக்டர் வில்லியம் கிங் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது
1: கூட்டுறவு.
0: இது 1844
1: ரொக்டேல் நகர தொழிலாளர்களால் செயல்வடிவம் பெற்றது.
0: சர்வதேச கூட்டுறவு அமைப்புகள் அனைத்தும்
1: 7 வண்ணங்களை உள்ளடக்கிய கொடியின் கீழ் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் முதலாவது சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது
1: பன்னாட்டு கூட்டுறவு நாள்.
0: அந்நாள் இன்று
1: ஆண்டு
0: 1923. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: கோடைப்பண்பலையின் 1.5 இனிசை பாடிக்கொண்டு இருக்கிறது சுகமான காலை.

ஒவ்வொரு நகர்விலும் தன்னுள் சுவாரஸ்யத்தை ஒழித்து வைத்திருக்கும் இந்த வாழ்வின் அனைத்து நொடிகளையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என சொல்லி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நன்றி நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்னினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வெர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. 20:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் வியசன் சூரியன் பிரான் அரிசி நேரம் காலை 8:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் வியசன் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு வியசன் சூரியன் பிரான் அரிசிகள்.
2: மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள். மங்களன் மங்களுக்கு
2: வழங்கும் மனதொடு ராகம்.
0: தொலைவிலிருந்து பல மைல்கள் கடந்து மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியை கூட்டிட காற்றலையில் நம்மோடு கைகோர்க்கும் நேச நெஞ்சங்களுக்கு பாலம் அமைத்து தருகிறது இன்றைய மனதோடு ராகம். வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கக்கூடிய தூரத்து சொந்தங்களை நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் 29 03 33 என்ற எண்களில் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. நேச நெஞ்சங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் வினோ. இனிய காலை வணக்கம் நேயர்களே. முதல் நேயர் வர்க்கம் வணக்கம்.
4: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க சார். உங்க பேர் சொல்லிருங்க.
4: பாரசாலை திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: திருவனந்தபுரத்துல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு திருவனந்தபுரம் காலநிலை எல்லாம்?
4: அதாவது ஆனிபாங்க.
0: சரிங்க சார். உங்க இனிப்பு சரியா இல்லைங்க.
4: என்னமா
0: உங்க இனிப்பு விட்டு விட்டு கேக்குது? ஆமாங்க.
4: அதாவது ஆரல் மலை
0: பொழிந்து கொண்டிருக்கு. இங்க கொடைக்கானலையும் மலை பொழிந்து கொண்டுதான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு கொடைக்கானல்.
4: அப்ப கரண்ட் செலவு?
0: ஆமா, கரண்ட் செலவு இங்க மிச்சம் தான். உணவு அருந்தியாச்சா காலை உணவு?
4: இல்லம்மா, இனிமே காலையில.
0: சரிங்க. என்ன சமைச்சிருக்காங்க வீட்டுல
4: இன்னைக்கு? வந்து காலை இட்லி சாம்பார்.
0: சரிங்க. வடையெல்லாம் இல்லையா? இட்லி சாம்பார்
4: உங்களுக்காக
0: மனசுல வந்துகிட்டே இருக்கு. கொடைப்பண்பலையின் ஒரு புள்ளி 5 இருந்து

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்போது ஜோடு

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும்.
9: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் வெட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
10: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
14: Sunflower Oil.
13: இணைந்து வழங்குவோர்
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
16: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
18: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
17: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
18: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
17: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
18: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
19: கலம்பரை எந்திரி அப்படிம்ப. 5:30 எந்திரிச்சியா? ஏன் எந்திரிக்கல? ஏன் புக்கு இப்படி வச்சிருக்கிற? ஏன் நீட்டா வைக்கல? அதை கொண்டு போய் எங்க கோட் ஸ்டாண்ட்ல மாத்தல? ஏன் கண்ட இடத்துல போட்டுக்கிற? எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க? எங்க அப்பா அப்படி வளர்த்தார். அவரு கிட்டத்தட்ட நாங்களா மிலிட்ரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டுல டிசிப்ளின் தான், அப்படி எல்லாம் கரெக்டா வச்ச இடத்துல வச்சிருக்கணும். பேட்டரி லைட் அங்க இருக்கணும், பேனா அங்க இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டுல அப்படி கிடையாது. ஃபோன் அவசரமாக பேசி நம்பர் எழுதிக்கங்கண்ணா, கொஞ்சம் இருங்கோ, பேனா எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் அடுத்தாப்பில் இன்னும் சில பேர் டேபிளையே தூசியாக வச்சுருக்கிறான். ஏண்டா

0: தூசியா வச்சுக்கிறேன். நம்பர் எழுதுறதா இருந்தா தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாவே வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற. டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்ல, பென்சில் இல்ல, எந்த வீட்லயா டிசிப்ளின் இருக்கா இல்ல. நான் எங்க வீட்டுல விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டா அங்கங்க இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ வந்து மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம், அவ்வளவு கண்டிப்பா வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்டா இருப்பா, இது என்னப்பா மிலிட்ரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்ன. மகளே உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான், கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியிலே வருகிறது, அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது, உண்மைதானே. அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எரிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எரிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும், ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா, எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும். அவ அடுத்த வார்த்தை சொன்னான், கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னு. நான் பதில் சொன்னேன், பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன, மகளே கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும், உளி வலி இல்லாமே அது அடிவாங்கி அடிவாங்க கொத்துது, இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டுக் கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். பிள்ளைகளை அங்க காயப்படுத்துங்க நான் சொல்லல, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கறத ஏற்படுத்தலேன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும். இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டில் பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன், ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்டு மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மற்றெல்லாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டாக நடந்ததா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில் வந்து கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும், எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து, இட் இஸ் எ ரெசல்யூஷன், என்ன நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இன்ன வேலைக்கு நாம போறது நல்லது, பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்போர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும், பேசணும், பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க கூடாது. பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா, அவன் இன்ஜினியர் ஆக விரும்புறானா, ஓவியர் ஆக விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல அவன் இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூடு என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவன் செலுத்தணுமே ஒழிய நான் இப்படி நினைச்சேன் அதனால இப்படி வரணும்னு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: தொலைவில் இருந்தாலும் பாச பண்பலையின் நேச உறவுகளான தூரத்து சொந்தங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
4: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா பேசுறேன்.
3: நல்லா இருக்கீங்களா பாத்திமா? சரிங்க, என்ன தொழில்
4: செஞ்சிருக்கீங்க?
3: சொல்லுங்க.
4: மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் மலைகளின் அரசு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா. மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் உள்ள நம்ம கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதவி விழா வாழ்த்துகள். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். உடுப்பஞ்சோலையிலிருந்து ஊட்டி வரை ஊர் ஊராக சென்று சுற்றி வந்த நம்ம கோடை பண்பலையின் தேடி வரும் சென்றலாக 27ஆம் ஆண்டு உதவி விழா திருநாள் விழாவுக்கு 1 திங்களாக உழைத்து மனதிற்கு மருந்தாகவும் இருந்து நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்ற செல்ல குட்டி 100 ஆண்டு காலம் வாழ உலக மக்கள் அனைத்து நேயர்களின் சார்பாக வாழ்த்துகிறேன்.
3: நன்றிங்க. 12ஆம் தேதி வந்து நாமக்கல் ஸ்ரீ விவேகானந்தா கல்லூரி.

0: இல்லை வந்து நடக்க இருக்கு நிகழ்ச்சி, நீங்களும் கலந்துக்கோங்க கண்டிப்பாக.
1: திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் சங்க காலேஜுக்கு வந்திருக்கேன்.
0: அப்படிங்களா, சரிங்க. என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க ஃபாத்திமா நீங்கள்?
1: வீட்டில் தான் இல்லத்தரசியாக.
0: இல்லத்தரசியாக இருக்கீங்க. பொழுதுபோக்குனா என்ன சொல்லுவீங்க?
1: பொழுதுபோக்கு எஃப்எம் கேட்பேன், அப்புறம் புத்தகம் படிப்பேன்.
0: சரிங்க, என்னென்ன புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க?
1: வந்து
0: என்ன கையில கிடைச்சாலும் விட மாட்டேங்க, படிச்சிருவேன். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? சரிங்க, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கொடைப்பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
6: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்வர்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம். துபாயிலிருந்து கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமாருங்களா உங்க பேரு?
1: சரிங்க.
0: உங்க பேர்லாம் சொல்லலாமா?
1: அட மேடம்,
0: உங்க பேர்லாம் சொல்லலாங்களா?
1: பையன் பேரு சந்தோஷ், இன்னொரு பையன் பேரு அகிலேஷ், மனைவி பேரு மணிமேகலை.
0: சரிங்க, என்ன
1: கேட்டுக்கிருப்பாங்க.
0: சரிங்க, என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்குறேன் மேடம்.
0: சரிங்க, நீங்க என்ன வேலை, என்ன சம்பந்தமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: ஸ்டீல், இந்த வந்து பில்டிங் கட்டுறது, ரோடு போடுற கம்பெனிங்க வெளிநாட்டில் வந்து நிறைய இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதுல வந்து
2: இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கிங்

நேர்களை இன்று காலை 9 மணிக்கு விரியும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அழனமசின் வானமல் தர இருக்கிறது வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா என்ற தலைப்பில் இன்றைய மனதோடு ராகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தூரத்து சொந்தங்களை. இணைப்பில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் ஷான் ரோல்டன் இசையில் கட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: தூரத்து சொந்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். இனிப்பில் கதற்கும் அடுத்த நீர் வருக. வணக்கம்
5: மேடம், நாங்க திருப்பதியில இருந்து பேசுறோம் மேடம்.
4: உங்க பேருங்க?
5: என் பேர் சுபாங்க.
4: சுபாங், எத்தனை வாட்டி திருப்பதி கோயிலுக்கு போயிருப்பீங்க?
5: இது 20வது வருஷம் மேடம், 19 முடிஞ்சு 20.
4: சரிங்க,
5: வருஷம் நாங்க வந்துருவோம் மேடம். இது குலதெய்வங்களுக்கு. இந்த தடவை மதுரை அழகர் கோயிலுக்கு நேத்து போயிட்டு அப்புறம் நைட்டு தான் மேடம் இங்க வந்தோம்.
4: சரிங்க சரிங்க, வருடம் தவறாம நீங்க கோயிலுக்கு போயிருவீங்க?
5: வருஷம் போயிருவோம் மேடம். ஜூன் 1 எங்களுக்கு வெட்டிங் டே மேடம். 29 முடிஞ்ச 30வது வருஷம் டெய்லர் கடை வச்சிருக்கோம். அதனால எங்களால வர முடியல, யூனிஃபார்ம் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கே தெரியாம எப்பயுமே எங்க வீட்டுக்காரு எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு அப்பன்னு நாலாம் முன்னாடினே சொல்லுவாரு.
4: சரிங்க, தவறாம போயிட்டு வந்துருங்க.
5: நான் கொடுத்து வச்சிருக்கணும் மேடம்.
4: சரிங்க, நீங்க தைக்கிறதுல எனக்கு இந்த இது தைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த சொல்லுங்க?
5: எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எங்க வீட்டுக்கார தைக்கிற பிளவுஸ் எல்லாருமே, 40 கடை வச்சிருக்கோம் மேடம், எல்லாருமே சொல்லுவாங்க கோபி டெய்லர் கடை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மேடம்.
4: சரிங்க, நாங்களும் அப்ப திருப்பதி வந்தா கோபி டெய்லர் கடையில கொடுத்துடலாம்.
5: கொடுங்க மேடம், தச்சு தர்றோம் மேடம். உங்களுக்கு சுடிதார் என்ன வேணாலும் தச்சு தர்றோம் மேடம்.
4: சரிங்க சரிங்க, நீங்க தப்பீங்களா இல்ல அவங்க கணவர்?
5: எங்க வீட்டுக்காரர் தான் மேடம் தப்பாரு. நான் +2 முடிச்சு ஹிந்தி படிச்சிருக்கேன், அப்புறம் வந்து எங்க தொழிலே பாத்துக்கிட்டேன் மேடம். மிஷின்ல உட்காராம ஹெம்மிங் போர்ட் இப்படி வேலையை பாத்துக்கிறேன்.
4: எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் நீங்க பாப்பீங்க?
5: ஆமா மேடம்.
4: சரிங்க, அவங்களுக்கு வந்து ஒத்தாசையா நீங்க இருக்கீங்க எப்பயுமே கூட?
5: ஆமா, ஒத்தாசையா.

0: என்ன பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மேடம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரஜினி பாட்டு ஏதாவது ஒரு நல்ல படமா போடுங்க மேடம்.
0: உங்களுக்காக ஒரு ரஜினி பாடல் வந்துகிட்டே இருக்கு, கொடைப்பண்பில் இன்னொரு
2: நினைச்சுண்டுமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா?
1: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
2: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
1: இது எதுக்கு?
2: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
1: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல்

0: கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: நலமா இருக்கோங்க. நீ நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரிங்க, எத்தனாவது முறை கார்த்தி நீங்க இது பேசுறீங்க பண்பலையில?
1: அது நிறைய நட பேசிருக்கேன் மேடம்.
0: சரிங்க, தவறாம தூரத்து சொந்தங்கள்லாம் நான் வந்துருவீங்க அப்படின்றீங்க?
1: கண்டிப்பா மேடம்.
0: சரிங்க, எத்தனை முறை
1: நிகழ்ச்சி? அதனால கண்டிப்பா வந்துருவோம் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கு பண்பலையில பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும் மேடம்.
0: சரிங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா?
1: குறிப்பிட்டு சொல்லணும்னா மனதோட ரகம் பிடிக்கும், அப்புறம் வண்ண தூரிகை,
0: கொடை
1: தென்றல், நினைவே சுகம், எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும்.
0: எல்லாமே பிடிக்குங்க, எல்லா ப்ரோக்ராமும் பிடிக்கும் அப்படின்றீங்க?
1: ஆமாக்கா, எல்லா ப்ரோக்ராமும் தவறாம கேட்போம் மேடம்.
0: சரிங்க,
1: 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும்.
0: டெய்லி 12 மணி வரைக்கும் கேட்டுருவீங்களா?
1: ஆ கேட்பேன், நான் வண்டி ஓட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேம், வண்டியில் ரேடியோ கேட்டுக்கிட்டே போய் போவோம்.
0: சரிங்க, நீங்கள் நீங்களாம் வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்களா இல்லை தனியாக?
1: இல்லை, வேலைக்கு தான் மேம் போயிட்டு
0: இருக்கேன். சரிங்க சரிங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தூரம் நீங்கள் வந்து பயணம் செய்வீங்க?
1: இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள மேடம், அந்த கடை கடை மலையை ஜாம் கொடுப்போம்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதனால மயிலாடுதுறை சுற்று வட்டார் மட்டும் போவோம்.
0: சரிங்க சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இன்னைக்கு தலைவன் தலைவிலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: ஓகேங்க, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கொடைப்பண்பலை 100.5.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர்
2: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
1: ரோஷன்
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
6: முகத்தில் வருவார் சைபால்
7: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார். தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார். கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி 3ஆம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாரும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான். இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பணம் முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பணம் முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன். இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா.
1: கோடை பந்தலை 100

0: விருந்தில் சைபால்
1: முகத்தில் அருவா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தூரத்து சொந்தங்களை சந்தித்த மகிழ்வில் இனிதை நிறைவுக்கு வருகிறது கோடிப்பண்பில் 500.5 மனதோடு ராகம். இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் கேட்டு ரசி

நேய உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வினோ, நன்றி நேர்களே. இனி தொடர்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸின் வானவில். இன்றைய தலைப்பு வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா, சமூகத்தின் சவாலா? மும்பை செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
4: மாணவர்கள்.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதோட ஒவ்வொரு பக்கமும் பல எதிர்பாராத சுவாரஸ்யங்களில் நம்மை ஆட்படுத்தக்கூடியது. அப்படி வாழ்க்கை புத்தகத்தின் தினம் தினம் 1000 வண்ணமிகு சுவாரஸ்யங்கள். அந்த சுவாரஸ்யத்தின் ஒரு பகுதியாக கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம். வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா, சமூகத்தின் சவாலா? பல்வேறு தேடல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை தேடி தேடி அடைவது அதன் சுவாரஸ்யம். ஒரு கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே கனவு, வாழ்க்கையில் உயர வேணும், வெற்றி கனியை சுவைக்க வேணும் அப்படிங்கிறது. முதல் நண்பனுக்கு முழு ஆதரவும் குடும்பத்தின் மூலம் கிடைக்குது. நீ முயற்சி செய், நாங்கள் உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு அடியிலும் அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது நண்பனுக்கு அது கிடைக்கல. அதுக்கு பதிலாக, உன்னால் முடியாது, இது உனக்கான பாதையல்ல, தேவையற்ற முயற்சி என்ற வார்த்தைகள் தான் அவனை சுற்றி சுற்றி வருது. பல வருடங்களுக்கு அப்புறமா ஆச்சரியமாக ரெண்டு பேருமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒருவன் சொன்னான், என் குடும்பத்தின் நம்பிக்கையே என்னை உயர்த்தியது அப்படின்னு. மற்றவனோ, என்னை நம்பாதவர்களுக்கு என் செயலால் பதில் சொல்லணும்னு நினச்சேன், அதுதான் என் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னான். இந்த கதையில் வர மாதிரி சிலரின் வெற்றிக்கு விதை குடும்பத்தின் அன்பில் முளைக்கிறது, சிலரின் சமூகத்தின் சவால்களால் தான் அது வேரூன்றுகிறது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா, சமூகத்தின் சவாலா? சொல்ல வரலாம் அன்பு உறவுகளை. இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியம் 4542. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.
4: படிப்பு மட்டும் கேரியர் இல்ல, ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு நாம பெரிய ஆளாகலாம்டா.

0: நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
1: வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதிலிருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு.

0: எதிர்நீச்சல் அடித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடியது. அப்படியான வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா? இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நாதஸ்வரமும் எழுசையும் கலந்து கவிப்பாடும் கோடை பண்பல் நூறு புள்ளி ஐந்துக்கும் அன்பான சகோதரி சௌக்கியா சௌதரிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
1: மதுரை ஜவஹர்ல இருந்து உங்க சந்தோஷம் சந்தோஷம், நீங்க எப்படி பறிக்கீங்க?
0: நலமா இருக்கும் அண்ணா.
1: கண்டிப்பா வந்து நீல் நானும் கோடை பண்பலோட உறவுகளோட இருக்கிறோமா, அந்த சமுதாயத்தின் சவால்களோட தான் எடுத்துக்கிட்டு நம்ம வெற்றி வாங்கி சொல்றோம். ஆமா, கோடை பண்பலை பேசுவதே ஒரு சவால் தான் கண்டிப்பா. ஆனா அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றியும் நமக்கு கிடைக்குதுப்பா. தளர்ந்து போன நேரங்கள்ல ஈரைந்து தாயம் எந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது ஆண்டனி. அதுல மற்ற நம்பர்ஸ்ல விழுகும், எப்படி அந்த காயை எப்படி சூட்டமா நகர்த்தி கொண்டு போய் பழம் போடுறோமோ அதன்படியே வாழ்க்கை இருக்கு. நீ கோடை பண்பலை நல்ல பேசுவதற்கு அவருக்கு அறிவுரை, அவர்கிட்ட என்ன அறிவுரைகளை சொல்வாரு, எப்படி

0: கருத்துக்களை ஷேர் பண்ணலாங்கிற பெரிய ஒரு ஆசிரியர் இருந்து இந்த தருணங்கள் வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணுவாரு. ஜெகவரப்பட்டி ஜனார்த்தனப்பா.
1: நன்றிங்க, நன்றிங்க. அதான் அது அழகா சொன்னீங்க, பரமபத விளையாட்டுல ஈரைந்த தாயம் உடனே யாருக்குமே விழுகாது, எல்லா எண்களும் அனைவருக்கும் கிடைக்கும். அதே மாதிரிதான் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில இருக்கும், சவால்களும் இருக்கும், சாதனைகளும் இருக்கும், சோதனைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ, நான் தமிழ் செய்தி பேசுறேம்மா.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: வெற்றிக்கு காரணம் குடும்பம் தாம்மா. என் பையன் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், சின்ன ஏழ்மையான குடும்பம். நான் ரொம்ப முயற்சி பண்ணி அவனை படிக்க வச்சு ஆளாக்கி விட்டேன். அடுத்தது நல்லா இருக்கான் இன்னைக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு கூட எப்பவும் ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு காரணம் தாம்மா. எனக்கு ரொம்ப அது ஒரு துணையா இருந்து என் மனதோட வேதனையெல்லாம் வெப்ப மழைதாம்மா நான் தீர்த்துக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியுமா, அதாவது குடும்ப பண்பலை, அந்த பண்பலையும் எங்களுக்கு ஆதரவா இருக்கு, அதனால குடும்பம் தாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய குழந்தைய நான் வந்து குடும்பத்தின் ஒரு ஊக்கமாக அந்த ஒவ்வொரு முயற்சியிலையும் நான் உற்சாகத்தை கொடுத்துருக்கேன், அதனால என் பையன் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க தமிழ்ச்செல்வி அம்மா. நன்றிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரமட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: ஆமா, வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்திற்கு ஆதரவு கொடுத்தாதாமா. அது வெளியில வந்து பல விஷயங்களுக்கு சமூகத்துல சவாலா தான் இருக்க வேண்டியது இருக்கும். அந்த சவாலை சந்திக்கணும்னா வீட்டுக்கு ஆதரவு கொடுக்கணும். இல்லையா, உனக்கு என்ன வேலை, உன் வேலை என்னமோ வீட்டு வேலை என்ன பாரு, எங்க குடும்பத்தோட எதுக்கு நீ வேற தேவையில்லாம அந்த சமூகத்துல வேலைக்கு செய்யற அப்படிம்பாங்க. இது இப்படி சேர்ந்து செஞ்சா கூட ஒரு சிலர் குறை சொல்றதுக்குனே ஒரு சிலர் இருப்பாங்க நம்மள.
1: கண்டிப்பா.
3: இவனுக்கு வேற வெட்டி இல்ல, வேலையை வெட்டியே இல்ல, இவன் இது மாதிரி வேலைதான் செய்வான் அப்படின்னு ஒரு சிலர் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். அவன் குறை சொல்றோம் சொல்லிட்டே இருக்கணும். நாம நம்மளுடைய கடமை என்ன, சமூகம் நல்லா இருக்கணும். அப்படின்னா குடும்பத்துடைய ஆதரவோட நாம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சமூக பணிகள் செய்யலாங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆயிரம் தடைகள் வரதாங்க செய்யும், உனக்கெல்லாம் இது தேவையாப்பா அப்படின்னு ஆயிரம் பேர் சொல்லதாங்க செய்வாங்க. ஆயிரம் பேர் என்ன, லட்சம் பேர் சொன்னாலும் என்னுடைய வேலையை நான் பார்த்தேன்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம். கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்துலது வானவில்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு மூணு ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
14: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
15: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
16: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
17: யார் குட்டிமா ஸ்கூல்ல இவ்ளோ
18: முடியோட?
19: விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் கட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
20: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
21: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
20: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
21: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
22: கவுன்சிலிங் கோட் 4959.
20: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
23: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: வைபான ஆடி தள்ளுபடி எல்லாருக்கும் தெரியும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சென்னை வெற்றி IAS சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: அனில் பாஸ்தா, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.

0: 9:17 ஆயாச்சு. கொடை பண்பலையின் 1.5 வானவில் வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா? எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுங்க. அதே மாதிரி தான் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கல அப்படின்னா என்னங்க, சமூகத்தின் சவால்கள் எனக்கு ஒரு போட்டியாக இருக்குது, எனக்கு ஒரு உந்தி தள்ளுது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கலாம், என்ன தான் சவால்கள் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தோட ஆதரவு மட்டும் எனக்கு இருந்தால் போதுங்க, நான் வந்து கடலையே தாண்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா? இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: அம்மா வணக்கம். நாமக்கல் முதலைப்பட்டி பீமன்.
0: சொல்லுங்க.
1: அம்மா, எங்க மாவட்டத்துக்கு ஆண்டு விழா சிறப்பா கொண்டாடுறதுக்கு எல்லாத்தையும் வருக வருக வரவேற்கிறோம்.
0: கண்டிப்பா வந்துடுறோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. எங்க மாவட்டத்துல வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரிங்க.
1: குடும்பத்தோட ஆதரவு தாங்கம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எங்க பையன் பிஇ முடிச்சிருந்தான். நான் சலூன் கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கேன், சலூன் வச்சிருக்கேன். பிஇ முடிச்சுட்டு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு பிற்பாடு நம்மளுடைய குலத்தொழில கத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட ஆதரவுல குலத்தொழில கத்துக்கிட்டு இன்னைக்கு லண்டன்ல போய் கடை வச்சிருக்காருங்க.
0: அருமை அருமை அருமை. அதாவது எங்க இருக்கோம் எப்படி இருக்கோன்றது பிரச்சனை இல்லைங்க, வெற்றி அடைந்தோமா அப்படிங்கிறது மட்டுமே முக்கியம். அதுக்கு எங்களுடைய குடும்ப ஆதரவு எங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வெற்றியின்
0: சொல்லுங்கம்மா.
2: வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் வந்து சமூகத்தின் சவால் தான் மேடம். இந்த வீட்டுல இருப்பவங்க நமக்கு எப்பவும் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க, அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது.
0: கண்டிப்பா.
2: இந்த ரத்த சம்பந்தம் இல்லாத சமூகத்தின் சவாலை சமாளிச்சு வெற்றி பெறுவாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு நிறைவான வெற்றி. அதுலயும் பெண்களுக்கு கொடுக்கற நெருக்கடி ரொம்ப அதிகங்க மேடம். இப்ப நான் வந்து பிசினஸ்ல இருக்கேன், எனக்கு வந்து நிறைய பொருளை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க, அதையும் மீறி தான் நான் வெற்றி பெற்றிருக்கேங்க மேடம். நான் வந்து நிறைய மனக்காயம் அவமான அலட்சியத்தெல்லாம் சந்திச்சிருக்கேன், ஆனா அதையெல்லாம் புறந்தள்ளி இன்னைக்கு வந்து என்னோட இடத்த நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்கேங்க மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. போட்டிகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த தொழிலையும் செய்ய ஆரம்பமும் செஞ்சுருப்பாங்க. அது ஒரு விதை மாதிரிங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய முயற்சிகள். நிறைய பேர் நமக்கு வந்து இந்த பொருள் தராதிங்க, அவங்க அந்த கடையில் அந்த பொருள் கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அதில் வெற்றி பெறுறதுக்கு பாருங்கள், சுகமோ சுகம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க பேச்சுமுத்து.
3: குடும்பத்தின் ஆதரவு தான் முக்கியம்னு சொல்லுவேங்க மேடம். காரணம் என்னன்னா, பல குடும்பங்கள்

0: சேர்ந்ததுதான் இந்த சமூகம் சொல்லுவான், சமூகம்னு சொல்றது. அப்ப இந்த திறமையானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அந்த பாராட்டு தான். அந்த பாராட்டு பேசிக், அதாவது ஆரம்பத்துல இருந்து குடும்பத்திலிருந்து வந்தா தான் மேடம் அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும். தொடர் முயற்சிக்கும் ஒரு ஊன்றுகோலா இருக்கணும் என்னுடைய ஒப்பீனியன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது குடும்பத்துல இருந்து தாங்க எல்லாமே பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய குடும்பங்கள் சேர்ந்தது தான் இந்த சமூகம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு குடும்பத்திற்கு குடும்பம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு குடும்பம் ஆதரவாக இருக்கும், ஒரு சிலருக்கு சமூகத்தின் சவால்கள் தான் வந்து விதை போல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம் பாளையம் சரவணங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: அம்மா, வெற்றி வந்து பெற்றுக்கிட்டே இருக்குன்னு வைங்க, சமூகத்துல இடையூறே இல்லைன்னு வைங்க, நம்ம குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டா, நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு. அந்த வெற்றிக்கு சமூகத்துல இடையூறு வரும் பொழுதுதான் பைனான்சியலாவோ ஆலோசனைக்காகவோ குடும்ப உறுப்பினர்கள் அப்பதான் நாடுவான். நான் எத்தனையோ பேர் தான் பார்த்துனேன், அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வீட்டுக்காரர் என்ன பிசினஸ் பண்றாருங்க கூட தெரியாத வெற்றி வெற்றி பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த பிசினஸ்லயோ ஒரு வெற்றி நோக்கி போகும்போது இடையூறு வரும் பொழுது ஆதரவு தேட போறதான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்பதான் வருவாங்க. இப்படி அவர் பண்ணிட்டாரு என்ன பண்ணலாம், மனைவிட்டியோ தந்தையிட்டயோ தாயிட்டயோ ஆலோசனைக்கு. அந்த வெற்றிக்கு சமூகத்துல இடையூறு இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்கம்மா. வெகு பேர் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத நான் வெற்றி வெற்றி வெற்றி வெட்டணும்னு இருக்கிறாங்க. வேலைக்கு வெட்டிக்கு போவதும் கைதாவாதவன் எல்லாம் என்னால வெற்றி பெற முடியலேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க குடும்ப உறுப்பினர் திட்டத்தான் செய்வாங்க, இனி வேலை வெட்டி இல்லாத இருக்கிற போய் பாருன்னு. அதனால வெற்றிக்கு இடையூறு சமூகத்துல எல்லாம் இல்லம்மா, நம்ம உழைப்புலயே இருக்குதும்மா.
1: அதாவது உழைப்புனால வெற்றிக்கு இடையூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட அடுத்த மூவ், அதாவது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்வாங்க. அது ஒரு யுக்தின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நகர்வு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அது வந்து நம்மளை ஒரு தேக்கத்தில் தள்ளக்கூடியதாகவும் நம்மளுடைய முயற்சிகளை தடுக்கக்கூடியதாகவும் சில சமயங்களில் இருக்கும். அதுக்காக கூட ஒரு சிலர் வந்து என்னுடைய செயல்கள் என்னுடைய சொல்லில் இருக்கக்கூடாது, செயலில் தான் இருக்கணும் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலும் இருப்பாங்க. அது வந்து ஒரு யுக்தியாக எடுத்துக்கலாமே தவிர யாருக்கிட்டையும் சொல்லாமல் எப்படி இருக்காங்க பாரு பாரு, கஷ்டம்னு வந்தோடனே மட்டும் சொல்லிட்டாங்க, வெற்றி பெற்றப்ப மட்டும் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எண்ணங்கள் வலிமை மிக்கது, அந்த எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியிலேருந்து மீனா.
1: சொல்லுங்க மீனா.
3: அதாவது எந்த ஒரு சவாலையும் குடும்பத்தினுடைய ஆதரவோட நான் இருக்கேன், எந்த வந்து பிரச்சனையும் உனக்கு துணையாக தோள் கொடுப்பேன் என்ற குடும்பத்தினருடைய ஆதரவோடு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை யாராலும் சமாளிக்க முடியும். ஏன்னா உலகத்துல வந்து எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கு. அந்த துயரங்களை, அந்த சவால்களை, சமூகத்தினுடைய பேச்சுக்களை எல்லாருமே சமாளிக்கிறதுக்கு குடும்பத்துல ஒருத்தர் நிச்சயமா அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க அந்த சவால்களை சமாளிக்க முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது
3: ஜீரணிப்பதால் தான் நம்ம அந்த கஷ்டமான காலத்தை கடந்து செல்ல முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதில் மூழ்கி போயிடவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியான தருணம், ரொம்ப வந்து நம்ம அப்படியே ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்றதுக்கு கண்டிப்பாக ஒரு உறவு தேவை. குடும்பம் அப்படின்னும் போது அதுக்குள்ளே நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாரும் வந்துடுவாங்க, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இது எல்லாருமே இருப்பாங்க. இதனை யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு தகவல்களை, ஏதோ ஒரு நம்மளுடைய மனநிலையை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். அதுக்கு முக்கியமாக குடும்பம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
12: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64

0: years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: அனைவருக்கும் வணக்கம்.
8: அனைவருக்கும் வணக்கம்.
9: அனைவருக்கும் வணக்கம்.
10: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
11: வாழ்த்து தென்றல்,
12: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
13: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
11: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
12: வருகிற July 12
13: ஞாயிற்றுக்கிழமை
12: பிற்பகல் 2:30
13: உதய விழா கொண்டாட்டம்
10: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
12: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
11: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
13: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
12: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
13: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
12: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: குடும்பத்தின் ஆதரவு, சமூகத்தின் சவால் எதுவாக இருந்தாலும் நம்ம கூட தாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் ஆயிரம் ஆயிரம் நம்ம கூட பயணிச்சுட்டே தாங்க இருக்காங்க. நாம் என்ன கேட்டுட்ருக்கோம் கூடை பண்பலை நூறு புழி ஐந்தன் வானவில் இன்று தீட்டி கொண்டிருக்கிறது. வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா, சமூகத்தின் சவாலா? இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கமுங்கோ.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலா தந்து கணேசன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு கணேசன் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஆமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். அதனால கோடப்பழமை கேட்டு நம்ம தமிழ்ல சந்தோஷமாக உற்சாகமே இருக்கணுங்க.
0: அதுதான் எங்களுக்கும் வேணும். சொல்லுங்க.
1: அதான் இப்ப ஒரு சல்லிக்கட்டு காலையை புடிச்சு போற முடிச்சுங்களேன்.
0: சரி,
1: அந்த சல்லிக்கட்டு காலையை அவன் தூட்டாத்தே ஓடும் துள்ளி குதிச்சு. அதை மூக்கடாங்க ஒரு போட்டு எழுதி பிடிச்சதா ஓடுமா?
0: ஓடாது.
1: அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒத்து ஒழிச்சாத்தே நம்ம வந்து எதுவுமே வெற்றி தர முடியும். முதல்ல அதை நம்ம புரிஞ்சு கொண்டு நடத்தோம்னா சிறப்பா இருக்கு அப்படிங்கிற என்னோட கருத்து. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கமுங்க. அதாவது குடும்பம் மட்டும் இருந்தா போதுங்க, குடும்பத்தின் ஆதரவு இருந்தா எங்கனாலும் போயிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம். நான் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: குடும்பம் அப்படிங்கிறது தான் மேம் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சவால்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு வழியையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தான் ஒருவருக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சவால்கள் அப்படிங்கிறது நமக்கு கலைந்தறிவதற்கான ஒரு அடித்தளமே குடும்ப உறுப்பினர்கள் மூலியமா தானே இருக்கு.
0: சுமந்து
2: போகும்போது நான் இருக்கேன் கவலைப்படாதுங்கிற ஒத்தை வார்த்தை அவர்கள் சொல்வதை எவ்வளவு ஒரு மனோதிடம் நமக்கு கொடுக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது விருச்ச மாதிரி வளரணும் அப்படின்னா சவால்கள் சின்ன சின்ன கலைகளாக பக்கத்துல இருக்கதாங்க செய்யும். அதை கலைந்து எறிவதற்கு குடும்பத்தின் ஆதரவு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க சந்திரசேகர். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம். ராதகுமாரி.

0: சொல்லுங்கம்மா.
1: அம்மா உறவுகள்லாம் நம்ம இவ்வளவு தலைக்கு பேச முடியாதுங்கம்மா. அதனால நம்மளுக்கு எவ்வளவு இன்பம் துன்பம் இருந்தாலும் நம்ம அம்மா ஐயா அண்ணன் தம்பிய உறவுகள் நம்மளுக்கு இருக்க இருக்க நமக்கு கொஞ்சம் நல்லா தானுமா இருக்கும் பாசமா.
0: அதனால் உறவுகள் இருந்தால் போதும், குடும்பம் இருந்தால் போதுங்க. எங்கனாலும் எப்படினாலும் நம்மளால வந்து வாழ முடியும். எவ்வளவு தடைகள் வந்து
1: இருக்கும் போய் நமக்கு எந்த கவலையும் இல்லைங்கம்மா.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்ட முடியும் குடும்பத்தின் துணை இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம். மும்பையில நடராஜன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க நடராஜன்.
2: மேடம், இந்த உலகமே வந்து போட்டிகள் பொறாமை நிறந்த வந்து நம்ம உலகமா இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய வெற்றிக்கு நம்ம வெற்றிக்கு நோக்கி போகும்போது நிறைய சவால்களை வந்து நம்ம சந்திக்கிற விமர்சனங்கள்
0: கண்டிப்பா.
2: ஆமா, அப்படிப்பட்ட இருக்கும் போது நம்ம வந்து நம்மள வலிமை மிக்கவராகவும் அனுபவம் மிக்கவராகவும் இந்த சவால்கள் வந்து நம்மளை உருவாக்குது மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒவ்வொருத்தருமே வந்து, அதாவது இப்போ வந்து ஒரு உளி வந்து ஒரு கல்லை வந்து செதுக்குது அப்படின்னா அது வலி தாங்குதுன்னு அர்த்தம் கிடையாது, அது வந்து ஒரு சிற்பமாக உருவெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கல்லை சிற்பமாக செதுக்கிற மாதிரி தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சவால்கள். அந்த சவால்களை தாண்டி வந்தால் தான் நம்ம சிற்பமாக மாற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
3: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
3: ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் எப்பவுமே ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம குடும்பமாக போச்சு இல்லைங்களா, கணவனுக்கு மனைவி ஆகட்டும் பசங்களுக்கு ஆகட்டும் எது பண்ணாலும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சமுதாயத்தில் இருக்கிற சவால்கள் தான் நம்மளை வந்து வெற்றி பெறவே வைக்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.
3: இந்த சவால்கள் இல்லைன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்கிறேன், முகவரி படத்தில் அஜித் சார் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து அவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு வெளியே. ஆனா குடும்பத்துல அவங்க அப்பா அண்ணன் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க, இது கூட அடுத்து ட்ரை பண்ணு அடுத்து ட்ரை பண்ணு கிடைக்கும் கிடைக்கும். ஆனா அவர் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்துல இருக்க சவால்னால வந்து அந்த படமே வந்து ஒரு தன்னம்பிக்கை படம் தான். அது வந்து சமுதாயத்துல ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும், இதை எடுத்த வெற்றி படம் சொல்லி அந்த படமே அதுக்கு உதாரணம் தான். அதனால ஒரு வெற்றினா ரெண்டுமே தேவைதான், சமுதாயத்துல இருக்க சவால்களும் தேவை, குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் தேவை. நன்றிங்கம்மா.
0: ரெண்டுமே இருந்தாதாங்க வெற்றி பெற முடியும். என்னதான் வந்து சமூகத்தின் சவால்கள் இருக்கட்டும், குடும்பத்தில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் கூட இருக்கேன். நீ எப்படினாலும் போ, எங்கனாலும் அதை எப்படினாலும் போனால் அந்த எப்படினாலும் போயில்லைங்க. எந்த வகையில் வேணாலும் நீங்கள் வெற்றி அடையலாம், அதுக்காக நாங்கள் உங்கள் கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்கிற குடும்ப உறவுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ரெண்டுமே தேவைதாங்க, அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தங்கவேலையா. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சொல்லுங்க சுதாகர்.
4: குடும்பத்தில் ஆதரவு கொடுத்தாதான் மேடம் வெற்றி அடைய முடியும். இப்ப குடும்பத்தில் நாம வெற்றி அடையலாம்னு ஒரு ஏதோ ஒரு தொழிலை தொடங்குவோம், அதில் அக்கம்பக்கம் கறிங்க இதுல ஏப்பா செய்யறாரு அப்படின்னு வீட்டில் வந்து ஒன்றுக்கு ரெண்டா போட்டு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறீங்க வேணாம்பா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாலும் அந்த தொழில் நம்ம தொடங்குறதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணுறதா இருக்கு மேடம்.
0: அதனால குடும்பமா பக்கத்துல இருக்க உறவுகளா இல்ல சமூகமா? சமூகம்னும் போது எல்லாருமே வந்துடுறாங்க.
4: ஆமா மேடம், நம்ம குடும்பத்துல என்ன சொல்றாங்களோ அது என்ன நம்ம கொஞ்சம் ஆதரிச்சு அந்த அவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த தொழில் வெற்றி அடையிறதுக்கு நம்ம குடும்பத்தில் ஒத்துழைக்கணும் மேடம்.
0: இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஆதரவு தரணும் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உருவாக்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா என் பிள்ளையா என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டாங்க, என் பிள்ளை இந்த வேலை செஞ்சானா அதில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்க அனைவருமே என் நண்பர்கள் கூட என் ஃப்ரெண்டெல்லாம் இப்படி செய்ய மாட்டாங்க, அவன் இப்படி செஞ்சானா சூப்பராக வருவாங்க, அந்த மாதிரி அவனுடைய ஆதரவு எப்பயுமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஆதரவும் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம்.
5: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
5: சித்ராமாணிக்க பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: எப்படின்னா ரெண்டுமே வேணும். ஏன்னா வீட்டில் குடும்பத்தில் எத்தனை சொல்லி நாம் செலவு பண்ணுறது நாம தான், பசங்களை ஆதரவு கொடுக்கறது நாம தான். வெளி பசங்க வந்து கூட பிறன்சிகளோடு பழகிறாங்க, அவங்க நாலு பேர் நல்ல விதமாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவு நல்ல நாம் இதுக்கு போகணும் இந்த மாதிரி வேலைக்கு போகணும் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சவால் வரும்.
0: அதாவது
5: செலவு செலவு பண்ணாலும் நாம நம்ம பசங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், தங்கா நீ இந்த வேலைக்கு போய் நல்லா படி மேலே போ, நாம இருக்கிற தைரியத்தோடு நீ எல்லா வேலைக்கு பயப்படாம எதுக்கு வேணா போ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது ஒரு சவால் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா பள்ளி பருவத்திலே ஆரம்பிக்குதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம

0: ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம கூட ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 100 பேரோட போட்டி போட்டு 100 பேரோட சவால்களை எதிர்த்து முதல் மதிப்பெண் வாங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ படி, நீ இதை படி அதை படி, கண்டதையும் கற்று தெளியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும்தான் படிக்கணும், புத்தக புழுவாக இல்லாமல் எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. நன்றிங்க.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
9: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
10: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும்.
11: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் கட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
12: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
13: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
14: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
13: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 முதல் August 15 வரை
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
17: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
18: வாவ்,
17: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
19: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
12: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: பத்து வீரர் படையப்பா.
1: வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா எந்த மலையை வேணாலும் எப்படினாலும் என் குடும்பத்தின் துணை இருந்தாலும் ஏறலாம். சமூகத்தின் சவால்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கயிறாக பிடிச்சு கூட ஏறலாங்க. இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: கோடை பண்பலையின் வானவில்லாயும் அன்பு அறிவிப்பாளர் பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொற்களிங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது நம்ம வெற்றிக்கு உறுதியாக இருப்பது குடும்பம் தான்.

0: கிங்க, வணக்கம். வணக்கம்.
1: கோடை பண்பலையின் வானவில்லாயும் அன்பு அறிவிப்பாளர் பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொற்களிங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது நம்ம வெற்றிக்கு உறுதியாக இருப்பது குடும்பம் தான். குடும்பம் தான் அம்மா அப்பா மனைவி மக்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ஊக்குவிக்க கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியுது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நம்ம சோர்ந்து நிற்கும் போது தோல் கொடுக்க உறவுகள் குடும்பத்திலேருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டிலேருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: 27வது உதய விழா வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு உதய விழா நிகழ்ச்சினால எப்போறோம்னு எண்ணிட்டு இருக்கோம். அங்கே வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கண்டிப்பா வாங்க.
2: கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துருவோம்ப்பா. அதாவது இந்த வெற்றிக்கு வந்து முக்கியம் வந்து நம்ம ஊக்கப்படுத்துறது வந்து குடும்பம் தான்ப்பா. ஏன்னா எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்திலேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம தாய் தந்தை நம்ம வீட்டில் உள்ள குடும்பஸ்தர்கள் நம்ம குடும்பத்தில் வெற்றி அடையணும்னு மனசார 100 விழுக்காடு வந்து நினைக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான். அவங்க தான் நமக்கு.
0: அதனால் குடும்பம் மட்டுமே எங்களுக்கு வந்து வெற்றிக்கு ஊக்கத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: பட்டம்.
0: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம்.
0: சொல்லுங்க.
3: நிலக்கோட்டை தாலுகா. விராலிப்பட்டி கிராமம். விராலிப்பட்டி பஞ்சாயத்து கருப்பமூட்டி கிராமம்.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
3: கேபிஎம் பெரியகருப்பன்.
0: சொல்லுங்க.
3: அதாவது சமூகத்தில் இதுல வந்து ரகசியம், அதாவது வெற்றியின் ரகசியம்
0: தான்
3: நோக்கி நம்ம வந்து ஒரு தைரியமாவும் தன்னம்பிக்கையோட இருக்கணும். எதுவா இருந்தாலும் வெல்லக்கூடிய ஆற்றல் நம்ம இருக்கணும். சமூகத்துல சமூகத்திலயும் முன்னுக்கு போகும்போது இடைஞ்சல் வரேன்,
0: பேருந்து வந்து நெரிசல் வந்து அப்பப்ப ஏற்படத்தாங்க செய்யும். அந்த மாதிரிதான் சவால்கள், அதை வந்து கடந்து போகத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
4: புதுக்கோட்டை மாவட்டம் கலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
4: உதய நிலா நல்வாழ்த்துக்கள்.
0: உதய விழா வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து எங்க இருந்து பிடிச்சீங்கன்னு தெரியல. உதய நிலா உதய நிலாங்கிறீங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. உதய விழா வாழ்த்துக்கள். நன்றிங்க. அருமை அருமை. சொல்லுங்க.
4: குடும்பம் தாங்க மேடம் முக்கியம்.
0: குடும்பம் தான்.
4: முன்னே ஒரு காரியம் செய்யணும்னா அது குடும்பம் ஒத்துழைச்சாத்தான் நம்ம அதை முன்னேறி போகலாம்.
0: சரி, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட பயணிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, திடீர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ குடும்பத்தின் பேச்சை கேட்கலாமா, இல்லைங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போகலாமா?
4: அது நல்ல விஷயமா இருந்தால் முன்னாடி போகலாம், கொஞ்சம் போகலாம்.
0: அந்த இடத்துல குடும்பத்தோட ஆதரவு இல்லைனாலும் பரவாயில்ல, முன்னாடி போயிடலாம்.
4: நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒத்துழைக்கலைன்னா.
0: சரி, பரவாயில்ல. அதாவது வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களும் சந்தோஷமா மாறிடுவாங்க, அப்படிதானே? சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: ஆமா, வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் எம்எல்ஏ ராஜா.
0: சொல்லுங்க ஐயா.
5: அதாவது வானத்தை பத்தின நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுல ஒரு சில நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனித்து எல்லா நட்சத்திரம் விழிப்பதற்கு காரணமாக அடுத்த குடும்பமா இருந்தாலும் அந்த சமூகம் தரக்கூடிய சவாலை ஏற்றுக்கொண்டு ஜெயித்து வெளியே பரிந்துக்கிறாங்க. அது காரணம் சமூகத்தினுடைய சவால். ஏன்னா ஒரு அரசியல் சார்ந்த இல்லைன்னா ஒரு தொழில் சார்ந்து தனியாக விழிப்பதற்கு பார்த்தீங்கன்னா சமூகம் சவால் தான்.
0: சமூகத்தின் சவால்கள் வந்து நம்மளை முன்னாடி தள்ளி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த சமூகம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம குடும்பம் மாதிரிங்க. எல்லாருக்கும் ஒளி தரக்கூடியது, எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: வணக்கம்மா. தென்காசி மாவட்டம் ஆலகர் மாவட்டம் கரும்பனூர் மாணிக்கவாசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: அம்மா, வெற்றிக்கு காரணம் தான் நம்ம குடும்ப ஒற்றுமை வேணும். ஒருதை சொன்ன ஒருதை கேட்கணும், ஒருதை சொல்படி எல்லாரும் நடக்கணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைன்னா சமூகத்துல போய்

0: கேட்டாலும் அவங்க வில்லகம் பண்ணி விட்டுருவாங்க.
1: அதாவது குடும்பத்துல இருக்கவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, ஐயா சொன்னாங்க ஒருத்தரோட பேச்ச எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு. அதாவது ஒருத்தர் பேச்ச கேட்கலாம், நமக்கு வந்து நம்ம யோசிக்கணும் நம்மளுடைய வெற்றி பாதையில அது நமக்கு சரி வருமா எல்லாமே யோசிக்கணும். குடும்பம் அப்படின்னும் போது ஐந்து விரல் மாதிரி எல்லா விரலும் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால எல்லாரும் பேச்சையும் கேட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: நம்மளால் முடியுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப வலிமை மிக்கது. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். பௌத்தியாவிற்கு மாவட்டம் சின்னமலு சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: சமூகத்தினுடைய சவால்களை வந்து எதிர்கொண்டாத்தாப்பா நம்ம திறமை வெளிப்படும்ப்பா, நம்ம யாருன்னு சொல்லி வெளி உலகத்திற்கு தெரியும்ப்பா. அப்ப அதுக்கு அதாவது சமூகத்தில் உள்ள சவால்களை வந்து அல்வா சாப்பிடற மாதிரி துண்டு துண்டா போறதுக்கு வந்து குடும்பத்தினுடைய ஆதரவு வந்து கட்டாயம் வேணும்ப்பா. அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்தா நம்மளுக்கு ஒரு மன தைரியம் ஏற்படும்ப்பா. மன உழைப்பில் இல்லாம அந்த சவாலை வந்து தைரியமா நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும்ப்பா. அதாவது சவால்களை வந்து வெளியிலெடுத்து கொண்ட கருத்துக்களை வந்து நம்ம குடும்ப உறுப்பினர் வந்து பெற முடியும்ப்பா. குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் தவிர்த்தா தனியாளா வந்து தனியால் தோப்பா தனி மரம் தோப்பாங்க மாதிரி தனியாள நின்று ஜெயிக்க முடியாதுப்பா. ஒன்றிணைந்தால் தப்பா, எல்லா கையிலும் ஒன்றிணைந்தால் தப்பா வெற்றி என்ற படிக்கட்டில ஏறி நம்ம வானத்தை வந்து தொடலாம்ப்பா. குடும்பத்தினுடைய சப்போர்ட் இருந்தா தாப்பா சவால வந்து நம்ம எதிர்கொண்டு வெற்றி படிக்கட்டில ஏறி
0: கண்டிப்பா. அதாவது வெற்றி அப்படிங்கறது நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பா இல்லாத கல்லு மாதிரிங்க. அதை கூழாங்கல்ல நினைச்சு தூக்கி போடுறவங்களும் இருக்கு, அதை பட்ட தீட்டி வைரமா மாற்றவங்களும் சமூகத்துல இருக்கதான் செய்யறாங்க. இப்ப இணைப்புல வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
2: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மேடை கலைஞர் எம்ஆர் சந்தனம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: இந்த இது காரணம் வந்து வளர்ச்சி காரணம் வந்து குடும்பம் குடும்பத்துல இருந்தா நம்ம எதுனா உதவிக்கலாம். சமுதாயம் வந்து நம்ம முன்னாடி பாராட்டும் பின்னாடி தூத்தம், அதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. நான் ஒரு மேடை கலைஞர் மாதிரி சொல்றேன், நம்ம முன்னாடி அப்படியே நல்லா இருக்கும்பாங்க, பின்னாடி போய் என்ன ஆடி கூத்தாடியா இருக்காம்பாங்க. அதான் நம்ம காதல வாங்கிக்கவே கூடாது. வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு முக்கியமான விஷயம், நிறைவான நேயரா வந்தாலும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்மளுடைய நம்மளை வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து ஒருத்தரை பாதிக்குது இல்லை நிறைய பேரை பாதிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது நமக்கு விஷயமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நம்மளை பத்தி பின்னாடி பேசுறாங்க அப்படின்னா அதை நம்ம காதலே போட்டுக்க கூடாது. நமக்கு முன்னாடி பேசுவதற்கான தைரியமும் அந்த துணிச்சலும் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நகர்ந்து போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி வந்து நம்மளை தேடி வருங்க, நம்ம அதை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. நன்றிங்க ஐயா. வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம்

குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் வெவ்வேறு. சிலரின் வெற்றிக்கு பின்னால் அவங்க தடுமாறிய போது தோள் கொடுக்க குடும்பம் இருந்திருக்கும். உன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை விதைத்த உறவுகள் பல அவர்கள் உயரத்திற்கு அழைத்து செல்லும். மற்ற சிலரின் வாழ்க்கை சமூகத்தின் விமர்சனங்களும் அலட்சியங்களும் நிராகரிப்புகளும் ஒரு தீப்பொறியாக மாறியிருக்கும். நான் சாதித்து காட்டுவேன் அப்படிங்கிற உறுதி அவர்களின் வெற்றிக்கான எரிபொருளாக இருந்திருக்கும். ஆனா ரெண்டுக்கும் மேலாக ஒரு உண்மை இருக்குது. குடும்பத்தின் ஆதரவு பாதையை காட்டலாம், சமூகத்தின் சவால்கள் வேகத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த பாதையில தொடர்ந்து நடக்க வைப்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய பரிசு கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் எடுக்கும் சரியான முடிவுகளின், சிறிய முயற்சிகளின், எண்ணற்ற தோல்விகளை தாண்டி எழுந்து நிற்கும் மன உறுதியின் பலன். இன்றைய நிகழ்ச்சி உங்களுடைய மனசுல ஒரு சிறிய சிந்தனையாவது விதைத்திருந்தால் அதுவே எங்களின் வெற்றி. வாழ்க்கையில யாராவது உங்களை ஊக்கப்படுத்தினாங்கன்னா அந்த அன்பை மதியுங்கள். தாழ்த்தி பேசினாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை உங்கள் வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றுங்கள். குடும்பத்தின் ஆதரவு கிடைத்தால் நன்றியுடன் முன்னேறுங்கள். சமூகத்தின் சவால்கள் கிடைத்தால் தைரியத்துடன் முன்னேறுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் கனவை மட்டும் கைவிடாதீர்கள். வெற்றியை தீர்மானிப்பது சூழ்நிலை அல்ல, நம் மனநிலையே என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய தீட்டு மகிழ்வித்தது வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் சவாலா. நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கனவுகள்
1: மேம்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: வழங்கிய வானவில்
1: நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று தீட்டி மகிழ்வித்தது. வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா, சமூகத்தின் சவாலா? இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் மணிவண்ணன், அனீஸ், கணினியாக்கம் சிக்கந்தர் ராஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர் ஜஹான். இனி நம் கொடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நினைவலைகள் வீசும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கிப்பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 1,67,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: July 1 to August 15
3: வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
5: ஒவ்வொரு வருடங்களையும், மாதங்களையும், வாரங்களையும், நாட்களையும், நிமிடங்களையும், நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
6: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் மரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருந்த சிறுமி ஆலிஸ், எனக்கு லேட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசர அவசரமா ஓடிட்டு இருந்த வெள்ள முயலை பார்த்தா. அந்த முயலை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச ஆலிஸ் அந்த முயலை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தப்போ ஆழமான குழி ஒண்ணுல அவ விழுந்துட்டா. அங்க இருந்த பேசுற விலங்குகள், சிரிக்கிற பூனைகள், வினோதமான மனிதர்கள், புரியாத புதிர்கள் நிறைஞ்ச வண்டர்லேண்ட் அப்படிங்கிற மாய உலகத்துக்குள்ள ஒரு பெரிய சாகச பயணம் போக தொடங்குறா அந்த ஆலிஸ். குழந்தைகளோட கற்பனைக்கு எல்லையே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கதைய அழகா சொல்றதுதான் இந்த ஆலிஸின் வண்டர்லேண்ட். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவமும் இருக்குங்க. 1862 இங்கிலாந்துல தேம்ஸ் நதியில நடந்த படகு பயணத்துல கணித பேராசிரியரான சார்லஸ் லட்விஜ் டாட்சன் 3 சிறுமிகளுக்கு ஒரு கதை சொல்ல தொடங்கினாரு. அவங்கள ஒருத்தவங்க தான் ஆலிஸ் லிட்டில். அந்த கதைய ரொம்ப ஆசையோட

0: கேட்ட அந்த ஆலிஸ் அந்த கதையை எழுதித்தாங்கன்னு ஆசையா கேட்டாங்க. அந்த குட்டி ஆசைதான் 1865 உலக புகழ் பெற்ற ஆலிசஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற புத்தகமா வெளியே வந்துச்சு. ஒரு குட்டி பொண்ணோட வேண்டுகோள் ஒரு எழுத்தாளரை கற்பனை தேரில ஏற வச்சுச்சு. உலக இலக்கிய வரலாற்றுல இன்னைக்கும் அழியாத ஒரு அற்புத கதையை உருவாக்கி இருக்கு. அதுதான் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இன்னைக்கு இந்த கற்பனை மற்றும் நிஜ கதையை தான் ஆலிஸ் இன் அற்புத கதையா நிகழ்வுகளின் நினைவுகள் கொண்டு வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகள்.
1: மனே மனே மனே மனே மனே மனே ஓங்கி அடிச்சா 1 லட்சம் வெயிட்டா பாக்கறியா?

0: தேநீர் விருந்துனா அது மேட் ஹேட்டரோட தேநீர் விருந்து தான். ஏன்னா இது ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஆமாங்க, ஆலிஸோட அற்புத உலகத்துல இந்த மேட் ஹேட்டர் கதாபாத்திரம் இருக்கே, அது ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். கொஞ்சம் குறும்பு, கொஞ்சம் வில்லத்தனம், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் கலந்த ஒரு கதாபாத்திரம் தான் இந்த மேட் ஹேட்டர் கதாபாத்திரம். இந்த தேநீர் விருந்து இனிமையான உரையாடல்கள் சிரிப்புகளால நிறைஞ்சதில்ல. இங்க நேரமே நின்னுற அளவுக்கு விருந்து முடிவே இல்லாம நீண்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம மேஜைய சுத்தி உட்கார்ந்திருக்கிற மேட் ஹேட்டர், மாச் ஹேர் கதாபாத்திரங்கள், தூங்கிக்கிட்டே இருக்கிற டார்மௌஸ் எல்லாம் வினோதமா பேசிட்டு, புதிர்கள் போட்டுட்டு, புரியாத பதில்களை சொல்லிட்டு ஆலிஸ குழப்பி விடுவாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குங்க. அதாவது இந்த மேட் ஹேட்டர் கதாபாத்திரம் வெறும் கற்பனை கதாபாத்திரம் இல்ல. விக்டோரியன் காலத்து இங்கிலாந்துல தொப்பி தயாரிக்கிற தொழில பாதரசம் பயன்படுத்தப்பட்டதுனால அப்போ பலருக்கும் மனநல பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டுச்சான். அதுல இருந்துதான் மேட் ஆஸ் அ ஹேட்டர் அப்படிங்கிற ஆங்கில சொற்தொடர் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அதத்தான் சார்லஸ் லட்விஜ் டாட்சன் தன்னோட ஆலிஸ் அற்புத உலகத்துல ஒரு கதாபாத்திரமா வடிவமைச்சாருன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நிஜ வாழ்க்கை தான் கற்பனையை விட கூடுதல் அற்புதமா இருக்குல்ல, அதான் இந்த ஆலிஸின் அற்புத உலகத்தோட சிறப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆலிஸின் அற்புத கதை. நம் கோடை பண்பலை 100.5 MHz
1: நிகழ்வுகளின்

இருந்துன்னா நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து டீ கடைக்கு போய் இருக்கிற சில்லற எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு கால் டீ குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு போவாங்களே, அதுவா? இல்ல சாயங்காலமா அக்கம் பக்கத்துல இருக்க பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டீ போட்டு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவாங்களே, அதுவா? இல்ல இல்ல, இங்க

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் என்ன குடும்பத்தை பாத்துக்கணும்.
2: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் வெட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
3: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
5: கவுன்சிலிங் கோட் 2612.
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
9: இணைந்து வழங்குவோர்
10: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில், எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா July 3 முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
12: சிரிக்கிற பூனைய பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? கண்கள் விரிய ஆச்சரியத்தோட பாப்பீங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு பூனைய இந்த ஆலிஸ் பார்த்து என்ன செஞ்சா தெரியுமா? ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட்ல பல விசித்திரமான கதாபாத்திரங்கள் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த சிரிக்கும் பூனை கதாபாத்திரம். இந்த பூனையோட பேரு ஃபேஷர் பூனை. இது ரொம்ப மர்மமான கதாபாத்திரம். ஆலிஸோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் இது. இந்த பூனையோட தனி சிறப்பு என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல அதோட உடல் முழுசையும் மறைச்சிருக்கும். யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறையிற இந்த பூனையோட சிரிப்பு கொஞ்சம் அகல சிரிப்பு மாதிரி காத்துலயே மிதக்கும். அதனாலதான் இந்த கதாபாத்திரம் உலக இலக்கியத்துல ரொம்ப வித்தியாசமான படைப்பா கருதப்படுது. இந்த ஃபேஷர் பூனை உருவானதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இங்கிலாந்துல ஃபேஷர் அப்படிங்கிற பகுதியில கிரின் லைக் அ ஃபேஷர் கேட் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி பல ஆண்டுகளா பயன்படுத்தப்பட்டு வருது. எப்பவுமே அகலமா சிரிக்கிறவங்களை பத்தி சொல்ற இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரியே இந்த கதாபாத்திரமும் உருவாக்கப்பட்டிருக்கும். எப்பவுமே நிஜத்திலிருந்து விஷயங்களை எடுத்து எழுதுற எழுத்தாளர் லூயிஸ் கரோல் இந்த மறக்க முடியாத கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்காரு. ஆலிஸ் ஒரு கட்டத்துல நான் எந்த வழியில போகணும் அப்படின்னு கேட்க அந்த பூனை, நீ எங்க போக விரும்புறன்னு தெரிஞ்சாதான் எந்த வழி சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு இந்த ஃபேஷர் பூனை பதில் சொல்லும். இது ஒரு குழந்தைகளுக்கான கதையில இருக்கிற உரையாடல் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு சிறப்பான வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு. நம்ம இலக்கு தெளிவா இருந்தா அதுக்கான பாதையும் நமக்கு தெளிவா தெரியும்னு சொல்ற உரையாடலை தான் இந்த ஃபேஷர் பூனை பெரிய புன்னகையோட அறிவார்ந்த வார்த்தைகளோட உலக மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு சொல்லி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆலிசன் அற்புத கதை. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில்

தலைய வெற்ற இதே ராணி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இந்த ராணியோட அடையாளம் மட்டும்தான் ஹார்ட். ஆனா இந்த ராணிக்கு இரக்கமே கிடையாது. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் கதையில வச்சிருக்கிற லூயிஸ், அதாவது ஆலிஸோட அற்புத உலகத்துல அந்த உலகத்தையே பயமுறுத்துற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த இதய ராணி, குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த சீட்டு கட்ல எல்லாம் வரும்ல அந்த ஹார்ட்ஸ் அடையாளத்தை கொண்ட இந்த ராணி, யாரு ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு எதையும் விசாரிக்காம ஆஃப் வித் தியர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இவங்களுக்கு 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு பேர் கூட வைக்கலாம் போல. என்னதான் விசாரிக்காம தலைய வெட்ட சொல்லி தீர்ப்பு வழங்கினாலும் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கட்டளைகளை பெரும்பாலும் உண்மையிலேயே யாரும் நிறைவேற்றுறது கிடையாதான். அதனாலேயே அந்த இதயராணிக்கு கூடுதலா கோபம் வருமா, கத்துவாங்களாம். ஆனா எல்லாரும் அதை ஒரு வெற்று கூச்சலா பார்த்துட்டு போயிடுவாங்க. இலக்கிய ஆய்வாளர்கள் கருத்துப்படி எழுத்தாளர் லூயிஸ் கரோல் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துற மனிதர்களையும் காரணமில்லாம மத்தவங்களை பயமுறுத்துறவங்களையும் நகைச்சுவையா விமர்சிக்கவே இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொல்றாங்க. குழந்தைகள் கதையா இருந்தாலும் கருத்து முக்கியம்னு நினைச்சிருக்காரு லூயிஸ். ஆக நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா, கதை சொல்ற நீதி என்ன? அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினா அவங்களோட வார்த்தைகளை சக மனிதர்கள் மதிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் அன்போடவும் நிறைய நீதியோடையும் ஒரு மனிதர் செயல்படணும், சரிங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆலிஸின் அற்புத கதை, நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
11: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
12: இணைந்து வழங்குவோர்
13: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில், எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா July 3 முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது.
12: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
14: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 முதல் August 15 வரை
16: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
14: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
17: சும்மா ஒரு கதைய சின்ன பசங்களுக்கு சொல்ல போய் அது ஒரு எழுத்தாளரை உருவாக்கி கோடிக்கணக்கில் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த கதை தான் ஆலிஸின் அற்புத உலகம். ஆமாங்க, ஒரு படகு பயணத்தில் சும்மா சின்ன பசங்களுக்காக சொல்லப்பட்ட கதை உலக இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்பாக மாறும்னு அன்னைக்கு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆலிஸ் லிட்டிலுக்காக சார்லஸ் லாட்விஜ் டாட்சன் தன்னோட கையால் எழுதின அந்த கதை ஆலிஸ் அட்வென்ச்சரஸ் அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிற கையெழுத்து பிரதியை

1864 அழகான ஓவியங்களோட ஆலிஸுக்கு கிறிஸ்துமஸ் பரிசா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நண்பர்கள் எல்லாரும் ஊக்கப்படுத்தினதுனால அந்த கதையை இன்னும் விரிவா எழுதி 1865 ஆலிஸஸ் அட்வென்ச்சரஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டாரு. லூயிஸ் கரோல்ங்கிற புனை பெயர்ல அந்த கதையை அவரு வெளியிட்டாரு. இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு அது குழந்தைகளுக்கான கதைங்கிறதையும் தாண்டி பெரியவங்களும் வாங்கி படிக்க தொடங்கினாங்க. உலக புகழ் பெற்ற படைப்பா, இலக்கிய படைப்பா அது மாறிச்சு. இன்னைக்கு 100+ மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட இந்த கதை திரைப்படங்களாவும் அனிமேஷன் நாடகங்களாவும் வானொலி நாடகங்களாவும் இசை நிகழ்ச்சிகளாவும் கம்ப்யூட்டர் கேம்ஸாவும் பல வடிவங்கள்ல உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கும் சென்று சேர்ந்திருக்கு. ஒரு சின்ன கையெழுத்து பிரதியில தொடங்கின இந்த கற்பனை இன்னைக்கு உலக இலக்கியங்கள்ல அழியாத பொக்கிஷமா பார்க்கப்படுது. ஒரு நல்ல கதை காலத்தை தாண்டி கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலிஸோட அற்புத கதை ஒரு சாட்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆலிஸின் அற்புத கதை. நம் கோடை பண்பலையின் 1.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
8: இணைந்து வழங்குவோர்
9: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெண்ணகோவில், எழுச்சி மிகு 7ஆம் ஆண்டு

0: கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3 முதல் 7 வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27 உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தின்றல்,
6: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
7: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
5: உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
6: வருகிற ஜூலை மாதம் 12
7: ஞாயிற்றுக்கிழமை
6: பிற்பகல் 2:30
7: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
6: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
7: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
6: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
7: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
6: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: இணைந்து வழங்குவோர்
5: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில், எழுச்சிமிகு 7th வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா July 3 முதல் 7th வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது.
6: ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இந்த ஆலிஸின் அற்புத கதைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறத பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த லூயிஸ் கரோல்ங்கிற ஆசிரியரோட பெயர் மாற்றத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஆலிஸின் அற்புத உலகம் கதையை எழுதின ஆசிரியரோட உண்மையான பெயர் சார்லஸ் லட்விக் டாட்சன். இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கணித பேராசிரியரா இருந்தாரு. இவரோட உலகம் அறிவியல் உலகமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கதைக்கு அப்புறம் இவர் இலக்கிய உலகத்துல தனக்குன்னு ஒரு முத்திரைய பதிச்சு பெயர் பெற்றார். தன்னோட கல்வி பணிக்கும் இலக்கிய படைப்பு பணிக்கும் தனித்தனியான அடையாளம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவர் இந்த லூயிஸ் கரோல்ங்கிற பெயரை புனை பெயரா தேர்ந்தெடுத்தாரு. ஆனா இந்த பெயரை அவர் தேர்ந்தெடுத்த விதம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதாவது இவரோட இயற்பெயரை லத்தீன் மொழிக்கு மொழிமாற்றம் செஞ்சு அதை திரும்பவும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தாரு. அப்ப உருவான பெயர் தான் லூயிஸ் கரோல். இந்த பெயர் தான் உலக இலக்கிய வரலாற்றுல அழிக்க முடியாத இடத்த

பெற்றுச்சு. இவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்ல, திறமையான புகைப்பட கலைஞரும் கூட. அது மட்டும் இல்லாம தர்க சிந்தனையாளராகவும் சிறந்த கதை சொல்லியாவும் பல திறமைகளை வெளிப்படுத்தினாரு. இவரோட கதைகள்ல கணிதத்தோட தர்க்கமும் குழந்தைகளோட கற்பனையும் நகைச்சுவையும் அழகா ஒன்னு சேர்ந்து இருந்ததுதான் இவரோட வெற்றிக்கு பெரிய காரணமா அமைஞ்சது. அறிவியலும் கற்பனையும் கை கோர்க்கிறப்போ உலகம் முழுசும் தலைமுறைகள் தாண்டி அதை கொண்டாடத்தான் செய்யும்னு நிரூபிச்சவருதான் இந்த லூயிஸ் கரோல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் ஆலிஸின் அற்புத கதை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
5: இணைந்து வழங்குவோர்
6: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில், எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது.
7: வண்டர்லேண்ட், இது வெறும் கற்பனை கதையா, உலகமா, சின்ன பசங்களுக்கான கதையா? ஒரு கனவா பார்த்தா இந்த கதை ஒரு கதை மட்டும்தாங்க. ஆனா இத நம்ம வாழ்க்கையோட வேற ஒரு கோணத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நம்மள இது வேற ஒரு தளத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த கேள்விக்கான பதில ஒவ்வொரு வாசகரும் ஒவ்வொரு விதமா தங்களோட பிரத்யேக அனுபவத்து மூலமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு குழந்தைகளுக்கான கதைன்னு மட்டும் இல்லாம வாழ்க்கைய பத்தி சிந்திக்க வைக்கிற ஒரு அற்புத இலக்கிய படைப்பாவும் திகழுது. ஆலிஸ் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிற பெரிய பாடம், அது மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம், அது எப்பவும் இழக்க கூடாதுங்கிறது தான். புதிய விஷயங்களை பத்தி எப்பவுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது என்னன்னு தேடி பாருங்க, தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க, புதிய பாதைகளை தேடுங்க. சில நேரங்கள்ல தவறான வழின்னு நாம நினைக்கிறது கூட சரியா இருக்கலாம். மாற்றங்களை ஏத்துக்கிற மனப்பான்மையோட கற்பனை செய்யற திறமைய வளர்த்துக்கிட்டு சிந்திக்கிற பழக்கத்தை மொத்த வாழ்க்கைக்குமான செயலா மாத்திக்கிறது நல்லது. இதத்தான் 1865ஆம் ஆண்டு வெளியான இந்த புத்தகம் நமக்கு கத்து கொடுக்குது. அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்றதாலதான் 160 வருஷங்களுக்கு மேல இந்த கதைய உலகம் முழுக்க கோடிக்கணக்கான வாசகர்கள் படிக்கிறாங்க. இந்த கதையில புதிர்கள் இருக்கின்றன, ஆச்சரியம் தர்ற கதாபாத்திரங்கள், நகைச்சுவை, வாழ்க்கை தத்துவங்கள், இது எல்லாம் இருக்குங்க. ஆக ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதுசா சிந்திக்க வைக்கிற ஒரு கதை வடிவமா இது வடிவம் பெற்றிருக்கு. இன்னைக்கு ஆலிஸ் இன் வண்டர்லேண்டே நம்ம மனசுல இருக்கிற ஆலிஸ வெளியே கொண்டு வருவோம். நாமளும் இன்னும் சின்ன குழந்தைதானு நினைச்சுக்கிட்டு கனவுகள் காண்போம். ஏன்னா கற்பனை அலாதியானது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆலிஸின் அற்புத கதை, நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில்.
8: Ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: இணைந்து வழங்குவோர்
7: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா July 3 முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது.
8: எல்லா கதைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும், ஆனா சில கதைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட மனசுக்குள்ள ஒரு புதிய தொடக்கத்தையே உருவாக்கும். ஆலிஸோட அற்புத கதையும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான். இத கதைன்னு சொல்றதை விட ஒரு பயணம்னு சொல்லலாம். நம்ம உலகத்துல கற்பனை கதைகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் உருவாகாம மனிதர்கள் தங்களோட பயன், நம்பிக்கை, கனவு, சந்தோஷம், வாழ்க்கை பாடம் இப்படி எல்லாத்தையும் எல்லா தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கிற ஒரு அற்புதமான அனுபவமா மாறியிருக்கு. அதனாலதான் இந்த படத்தை பார்க்கும்போது கூட ஒரு அற்புதமான கதையை பார்த்து மெய் மறந்து போயிடுறோம், அந்த கதைக்குள்ள மூழ்கி போயிடுறோம். அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த கதாபாத்திரங்களாவே ஒரு சிலர் மாறி கூட போயிடுறோம். கதாபாத்திரங்கள் எந்த மொழி பேசினாலும் ஒரு நல்ல கற்பனை கதையா இருந்தா போதும், மனச தொட்டுடும். கற்பனைக்கு எல்லைகளே கிடையாதுல்ல, அதனாலதான் எல்லா நாட்டு மக்களையும் இது ஒண்ணு சேர்க்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன் தமிழ்ல தான் இருக்கணும், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, சைனீஸ்ல தான் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறது இல்லையில. அவங்களுக்கு காட்சி மொழி கதை சொல்லும், அதுதான் புரிதல். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் டாம் அண்ட் ஜெரி உலக குழந்தைகளோட மனசுக்குள்ள எல்லாம் போய் சேர்ந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி பல கதைகள் எல்லைகளை தாண்டி, மொழிகளை தாண்டி குழந்தைகளை ரசிக்க வைக்கிறதுல நாமளும் இன்னைக்கு கொஞ்சம் குழந்தையா மாறணும்ல. கற்பனை இல்லாத வாழ்க்கை இறக்கைகள் இல்லாத பறவை வாழ்க்கையை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு காலத்துல கற்பனையா தான் இருந்திருக்கின்றன. ஆலிஸோட மிகப்பெரிய ஆயுதம் ஆர்வம். அந்த ஆர்வத்தை நாமளும் வளர்த்துக்குவோம், செயல்படுவோம், சிறந்திடுவோம், வென்றிடுவோம். வாங்க

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆலிஸின் அற்புத கதை. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஆலிஸின் வண்டர்லேண்ட் டே சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை புத்தம் புதிய கற்பனை கதைகளின் சிந்தனைகளோடும் மாயாஜாலம் செய்யும் கனவின் ஆர்வத்தோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேகா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேகா அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய்

குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கற்றலைகளின் இனிய மொழி, இல்லம்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
7: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோவில். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை நடத்தும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கின்றோம், மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோவில்.
8: நமது கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. வளாகத்திலிருந்து நம்முடன் இணைகிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
9: கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து சந்திக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா வருஷ வருஷம் இந்த RPS மகாலில் புத்தக திருவிழா மிகவும் ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடமும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. புத்தக பிரியர்கள் நிறையா புத்தக பிரியர்கள் வந்து புத்தகங்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று 2வது நாளாக இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தக திருவிழா பற்றி பேசுவதற்காக மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை குழு தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: சொல்லுங்க, நீங்க இன்றைய புத்தக திருவிழா என்னென்ன நிகழ்வு நடக்க இருக்கிறது, அவை என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க.
10: வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை சார்பில் வந்து 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழா இன்னைக்கு 2வது நாளா வந்து நடக்குது. இன்றைய மாலை நேரத்துல சொற்பொழிவு பாத்தீங்கன்னா பவா செல்லத்துறை ஐயா வந்து கலந்துகிட்டு சிறப்புரையாற்றிருக்காங்க. 6:30 மணிக்கு பள்ளி குழந்தைகள் மாணவர்களுடைய வருகை வந்து புத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று சனிக்கிழமை நாளுங்கிறதுனால வந்து தனியார் பள்ளிகள் மட்டும் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை வந்து பரதநாட்டிய நிகழ்வு ஒண்ணு நடக்கு. இது குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு பரதநாட்டிய குழு வந்து

0: அதே மாதிரி தமிழ்நாடு வெள்ளக்கோவில் பகுதியில் இருந்து நேபாளம் நாட்டுக்கு சென்று அங்க சிலம்பத்துல வந்து மெடல் வென்று பரிசு வென்று வந்த குழந்தைகளுக்கான பாராட்டு விழா வந்து இன்னைக்கு மாலையில் நடக்கும். இது எல்லாமே இன்றைய நிகழ்வுகள் இருக்குங்க ஐயா.
1: அதாவது நம்ம புத்தக திருவிழாவில், அதாவது மகாத்மா காந்தி நட்பணி மன்ற அறக்கட்டளை வழங்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் எத்தனை புத்தக நிறுவனங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க? அதை பற்றி
0: ஐயா 42 புத்தக நிறுவனங்கள் வந்து இங்க உள்ள இருக்காங்க. மொத்தமா அரங்குகள் அமைச்சிருக்கோம். அதுல வந்து பல்வேறு தலைப்புகள்ல பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து வந்து குவிந்திருக்கு. நேற்றே வந்து சிறப்பான ஒரு ஆதரவு வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு போனாங்க. இந்த ஒவ்வொரு நாளும் வந்து புத்தகங்களை வந்து முதல் நாள்லயே புத்தகங்கள் வந்து அதிகமா வாங்க மாட்டாங்க. ஏன்னா புத்தக படிக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாலா பார்த்து தேர்வு செய்து அந்த புத்தகங்களை எல்லாம் வந்து அவங்க குறிப்பெடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருவரா வந்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டாலையும் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புத்தகமே வாங்கிருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் வந்து விற்பனை வந்து நல்லா அதிகமா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறோங்க ஐயா.
1: அதாவது இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள் இல்லையா, அந்த கிராமங்கள்ல அதனுடைய அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு
0: ஐயா? கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகப்படியான அந்த நம்ம கோடைப்பண்பலை வானொலியை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த நம்மளுடைய கோடைப்பண்பலையின் மூலமா இந்த செய்தி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றடையுது. அதன் மூலியமா பாத்தீங்கன்னா நேற்று நிறைய விவசாயிகள் வந்து பச்சை துண்டணிஞ்சுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா மாலை நேரத்துல அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. இந்த கிராமப்புற பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவில் கலந்துக்கிறது வந்து விவசாயிகள் வந்து இந்த இந்த முன்னாடி இந்த தோரணம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு விவசாயி தான் கொண்டு வந்து நேற்று கட்டி விட்டு போனார். அவரா வந்து என்னுடைய அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி இந்த அழகான தோரணத்தை வந்து அவர் தான் கட்டி விட்டு போனார், நானே கட்டி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி அவர் கையிலால பின்னி கொண்டு வந்து இந்த தென்னை ஓலையில் இருக்கக்கூடிய இந்த தோரணத்தை வந்து கட்டி கொடுத்து போனார். எதுனா இதெல்லாம் கோடைப்பண்பலை மூலியமா எங்களுக்கு கிடைச்சது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான வாசகர்களும் புத்தக விரும்பிகளும் இந்த வானொலியின் மூலமா வர்றாங்க ஐயா.
1: அதாவது தினந்தேறும் ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு நம்ம புத்தக திருவிழா இல்லையா. சரி, இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்க, என்னென்ன அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க
0: ஐயா? இங்க வந்து ஒவ்வொருவரும் உள்ள போய் வர்றதுக்கு விசாலமான பாதை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கடைகள் அனைத்துமே வந்து நெருக்கடி இல்லாம அவங்க நின்று கவனிச்சு பார்த்து போற அளவுக்கு உண்டான பாதைகள் அமைச்சு கொடுத்துருக்கோம். தண்ணி வசதி அமைச்சு கொடுத்துருக்கோம். ஓய்வு எடுக்கிறதுக்கு தனியா இடங்கள் நல்ல பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுனால நல்லா இருந்து அவங்க தனியா கொண்டு ஒரு புத்தகத்தை பாக்குற அளவுக்கு புதிய எழுத்தாளர்களும் வந்து அவங்களுடைய புத்தகங்களை வந்து எழுதி அந்த புத்தகங்களை வெளியீடு செய்யறாங்க. ஒவ்வொரு நாள் மாலை நிகழ்வுகளையும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய இந்த வருஷம் ஒரு 10 புத்தகங்கள் பக்கத்துல இங்க வெளியீடு செய்யறாங்க எழுத்தாளர்கள். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களா, புதிய தலைமுறை எழுத்தாளர்களா வந்து உருவாகிட்டு இருக்காங்க. 7 வயது குழந்தை வந்து ஒரு கார்ட்டூன் புத்தகம் கூட எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகமும் எழுதி நம்மளுடைய ஸ்டாலிலேயே வைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்குங்க. நம்ம மண்ணின் எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம்
1: புதிய எழுத்தாளர்களுக்கு நீங்க வாய்ப்பு தர்றீங்க இல்லையா, இந்த மேடை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சொல்றதும்
0: இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளவில் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழு உள்ள அமைச்சிருக்கிறோம். ஆம்புலன்ஸ் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து எல்லா தேவையான வசதிகள் அனைத்துமே இங்க இருக்குங்க. தீயணைப்புல இருந்து எல்லாத்துக்குமே வசதிகள் ஏற்பாடு பண்ணிருக்கோம்.
1: வர மக்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு இல்லையா, விளையாடக்கூடிய திடல், அந்த விளையாட்டு உபகரணங்கள் நிறைய.
0: குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து புத்தகங்கள் எடுக்கிற வரைக்கும் வந்து அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய கவனங்களை வந்து திசை திருப்பாம இருக்கிறக்காக அவங்களுக்கான குழந்தைகள் விளையாடுறதுக்காக கலை நிகழ்ச்சி ஒரு சைடும், ஒரு பக்கம் குழந்தைகள் விளையாடுறதுக்காக தூரி ராட்டணம் பொம்மை இப்படி எல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம். அதே மாதிரி சிற்றுண்டி உணவு வகைகள் வந்து மாலை நேரத்துல அவங்க உணவு சாப்பிடுறதுக்காக, ஏன்னா பசின்னு சொல்லி ஒரு மணி நேரம் வீட்டுக்கு முன்னாடியே போகக்கூடாது அப்படிங்கறக்காக வந்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்கங்கய்யா.
1: சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை நாள், விடுமுறை நாள் தான். இருந்தாலும் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றிங்க.
0: நன்றிங்கய்யா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
12: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் நல்ல குடும்பத்தை பாத்துக்கணும்.
13: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் கட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
14: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை நடத்தும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா July 3rd முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கின்றோம், மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில்.
15: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
16: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
15: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
16: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
17: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி சரி.
18: தட்ஸ் ரைட்.
10: வசந்தன் கோ சரி சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
18: தட்ஸ் ரைட்.
14: மகாத்மா காந்தி

0: நற்பணிமன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோவில். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை நடத்தும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கின்றோம், மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோவில்.
1: கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து குறிப்பாக சொன்னால் RPS மகாலிகளுடைய அதாவது முகப்படி இருக்கும் நேர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், குத்தேர் சொல்லுங்க சார்.
2: திருமணிங்க
1: எங்கிருந்து சார் வரீங்க?
2: நாங்கள் வெள்ளக்கோவில் சீத்தாம்பாளையம்.
1: சீத்தாம்பாளையம் பக்கம்தான். எத்தனை கிலோமீட்டருங்க?
2: ஒரு 2 கிலோமீட்டர்.
1: 2 கிலோமீட்டர். எப்படி இருக்குது புத்தக திருவிழா? எத்தனை இது எத்தனை நாளாக வர்றீங்க?
2: நான் இப்போ நீ 2ஆம் நாளுங்க. நேற்று தான் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 2ஆம் நாள். இன்னைக்கு வந்துருக்கீங்க,
1: எப்படி இருக்கு உள்ள பாத்தீங்களா? வாங்கினீங்களா புத்தகங்கள்?
2: நேற்று வாங்கினேன். நிம்மதி கலை பண்ணி பசங்க கூட இருந்து நிம்மதி வாங்கினேன். நேற்று ஒரு புத்தகம் வாங்கி போயிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணணும்.
1: பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் அப்படிங்கிற இடத்துல தான் புத்தக திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க?
2: இது வந்து சிட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து புதுசாக வந்து நம்ம சின்ன கிராமத்தில் இவ்வளோ அதை செய்கிறது வந்து பெரிய விஷயம். அதை தாண்டி சுற்றி உள்ள கிராமம் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிய வச்சு எல்லாமே வர்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து செஞ்சு கொடுத்து நாட்டியமன்றம் மண்மா நிறுவனமன்ற பெரிய விஷயத்த எடுத்து கையெழுத்து செய்கிறாங்க. இது சிறப்பான விஷயம். இது வந்து எல்லாமே பயன்படுத்தி சுற்றி உள்ள கிராமத்தில் இன்னும் தெரியாத இருக்கு இந்த கோடை பண்பலையும் தெரியப்படுத்தி இன்னும் பல ஒவ்வொரு நாளும் பல பேர் வராங்க. இன்னும் மீண்டும் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு இந்த கோடை பண்பலை மூலமாக ஒரு விளம்பரத்து மாதிரி கேட்டு கொஞ்சம் அறிவிப்பு வர மாதிரி கேடுவேன். இது வந்து எல்லாத்துக்குமே வரப்பிரசாதம். ஏன்னா பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சிட்டிக்குள்ள போய் பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா சுற்றி கிராமத்தில் இருக்கிறவங்கன்னா தாரம் காங்கியம் மோனூர் இந்த சுற்றி எல்லாமே வரலாம்.
1: அப்படியே வரப்பு வேலை பார்த்துட்டு அப்படியே பாத்தி வேலை பார்த்துட்டு அப்படியே மம்பட்டி இது அப்படியே உரமாக வச்சுட்டு வந்துடலாம் இல்லையா?
2: இல்லை அப்படி வர முடியாது. அவங்க எதையும் பார்த்து ஈவினிங் வரலாம்.
1: அப்படி வர்றாங்க, விவசாயிகள் தான் அதிகமாக வர்றாங்க, பார்க்குறோம் நம்ம நேற்று இன்னைக்கு பார்க்குறோம்.
2: அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள பள்ளி குழந்தைகளும் வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு பொருளாதார பிந்தைகள்லாம் வந்து எல்லா ஊருக்கும் போய் பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கனால அனைவரும் பக்கத்துலேயே வந்து பார்க்க
1: சிறப்பாக. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் சரவணங்க. நான் மல்லிகிட்ட வச்சுருக்கேன்.
1: எப்போ தான் தரோம் நம்ம பண்பலை வானொலி பாடிக்கிட்டே இருக்கோம்.
3: பண்பலை வானொலி நேயர் தானுங்க.
1: எப்படி புத்தக திருவிழா?
3: புத்தக ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் நிறைய புத்தகம் நிறைய இங்கிலீஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விதைகள், அதாவது வந்து புது புதுவான பழைய கிடைக்காத விதைகள் எல்லாம் வாங்கி நிறைய வந்து வச்சிருக்கிறாங்க ஸ்டால்.
1: புத்தகங்கள் மட்டும் இல்லாம விதைகளும் கிடைக்குதுங்கிறீங்க?
3: எங்கேயும் கிடைக்குது விதை, எல்லா விதையும்
1: மழை மாசம் அப்படின்றதுனால விதைகள் விதைச்சா கண்டிப்பா வளரும்.
3: வளம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க.
1: தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையான பாட்டை
3: ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. இந்த புத்தக திருவிழா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நகரங்கள் மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போதைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து இந்த 7 வருஷமா மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறனால ராஜ்குமார் அவருக்கு, அதாவது மகாத்மா காந்தி நட்பணிமன்ற தலைவர் அவர் ராஜ்குமார் இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமாருக்கும் மிக நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.
1: நிறைய பேர் இருக்காங்க,
3: ஒருங்கிணைப்பாளர் அவங்க வந்து இருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய இருக்காங்க,
1: எல்லா நிறைய பேர் முன்னாடி இருந்து வேலை பார்க்குறாங்க.
3: அதாவது வந்து நம்ம வந்து வெளிப்பட மட்டும்தான் பாக்குறோம், அவங்க வந்து உள்ள எவ்வளவு தூரம் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு நிறைய தெரிய வராங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோடை பண்களுக்கு 27வது வாழ்த்துக்கள்னு ஆண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன்.
1: நன்றிங்க. நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: எஸ் மணிங்க.
1: நான்
4: சொந்த ஊர் வந்து காங்கேயத்து பத்தால வரதம்பாளையம். ஆனா இங்க வந்து 40 வருஷம் ஆச்சு.
1: 40 வருஷம் ஆச்சு. புத்தகத்துல தினம் வந்துருவீங்களா?
4: தினம் வந்துருவாங்க, பக்கத்துல வந்துருவாங்க. எப்பமா நம்மள உங்களை எல்லாம் வரவே கேக்குறது, உங்களையோட பாக்குறது, இது அதோட சிறப்பு.
1: உங்களையும் சேர்த்து இங்க வந்து சிறப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம்.
4: ஆமா, கண்டிப்பா.
1: இணைந்து வாங்கிட்டீங்களா?
4: இணைந்து செயல்பட நாங்க இங்கதான் நினைக்கிறோம். தொழில் சம்பந்தப்பட்ட புக்கு எல்லாம் வாங்கிக்கலாங்க.
1: கிடைக்குது.
4: அனைவரும் விலை சுற்றி இருக்கும் அனைத்து மக்களும் இங்க வந்து புத்தக திருவிழாவை வாங்கி பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். 100.5 பம்பளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
4: சமுராய் படத்திலிருந்து மூங்கில் காடுகளுங்க
1: கேட்கலாம்.
4: நன்றி.
1: நன்றி.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை நடத்தும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கின்றோம், மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
4: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை நடத்தும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கின்றோம், மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில்.
10: கோடை பண்பலை 100

0: இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களை, பொதுமக்களை, வாசக பெருமக்களை பாத்தீங்க அப்படின்னா புத்தக நிறுவன உரிமையாளர்கள் இருக்காங்க, பேசிடலாம். கண்டிப்பா இந்த புத்தக திருவிழா கதாநாயகர்கள் சொல்லலாமாங்கள, பேசிடலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ரமேஷ். நாங்க சென்னையிலிருந்து ராஜராஜசோழன் புக் செல்லுங்கிற இதெல்லாம் வந்துருக்கேன்.
0: ராஜராஜசோழன் நல்லா சொல்லுங்க, ஒரு பயங்கர ஒரு இதாக
1: ராஜராஜசோழன் புக் செல்லர் சென்னையிலேருந்து வந்துருக்கிறோம். வெள்ளகோயில வந்து மகாத்மா காந்தி நற்பணம் பண்ற மூலயமா ஏழாம் ஆண்டு எழுச்சிமுகி ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா நடத்திட்டு இருக்கிறாங்க. சிறப்பா போயிட்டு இருக்குது. மக்கள் இங்க உள்ள மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல புத்தகங்களை வந்து இங்க வந்து வாங்கிட்டு சிறப்பிக்க வருமாறு கேட்டுக்கிறோம்.
0: நீங்க போயிருப்பீங்க சிட்டி சி, அதாவது டவுன் பக்கம் தான் போயிருப்பீங்க இல்லையா? ஈரோடு, சேலம், கரூர், நெய்வேலி அந்த மாதிரி தான்.
1: ஆமா,
0: எப்படி கிராமம் எப்படி இருக்கு உங்களுக்கு
1: வரையமாத்துல? அதாவது நகரத்துல கூட இங்க கிராமத்துல சிறப்பு நல்லா பண்றாங்க. நகரங்கிறது பெரிய சிட்டி, பெரிய வருமானம் நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சின்ன கிராமம் நகராட்சி தேவல் நினைக்கிறேன். இந்த நகராட்சி தேவல் இந்த அளவுக்கு பண்றது பெரிய விஷயம் தான். எல்லாம் அவங்க அவங்களோட உழைப்பு முழு உழைப்பும் போட்டு நல்லா பண்றாங்க. இந்த மக்களை வந்து இதை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மக்களோட வாழ்க்கைக்கு தரத்து உயரும்.
0: இன்னும் மூணு நாள் இருக்கிறது இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. அந்த மூணு நாள்ல வந்து மக்கள் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல புத்தகங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதை ரொம்ப நாளைக்கு காத்துக்கிட்டு வைக்காம வந்து உடனே அதை வாங்கிட்டு போயிருங்க.
0: நம்ம தேடி போக வேண்டாம் இல்லையா, இங்கே கிடைக்கிறது எல்லாம் அனைத்து புக்கம்.
1: ஆமா, ஒரே இடத்துல கிடைக்குது. தமிழ்நாடுல எங்கேயுமே புத்தக கடைகள் கிடையாது. இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில புத்தகங்களை வாங்கினாதான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே வாய்ப்பு தான்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், போய் சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம், என் பேர் கார்த்திக். ஜெயஸ்ரீ புக் ஹவுஸ்ல இருந்து பேசுறோம். நம்ம சிவகாசிலேருந்து வந்திருக்கோம். தொடர்ந்து வந்து ஏழாவது வருஷமா இந்த புத்தக கண்காட்சி நடந்திருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில் பங்கேற்றிருக்கோம். மிகவும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இந்த அறிவிப்பை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த புத்தக கண்காட்சியை வந்து தொடர்ந்து வெற்றி பெற செய்யறதுக்கு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம்.
0: பாருங்க, அதாவது எவ்வளவு தூரமா இருந்தாலும் இப்ப நீங்க சிவகாசிலிருந்து வந்திருக்கீங்க, ஐயா வந்து சென்னையிலிருந்து வந்திருக்காரு. எவ்வளவு தூரமா இருந்தாலும் இந்த கிராம மக்களுக்கு வந்து புத்தகம் சேர்ப்பு சென்று அடையணும் அப்படிங்கறக்காக எவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் வருவாங்க. இன்னும் மூணு நாள் இருக்கிறது, நாலு நாள் வச்சுக்கலாம். இன்னைக்கு நாலு நாள் இல்லையா? ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா. வணக்கம், போய் சொல்லுங்க.
3: என் பேர் சிவபிரபுங்க. ஸ்ரீ காமதன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பேசுறேங்க. ஸ்ரீ ராஜ்குமார் அவர்களுக்கும், வெள்ளகோயில புத்தக திருவிழா ஏழாம் நடத்த அவங்களுக்கும் வெள்ளகோ சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கொள்ளுங்க
0: சார். இந்த புத்தக திருவிழா
3: ஏழுவரமா சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க சார்.
0: நீங்க என்ன புத்தகம் வாங்கிட்டீங்களா?
3: வாங்கலைங்க, இப்பதான் வர்றாங்க.
0: பாத்துட்டு போயிட்டு இருக்கீங்க?
3: ஆமாங்க.
0: கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கலாம்னு பாத்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வாங்கிடலாம்ல?
3: ஆமாங்க, இன்னும் மூணு நாள் டைம் இருக்கு இல்லைங்க.
0: ஆமா, மூணு. அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? கடைசி நாள் அதுக்கு மூணு நாள் பயங்கர கூட்டமா இருக்கும். போய் வாங்கிடணும்.
3: வாங்கிருங்க வாங்கிருங்க.
0: பாத்தீங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பாத்தீங்கன்னா சார சாரையா இப்ப பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க.
3: ஆமா, நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த புஸ்தக திருவிழா மீண்டும் மீண்டும் வீரர் ராஜ்குமார் அவர்கள் நடத்துறதுக்கு மிக்க நன்றி.
0: தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல உங்களுக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஐயா, விலவல் புத்தகத்தில்
0: பேரு சொல்லணும் இல்ல, ஆதி கவிஞர் சொன்னாலே என்னங்கிறீங்க. சரி சொல்லுங்க சார், எப்படி இருக்கு புத்தக திருவிழா? என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: இது மக்களோட ஆதரவோட எழுச்சிமிகு ஏழாம் ஆண்டா இந்த வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய மக்களோட ஆதரவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக வந்து நாங்கள் வாகன ஏற்பாடு செஞ்சு மொத்தமா ஒரு ஐந்து நாள் சேர்ந்து ஒரு 2000 மாணவர்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களுக்காக பாத்தீங்கன்னா புத்தக சேமிப்பு உண்டியல் கொடுக்குறோம். ஏன்னா சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு எதற்கோ வந்து இந்த காலத்துல செலவு பண்றாங்க. ஆனா புத்தகம் வாங்குவதற்கான ஒரு பழக்கம் ஏற்படுத்த முடியல. அதனால எங்க புத்தக திருவிழாவில் புத்தக சேமிப்பு உண்டியல் அறிமுகப்படுத்தி வருஷம் வருஷம் வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கினா அவங்களோட வாழ்க்கையில வாசிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வந்து வர்றது வந்து புத்தகத்துல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
0: வாசிப்பு திறமை இருந்தா தான் கண்டிப்பா இதுவும் சாதிக்க முடியும் இல்லையா?
4: ஆமா, நான் ஒரு கவிதை படிச்ச மாதிரி புத்தகங்களை நீங்க அழுக்காக்கினாலும் அதை எப்பொழுதும் தூய்மையாக்குங்கிற மாதிரி
0: கவிதை படிச்சீங்களா? எழுதுனீங்களா?
4: நான் எழுதின கவிதை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வரியை வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு உன்னதமா சொல்லி ஒவ்வொரு புத்தகத்திலையும் மாணவர் வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு நூலகம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எளிய நோக்கத்தோட இந்த புத்தக சேமிப்பு ஒன்றியல் வந்து அங்க ஏற்படுத்திட்டு இருக்குங்க ஐயா.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றிங்க.
5: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: That's right.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி. That's right. வசந்த் அன்கோ. சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: That's right.
9: மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை வெள்ளகோவில். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை நடத்தும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை

0: ஆறாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை RPS மஹாலில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கின்றோம், மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை, வெள்ளக்கோவில்.
1: கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து மேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், வாசக பெருமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம முன்னாடி பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வெள்ளக்கோவில் போகலாமா, படிக்க புத்தகத்தை வாங்கலாமா? ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: என்ன சத்தம் பயங்கரமா இருக்கு. கட்டளையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பந்தலை ஊடகம். நான் முத்தூர் முத்துராமனங்கய்யா. ஆமாங்கய்யா,
2: பக்கம் தானே, 12 கிலோமீட்டர்.
1: எங்கய்யா, அதாவது நாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறோமோ இல்லையா, வருஷம் வருஷம் நாங்க வந்து வெள்ள கோயில் புத்தகத்திற்கு வந்துருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கணும் பாங்க. அது வந்து வெள்ள கோயில் புத்தக திருவிழாவில் வந்து புத்தகம் வாங்கிட்டோம்னா சரஸ்வதி மட்டும் இல்ல, எல்லா தெய்வமும் நம்ம கூட குடி வந்திருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த கோடை பண்பலை இங்க வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ள கோயில் வீரகுமார் கோயில், நம்ம வெள்ள கோயில் புத்தக திருவிழா, நம்ம கோடை பண்பலை 100.5, இது மூணுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்கய்யா. இந்த ஒற்றுமையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எங்க ராஜ்குமார் ஐயா சார்பில் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக வழங்கப்படும்.
3: நன்றி, வணக்கம்.
1: வெள்ளக்கோவில்ல
4: வந்து பணியாற்றி வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா.
1: வெள்ளக்கோயில பணியாற்றிருக்கீங்களா? வெள்ளக்கோயில் புத்தக திருவிழாவிலயா?
4: வெள்ளக்கோயில் புத்தக திருவிழாவில பணியாற்றி கொண்டிருந்தேன் ஐயா.
1: நண்பனாக எப்படி போயிட்டு இருக்கு புத்தக திருவிழா?
4: புத்தக திருவிழா மிகவும் சிறப்பா போயிட்டு இருக்குங்க ஐயா. எழுச்சி மிகு 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழா வந்து July 3rd-ல் இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து முதல் நாள் இனிதே நிறைவடைந்து விட்டது, இன்று 2வது நாள். இன்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், மாலை நேரம் வந்து பரதநாட்டியம் வச்சிருக்கோங்க ஐயா. அது போக அதை தொடர்ந்து பவா செல்லத்துறை ஐயா வர்றாரு பேசுறதுக்கு. அனைவரும் வருக, ஆதரவு தருக.
1: உண்மையுமே இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க வரக்கூடிய கருத்தரங்கத்திற்கு வரக்கூடிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆளுமைகள், சும்மா சாதாரண ஆளுமைகள் கிடையாது, பெரிய ஆளுமைகள். கண்டிப்பா உங்களுடைய பேச்சு கண்டிப்பா மக்கள் கேட்கணும். இதெல்லாம் அது அதிசயம், அதாவது இதுல அறிதிரும் அறியாத அறிவுது. இந்த உங்களுடைய பேச்செல்லாம் வந்து கண்டிப்பா மக்கள் கேட்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். வெள்ளக்கோயில் மக்களும் சரி, பக்கத்துல முத்தூர், காங்கேயம், முள்ளனூர், தாராபுரம் மக்கள் எல்லாம் கண்டிப்பா கலந்துக்குவாங்க. ஒரு ஒருங்கிணைப்பாளா இருக்கீங்க அப்பதக்க திருவிழாவில், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க
4: ஐயா? இங்க வந்து தினமும் வந்து பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் வந்து இங்க அழைச்சு கூட்டிட்டு வந்து ஸ்டாலை எல்லாம் சுத்தி காமிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேங்க ஐயா. அதுபோக பாத்தீங்கன்னா வந்து பள்ளி மாணவர்கள்லாம் வந்து சிறப்பா பேசக்கூடிய திறமை உள்ள நண்பர்களை வந்து தேர்வு செஞ்சு இதுக்கு மேல என்ன எப்படி எல்லாம் வந்து சிறப்பா பேசலாம்னு சொல்லி அவங்களை அதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறோம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா, மாலை நேரம் வந்து ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து அவங்களை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே
1: ரொம்ப, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் கூட நீங்க வந்து உங்க செலவுல வந்து அவங்களை வந்து பேருந்து வச்சு கூட்டி வந்து புத்தக திருவிழா கூட்டு வர்றதா நாங்கள் பாக்குறோம். ரொம்ப அது சிறப்பான விஷயம். இது வந்து இந்த வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா கூடிய ஒரு சிறப்பு.
4: கண்டிப்பாங்க ஐயா, அரசு பள்ளி மாணவர்கள்னால வந்து வந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து அவங்க தொலைதூரத்தில் இருப்பாங்க, வந்து பார்க்க முடியாதுங்க. அதனால வந்து இங்கே நம்ம பிரைவேட் ஸ்கூலோட வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தி, அதுபோக வந்து நம்ம இங்கே டிராவல்ஸ், லோக்கல் டிராவல்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க மூலம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தானுங்க. இதில்
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி திவாகர். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: வணக்கங்க, என் பேர் நிஷாத் பேங்.
1: அம்மா எப்படி இருக்கு புத்தக திருவிழா?
5: நல்லா இருக்குதுங்க.
1: ஒண்ணு எங்க இருந்து வரீங்க?
5: நாங்க இப்ப வெள்ளக்கோயில இருந்து தாங்க வரோம்.
1: வெள்ளக்கோயில? வெள்ளக்கோயில தான் உள்ளேயே தானா?
5: உள்ளேயே தாங்க.
1: வெள்ளக்கோயில் புத்தக திருவிழா வருஷம் வருஷம் வந்துருவீங்களா?

0: வருஷம் செய்தா ஃபர்ஸ்ட் வருஷங்க.
1: முதல் வருஷம் வந்திருக்கீங்க பாருங்க, புதுசா வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு வெள்ளை கோவில் புத்தக திருவிழா?
0: நல்லா சூப்பரா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு.
1: வருஷம் வருஷம் வந்துருவீங்க?
0: வந்துடும். எங்கேயும் இல்லைங்க, திருப்பூர் எங்க போட்டாலும் போவாங்க. திருப்பூர்
2: சின்னதாராபுரம் இப்ப வெள்ளகோவில் இருக்கிறோம். இந்த புத்தக திருவிழா நேத்து கேள்விப்பட்ட நேத்து ஈவினிங் வந்தோம், நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப கூட இருந்துகிட்டு நாங்க வெளியில வர்றப்ப உங்களுடைய கோடை எஃப்எம் நேரடி ஒளிபரப்புல இருந்துகிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி இருந்துகிட்டு நேரடி ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்குது, கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா உங்களுடைய சேவை சிறந்த சேவையா இருக்குது, எல்லா ப்ரோக்ராமும் அட்டகாசமா இருக்குன்னு வைங்களேன்.
1: அதனாலதாங்க இன்னைக்கு வந்து உலகத்திலேயே சிறந்த ஒரு வானொலியா இருந்துட்டு இருக்கு நம்ம பண்பலை. கேட்க கேட்க இன்பமா இருக்குதுங்க. உங்களுடைய அந்த செலக்ட் பண்ணி எப்படித்தான் ஒரு ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் செலக்ட் பண்ணி போடுறீங்க? ஒவ்வொரு அதனால நல்ல விதமா இருந்துட்டு உங்களுடைய இந்த கோடையப்பனுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க, ரொம்ப நன்றி ஐயா. அதாவது நிகழ்ச்சியில பாடல் கேட்டாரு முத்து முத்துராமன், மைனாவே மைனாவே அப்படின்ட்டு வானத்தை போல படுத்திருந்து. நாம் பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாளையம்.

0: பாறை சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: சிறப்பு தேடி வரும் பண்பலை வெள்ளகோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பேசணும் ஆர்வத்தோட பள்ளியிலிருந்து வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் தனிஷ்கா.
5: தனிஷா, எங்க இருந்து வரீங்க?
6: சிவனாபுரம்.
5: ரொம்ப கோச்சப்படுறாங்க போல, சரி பரவாயில்ல. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: என் பேர் அனன்யா. என் பெயர் அனன்யா.
5: அனன்யா.
6: அனன்யா.
5: அனன்யா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
6: டிராயிங் புத்தகம்
5: ரொம்ப சிறப்பு. உங்க பேரு?
6: தக்ஷிதா.
5: நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க?
6: டிராயிங் புக்.
5: உங்க பேரு?
6: அனுயாஸ்ரீ.
5: நீங்க வந்திருக்கீங்க?
6: சுதாமூர்த்தி புக்ஸ். சுபாஸ்ரீ. ஸ்டோரி புக்ஸ்.
5: ஸ்டோரி. நீங்க?
6: ரிதன்யா.
5: ரிதன்யா, ரிதன்யா என்ன புத்தகம் வாங்க போறீங்க?
6: ஸ்டோரி புக்.
5: இது முதல் முறை வரீங்களா?
6: ஆமா.
5: சூப்பரா, ஓகே. உங்க பேரு?
6: அனன்யா.
5: அனன்யா, நீங்க என்ன புத்தகம்?
6: திருக்குறள் புத்தகம்.
5: ரொம்ப சிறப்பு. உங்க பேரு?
6: என் பேர் ஹாஸ்னி ஸ்ரீ.
5: நீங்க என்ன புத்தகம்?
6: ஸ்டோரி புக்ஸ். இலக்கியா. நான் கதை புக் வாங்கணும். சொல்லி.
5: உங்க பேரு?
6: இனியா. கதை புக்.
5: வரலாறு.
7: என் பேர் நிலா. நான் வந்து பிரம்மபுத்திர புக் வந்து வாங்க வந்தேன்.
5: அழகான பேர் நிலா. நிலான்னு வச்சிருக்காங்க பாருங்க, நிலா, அழகான பேர். ரொம்ப நன்றி. உங்க பேர்?
8: என் பேர் சிவனிதா. நான் தமிழ் சம்பந்தமான புக் வாங்கணும்.
5: சிறப்பு. உங்க பேர்?
8: பிரணிதா. என் பேர். நான் வந்து புத்தக திருவிழாக்கு வந்து என்ன கதை புக் வாங்கணும்.
5: நன்றி. உங்க பேர்?
9: என் பேர் புகழினி. நான் பாலா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் தமிழ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கணும்.
5: வந்திருக்கோம்.
10: குழந்தைங்க புக்ஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, செக் போயிட்டு வந்திருக்கோம்.
5: அப்புறம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன, எந்த மாதிரி உற்சாகப்படுத்துறீங்க, ஊக்கப்படுத்துறீங்க புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு?
10: ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஸ்டோரி புக்ஸை பற்றி சொல்லுவாங்க சார். அப்புறம் லெசன், அப்புறம் இங்கிலீஷ் புக்ஸு லாங்குவேஜுக்கு யூஸ் ஆகும். தமிழ் புக்ஸ் வந்து நிறைய கதைகள் படிக்கும் போது அவங்களுக்கு சோஷியல் அவேர்னஸ் வரும், அதுக்காக படிக்க சொல்கிறாங்க சார்.
5: பாடப்புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ இருந்தே டிஎன்பிசி அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய வகையில் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணிகிட்டு
10: இருக்கீங்களா? குவிஸ் காம்படிஷனில் வைப்போங்க சார் ஸ்கூலில். அப்போ அந்த புக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு.
5: ரொம்ப சிறப்பு. நிறையா குழந்தைங்க, எத்தனை பேர் கூட்டு வந்துருக்கீங்க?
10: 150 பேர் வந்திருக்காங்க சார்.
5: சிறப்புங்கம்மா. நிறையா புத்தகங்கள் கிடைக்குது, எங்கேயும் கிடைக்காத புத்தகங்கள்லாம் கிடைக்குது. அது நம்ம கிராமங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்திற்குள் நடத்துறது பெரிய விஷயம் தான். பாருங்க, ரொம்ப நன்றிங்கம்மா.
10: ஓகே,
5: நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?

0: என்ன பாடல கேட்டது யாரு?
1: மின்னலே மின்னலே ஃப்ரம் அமரன் மூவி.
0: அமரன் மூவில இருந்து மின்னலே மின்னலே கேட்கலாமா? நன்றிமா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பண்பலை 100.5 இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை வெள்ளக்கோயில் புத்தக திருவிழா வளாகத்துல இருந்து எங்க ரகுநாதன் குரலை தாண்டி ஏன் குரல் வந்துட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ரகுநாதன் இதான் வந்துரு அப்படின்னு இருக்காரு. சரி, இப்ப முக்கியமா இந்த புத்தக திருவிழாவை பத்தி என்ன சொல்ல போறாங்க? வணக்கம், பேர் சொல்லிருங்க.
6: என் பேர் சம்பத்குமார். கோடை பண்பலைக்கு துவக்க விழா 27 திறந்த வாழ்த்துல இருந்து நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
5: சொல்லுங்க, இந்த புத்தக திருவிழா பத்தி சொல்லுங்க. இந்த புத்தக திருவிழாவோட சிறப்பு அம்சங்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை நாள் மற்றும் இதை பத்தி என்னென்ன சிறப்புகளை சொல்லுங்களேன்?
6: புத்தக திருவிழா நமக்கு இது 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோயில நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ இந்த அளவு மத்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு மக்களோட ஆதரவும் பள்ளி குழந்தைகளோட ஆதரவுகளும் நிறைய கூடியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இப்ப நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கால சூழ்நிலைகளும் நமக்கு இந்த நேரத்துல கை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த புத்தக திருவிழா நீங்க ஆண்டு முழுக்கம் எதற்காகவும் நாட்களை செலவிடுவோம் நம்ம பொதுவா. ஸோ இந்த புத்தகங்களோட செலவிடுறதுக்கு சிறப்பான 5 நாட்கள் வந்து வெள்ளவல் பகுதி மக்களுக்காக, வெள்ளவல் சுற்றியுள்ள புத்தக ஆர்வலர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இந்த புத்தகத்தில் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறோம். படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள், அதன் மீது அன்பு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தில் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.
5: நிச்சயமாக நல்லா அருமையான தகவலை சொன்னீங்க, நன்றிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வெள்ளக்கோவில் கணபதி பாளையம் ராம்குமார். கொடைக்கானல் ஒரு பக்கம் நல்ல விஷயம் பண்ணுதுன்னா, அதே மாதிரி மகாத்மா காந்தி நட்பணி மன்றம் இந்த புத்தக திருவிழா வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைய வந்து நிறையா இது வந்து படிக்கணும், விருப்பப்பட்டு படித்தாங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிறையா முன்னேறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கு. அதே மாதிரி நம்ம பெண்களுக்கான நம்ம கொடைப்பண்பலையில 12 மணிக்கு வருது படித்தல் புடித்ததுன்னு, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் படித்தாங்கன்னா நிறையா வந்து கலந்துக்கலாம், நிறையா மக்களுக்கு வந்து சொல்லலாம்.
7: இங்கே புத்தகத்தை வாங்கி படிங்க, அங்கே வந்து சொல்லுங்க.
5: அங்கே வந்து சொல்லுங்க.
7: நீங்கள் என்ன புத்தகத்தை திட்டமிட்டுருக்கீங்க வாங்கணும்னு?
5: போன வருஷம் வந்து வாங்கிட்டு போனாங்க, தமிழ்நாள் வெல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு போனோம். அது தமிழ் எழுத்துக்கள்

0: இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்ததுங்க. அது பயனுள்ளதா இருக்கு. இந்த வருஷம் இனிமேல் தான் வாங்கணுங்க.
1: நல்லா எல்லாத்தையும் பாருங்க, வாங்குங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நீங்க பேசலாம், பேச உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மணிங். மணிங்,
2: மணிங் என்ன பண்றீங்க?
3: நான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: சரிங்க, எப்படி இருக்கு புத்தக திருவிழா?
3: சூப்பரா இருக்குது.
2: சரிங்க, நீங்க ஒவ்வொரு ஆண்டு புத்தக திருவிழா வரும்போதும் பாத்துருப்பீங்க, இந்த வருஷம் வேற என்ன மாற்றங்கள் பாத்துருப்பீங்க?
3: இங்க வர வர நம்ம சூப்பரா போயிட்டு இருக்குது. தொழில் சார்ந்ததும் புக்கு, எல்லா விதமான புக்கும் இங்க கிடைக்கிறது.
2: நீங்க என்ன
3: ஈரோடு போக வேண்டிய தொழில் சம்பந்தப்பட்டதா வாங்கலாம் ஒண்ணு பக்கம்.
2: நன்றிங்க உங்களுக்கு சந்திச்சதுல. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: வணக்கம். வணக்கங்க, சத்தியமங்கலத்திலிருந்து, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. என்னோட பேர் பரமேஸ்வரன், எங்கள் பகுதியில் சமூக ஆர்வலர். சரி, இந்த வெள்ளை கோயில் புத்தக திருவிழாவில் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே முதல்ல வந்து இந்த கோடை பண்பலை வானொலி நேயர்களுக்கு முதல்ல நான் வந்து அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வெள்ளை புத்தக திருவிழாவானது வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி நட்பணி மன்ற அறக்கட்டளையினர் எத்தனையோ பணிகளுக்கிடையே இந்த வாசிப்பை பரவலாக்கும் பணியும் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த இதை பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷமே ஏன் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னாக்க மக்களுக்கு வாசிப்பும் அறிவும் வளர்த்து வருகின்ற இந்த அறிவு திருவிழாவுக்கு
2: சொல்லுங்க சொல்லுங்க
4: தினமும் ஆயிரக்கணக்கில் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியரும் வாசகரும் என எல்லோ பொதுமக்கள் எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த அறிவு திருவிழாவில் வந்து முதல் முயற்சியாக வெள்ளை கோயில் மகாத்மா காந்தி நட்பணி மன்ற அறக்கட்டளை நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் முதல் முயற்சியாக நஞ்சில்லா உணவின் தேவையை வலியுறுத்துவதோடு மரபு விதை பாதுகாப்பே உணவு பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பே உயிர் பாதுகாப்பு. அதனால பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுக்கவும் நம்மோட நாட்டு விதை வகைகளை அது குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த மாணவ சமுதாயத்துக்கு நினைவுபடுத்தி வாசிப்பும் முக்கியம், நமது முன்னோர் வழி பாரம்பரிய விவசாயமும் முக்கியம் என்பதை எல்லோரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே வெள்ளைக்கோயில் மகாத்மா காந்தி நட்பணி மன்ற அறக்கட்டளை
5: இந்த வெள்ளைக்கோயில் புத்தக திருவிழாவிலும் இயற்கை தாத்தா மரியாதைக்குரிய நம்மாழ்வர் ஐயாவுடைய சிந்தனையான
4: இனி விதைகளை என்னும் சமூக நல நோக்கத்தில் மரபு விதைகள் கண்காட்சியும் நடத்தி நமது மண் வளம் மீட்டிற்கும் மரபு விதைகளை பயன்படுத்துவோம் என்று சொல்லி தேவைப்படுவதற்கு தேவையான நாட்டு காய்கறி விதைகளையும் கீரை விதைகளையும் மற்றும் இந்த விவசாயம் சார்ந்த அறிவுரைகளையும் இந்த மகாத்மா காந்தி நட்பணி மன்றத்தோடு இணைந்து இந்த புத்தக திருவிழா வந்து நாங்கள் காட்சிப்படுத்துவதோடு இந்த விழிப்புணர்வும் கொடுத்து வரங்க. நேற்றைய தினம் தொடக்குழாவில் பார்த்தீங்கன்னாங்க பாரதி வித்யாலயா மூலனூர் பள்ளியிலிருந்து தனியார் பள்ளியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து கலந்துருந்தாங்க. அதுல ஒரு ஆசிரியர் பெருந்தாங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னாங்க, கட்டறிவினால் நல்லா புரிஞ்சுங்க, கட்ட உலகத்தையே உள்ளங்கைக்குள்ள கொண்டு வரலாம், அதே வேளையில உணவனை உள்ளங்கைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்றால் உழவனால் தான் முடியும், முதல்ல உழவனுக்கு நன்றி செலுத்துவோம் சொல்லி சொன்னாருங்க.
5: இந்த இளைய சமுதாயத்தை
4: ஆசிரியர்களையும் நமது பாரம்பரிய விவசாயத்திலும் கவனம் செலுத்த நாம வரவழைப்போம். விவசாயிகளுக்கு நன்றி சொல்வதோடு எல்லோரையும் விவசாயிகளாக உழவனாக மாற்றுவதற்கான முயற்சியும் செய்வோம் சொல்லி இந்த வெள்ளைக்கோயில் புத்தக திருவிழாவில் வாசிப்பையும் விவசாயத்தையும் வளமாக்குவோம் என்ற விழிப்புணர்வையும் செய்கிறோம் என்று கூறி கோடை பண்பலைக்கு நன்றி.
2: நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்.
6: வணக்கம், அனிதா வெள்ளைக்கோயில் திருப்பூர். என்றும் இணைப்பிரியா என் இசைத்தொழி கோடை பண்பலை 100.5 காலை வணக்கம். புத்தக திருவிழாக்கு வெள்ளைக்கோயில் வந்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். நாங்க வந்து ஸ்மால் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிறு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான புத்தகம் வாங்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். நிறைய புத்தகங்கள் இருக்கு, நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகாத்மா மன்றத்துக்கும் கோடை பண்பலைக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
7: உதயவிழாக்கான கோடை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை பண்பலை நேரங்க
2: நன்றி. ரகுநாதன்
8: சொல்லுங்க. சுரேந்தர்,
2: நிறைய நேயர்கள் இருக்காங்க, நிறைய முக்கியமானவங்க இன்னும் நிறைவான தரத்துக்கு வந்துருச்சு.
8: என்னென்ன
2: பேசணுங்கிறத பேசிடுங்க.
8: சொல்லுங்க.
9: கண்ண சுரணகுமார் வடக்கறிஞர் பேசுறேன். இந்த புத்தக திருவிழா வந்து மக்களுக்கு ஒன்று ஒரு அறிவு தேடலா இருக்கு. இதோட இளைய சமுதாயத்துக்கு வந்து நாம வந்து ஒரு ஊந்து சக்தியா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக திருவிழா நடத்துறாங்க. இதனால எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய அறிவு திறமையை வளர்த்திக்கிறாங்க. ஒவ்வொரு கலை

0: வந்து ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி இந்த புத்தகத்துல வந்து வெள்ள உயிரினோட ஒரு அடையாளமா இருக்குது. இந்த நடத்தக்கூடிய அமைப்புக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கொள்றேன்.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க
2: என்னோட பேர் சிவராஜுங்க, எழுத்தாளர், அப்புறம் ஐக்கிய துறையில் பணிபுரிகிறேங்க. அப்போ நான் வருடம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக திருவிழாவில் என்னோட முதல் படைப்பான பேசும் செயல் புத்தகத்தை வெளியிட்டு இருந்தேங்க. அது மாதிரி வெள்ளவர் சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள் வெளியிடுறவங்க இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புத்தகங்கள் வெளியிட முடியுங்க. அதே மாதிரி 7ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க, மறக்காமல் எல்லாரும் பங்கேற்றுக்குங்க. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
3: சார் வணக்கம் சார், என் பேர் கே அன்பழகன். நான் வந்துட்டு காங்கேய ஐடிஐலேருந்து வரேன் சார். இந்த வெள்ளக்கோயில் வந்துட்டு புத்தக திருவிழா வந்துட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்ப்பு சப்போர்ட்டாக இருக்குங்க சார். நான் வந்து காங்கேய ஐடிஐயில் வந்துட்டு இலவசமாகவே எல்லாமே பண்ணுறேன் சார். அரசால் வழங்கப்படும் இலவச சலுகைகள் எல்லாமே இருக்குது சார், எல்லாம் ஃப்ரீ. அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் இருந்துட்டு சீருடைகள் மற்றும் புக்கு, லேப்டாப் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாகவே
1: கொடுத்துருவீங்க.
3: யார் வந்தாலும் ஸ்டூடெண்ட் வரணும் சார், 10th பாஸ் ஆனவங்க
1: நேர்களே, இதுவரை வெள்ள கோவில் புத்தக திருவிழாவிலிருந்து வாசக பெருமக்களை நேயர்களை சந்தித்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். சுரேந்தர், ரகுநாதன். மீண்டும் பிறகு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.

திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து வலம் வந்து இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நேர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் அறிவிப்பாளர்கள் கொடுமுடி ரகுநாதன் மற்றும் சுப்பிரமணியம் சுரேந்தர். தொடர்கிறது புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பண்பலை படைப்பாளிகள்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை படைப்பாளர்.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
2: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள், நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு, ஒன்று இரண்டைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
3: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
4: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் இல்லாதவன் இல்லாதவன் இல்லாதவன் செய்யும் சிறு தவறும் சுட்டி காட்டவோ ஏளனத்திற்கோ உள்ளாகின்றன. இல்லாதவன் செய்யும் சிறு தவறும் சுட்டி காட்டவோ ஏளனத்திற்கோ உள்ளாகின்றன. இல்லாதவன் செய்யும் தவறுக்கு பாடம் புகட்ட இங்கே 1000 பேர் உள்ளனர். இல்லாதவன் செய்யும் தவறுகளை சுட்டி காட்ட மனிதர்கள் சிலரின் நவதுவாரங்களும் துடிக்கின்றன. இல்லாதவன் செய்யும் தவறுகளை சுட்டி காட்ட மனிதர்கள் சிலரின் நவதுவாரங்களும் துடிக்கின்றன. இருப்பவன் செய்யும் தவறுக்கு பாடம் புகட்ட இங்கே ஒருவரும் இல்லை. இருப்பவன் செய்யும் தவறுக்கு பாடம் புகட்ட இங்கே ஒருவரும் இல்லை. இருப்பவன் செய்யும் பெரும் தவறுகளையும் சுட்டி காட்ட மறுத்து இங்கே மனிதர்களின் நவதுவாரங்களும் மூடிக்கொள்கின்றன. இருப்பவன் செய்யும் பெரும் தவறுகளையும் சுட்டி காட்ட மறுத்து இங்கே மனிதர்களின் நவதுவாரங்களும் மூடிக்கொள்கின்றன. இங்கே இருப்பவனுக்கு மனிதம் இல்லை, இல்லாதவனுக்கு மரியாதை இல்லை. மனிதம் இல்லாத இருப்பவனாக வாழ்வதை விட இல்லாதவனாகவே வாழ்ந்துவிட்டு போகலாம். இங்கே இருப்பவனுக்கு மனிதம் இல்லை, இல்லாதவனுக்கு மரியாதை இல்லை. மனிதம் இல்லாத இருப்பவனாக வாழ்வதை விட இல்லாதவனாகவே வாழ்ந்துவிட்டு போகலாம். நான் சொன்னவற்றை பற்றி பேசினாலோ சிந்தித்தாலோ வேற்றுக்கிரக உயிரினமாக நாம் பார்க்கப்படுகின்றோம். நான் சொன்னவற்றை பற்றி பேசினாலோ சிந்தித்தாலோ வேற்றுக்கிரக உயிரினமாக நாம் பார்க்கப்படுகின்றோம். ஐயோ பாவம், மனநலம் பாதித்து விட்டதோ என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஐயோ பாவம், மனநலம் பாதித்து விட்டதோ என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லாதவர்களின் இன்றைய நிலை குறித்து இளமை தமிழில் கவிதை தந்திருக்கிறார் சேலம் எடப்பாடி பூமி.

படைப்பாளிகளில் இனி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி டிவி ரங்கநாதபுரம் கவிஞர் சசிதுரை சொல்லியிருக்கும் மதமில்லா அகராதி எழுதப்பட வேண்டும். மதமில்லா அகராதி எழுதப்பட வேண்டும். பூமியை சலவை செய்து பிழிந்து போட வேண்டும். வானத்தை கொட்டி கவிழ்த்தி வாசம் போட வேண்டும். வானவில் புதிதாய் நெய்து வண்ணம் தீட்ட வேண்டும். சாணத்தை பூசி மெழுகி சாதி விரட்ட வேண்டும். நிலவினில் தேக்கம் கட்டி நீரை பகிர வேண்டும். நெல்மணி கதிரடிக்க களம் செதுக்க வேண்டும். புல்நுனி பனித்துளியில் புயலை அடைக்க வேண்டும். பூஞ்சையில் தொட்டில் கட்டி தூரியாட வேண்டும். சூரிய அடுப்பு மூட்டி சோளம் பொறிக்க வேண்டும். சுடச்சுட நட்சத்திரம் ஊதி தின்ன வேண்டும். செவ்வாயில் சேர்மிதித்து செங்கல் செய்ய வேண்டும். செந்தமிழன் அங்கு சென்று வீடு கட்ட வேண்டும். இரவுக்கு வெள்ளையடித்து பழுது பார்க்க வேண்டும். விடியலில் இருந்த தடை களையப்பட வேண்டும். இரவுக்கு வெள்ளையடித்து பழுது பார்க்க வேண்டும். விடியலில் இருந்த தடை களையப்பட வேண்டும். மதமில்லா அகராதி எழுதப்பட வேண்டும். மறுபடியும் மகாத்மா வந்து பிறக்க வேண்டும். மின்னலில் நூலெடுத்து மானம் தேய்க்க வேண்டும். தென்றலை தூதனுப்பி போர் நிறுத்த வேண்டும். எல்லையில் பூ விதைத்து சோலையாக்க வேண்டும். கிள்ளையும் கோட்டானும் கூடி வாழ வேண்டும். எல்லையில் பூ விதைத்து சோலையாக்க வேண்டும். கிள்ளையும் கோட்டானும் கூடி வாழ வேண்டும் என விரும்பியிருக்கிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி டிவி ரங்கநாதபுரம் கவிஞர் சசிதுரை.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
7: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
6: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
7: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
8: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி விருதுநகர் குமரன் தெரு அர்ச்சையா தந்திருக்கும் பேசும் தெய்வம் எனும் தலைப்பிலான கவிதை. காலையில் கிழக்கே

கதிரவன் உதித்து தன் ஒளிக்கரங்களால் இந்த பூமிக்கு மஞ்சள் வண்ணம் பூசும் முன்பே நீ எழுந்து விடுகிறாய். காலையில் கிழக்கே கதிரவன் உதித்து தன் ஒளிக்கரங்களால் இந்த பூமிக்கு மஞ்சள் வண்ணம் பூசும் முன்பே நீ எழுந்து விடுகிறாய். வாசல் தெளித்து வண்ண கோலமிட்டு வசந்தத்தை வாசல் வழி வாவென்று அழைக்கிறாய். கையில் காஃபியோடு சென்று எங்களை எழுப்பி எங்களின் ஆழ்ந்த தூக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாய். காலை உணவளித்து மதிய உணவை டப்பாக்களில் அடைத்து உரிய நேரத்தில் அவரவர் வேலைக்கு எங்களை அனுப்புகிறாய். மாலை நாங்கள் வரும் வேளை வரை வாசலை பார்த்தபடி எங்கள் வரவுக்காக காத்திருக்கிறாய். வந்ததும் எங்கள் கையில் சிற்றுண்டி காஃபி தந்து எங்கள் களைப்பினை போக்குகிறாய். அன்றைய நாள் நடந்த நிகழ்வுகளை எங்களுடன் அன்புடன் கலந்து உரையாடி தெரிந்து கொள்கிறாய். இரவு உணவை சமைத்து இன்முகத்துடன் பரிமாறி நீயும் எங்களோடு உணவு உண்கிறாய். இரவு உறங்கும் போதும் தூக்கத்தில் கூட எங்களின் முன்னேற்றத்தை பற்றியே நீ கனவு காண்கிறாய். அம்மா, இத்தனை சிறப்புடைய உன் வயிற்றில் பிறக்க நாங்கள் என்ன தவம் செய்தோம் என்று தெரியவில்லை. இத்தனை சிறப்புடைய உன் வயிற்றில் பிறக்க நாங்கள் என்ன தவம் செய்தோம் என்று தெரியவில்லை. உன்னிலும் சிறந்த வேறொன்று இவ்வுலகில் இல்லை. அம்மா, உன்னிலும் சிறந்த வேறொன்று இவ்வுலகில் இல்லை. தமிழ் அகராதி முதல் இணையம் வரை தேடியதில் உன்னை பாராட்ட பேசும் தெய்வம் என்ற சொல்லை தவிர பெரிதுவோர் சொல் உயர்ந்ததாய் எனக்கு தெரியவில்லை. தமிழ் அகராதி முதல் இணையம் வரை தேடியதில் உன்னை பாராட்ட பேசும் தெய்வம் என்ற சொல்லை தவிர பெரிதொரு சொல் உயர்ந்ததாய் எனக்கு தெரியவில்லை. இது விருதுநகர் குமரன் தெரு அர்ச்சயா தந்திருக்கும் பேசும் தெய்வம் எனும் தலைப்பிலான கவிதை.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை படைப்பாளிகள்.
1: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தாராபுரம் கவிதா குமாரி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு நிலவும் நிலா முற்றமும் வெறிச்சோடி கிடக்கின்றன.

நிலவும் நிலா முற்றமும் வெறிச்சோடி கிடக்கின்றன. சுற்றங்களை மறந்த மனிதன் தனிமை தவிப்போடும் பசியில் ஏக்கத்தோடும் எதிர்பார்க்கின்றான் நிலாச்சோறு. சுற்றங்களை மறந்த மனிதன் தனிமை தவிப்போடும் பசியில் ஏக்கத்தோடும் எதிர்பார்க்கின்றான் நிலாச்சோறு. எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக அனுப்பியிருந்தார் தாராபுரம் கவிதா குமாரி.

இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி சில மனிதர்கள், சில மனிதர்கள் பற்றி கவிதை தந்திருக்கிறார் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு பிரச்சனை, காலம் சுழன்று கொண்டே போகிறது. யார் யாரையும் நாம நம்ப முடியல. தூரமாக பார்த்தாலும் தெரியல, பக்கத்தில் பார்த்தாலும் கண்ணுக்கு புலப்படல. உறவுகள் ஆடை போல தேவையான போது தேடுவது, தேவை முடிந்தால் கிழிந்த ஆடை போல தூக்கி எறிவது. படத்தோடு பாசம் கொண்ட சில மனிதர்கள் எல்லாமே வீணாய் போன முடிவில்லா தொடர்கதை. பணத்தோடு பாசம் கொண்ட சில மனிதர்கள் எல்லாமே வீணாய் போன முடிவில்லா தொடர்கதை என்று சில மனிதர்கள் பற்றி கவிதை தந்திருந்தார் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் ஏ.சி. செந்தில்குமார்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.
5: காத்திருந்த அதிசயம்.

0: கண் முன்னே ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
5: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
6: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. சமீபத்தில் ஒரு ஆண் வந்து, ஒரு 50 வயது ஆண் வந்து ஒரு வெளியில் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து HbA1c, அதாவது கடந்த 3 மாதம் சராசரி ரிப்போர்ட் வந்து 9.6 இருந்திருக்கு. நார்மலாக நம்ம என்ன சொல்லணும்னா 5.4 கீழே இருக்கணும், பட் அவருக்கு வந்து 9.6 இருந்திருக்கு. அவருக்கு அதே நேரங்களில் வெயிட்லாம் குறைஞ்சிட்டு இருந்திருக்கு. அவருக்கு சக்கரை இருக்க தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க, பட் அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, சரிங்களா? ப்ளஸ் அவருக்கு வந்து சுகருக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வயது உபாதைகள் வந்திருக்கு, அதனால் வந்து என்கிட்ட வந்தார். ஸோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தார் அவங்க. ஸோ அவங்க ரிட்டையர் ஆகிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவர் வந்து கேட்டேன், ஒரு ஹேபிட்லாம் கேட்குறப்ப பெருசாக அவர் வந்து ஒரு ட்ரிங்க் ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்லிட்டு இருக்கப்போ நான் டீட்டெயில் வந்து கேட்குறப்ப வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு சுகருக்கான அறிகுறிகள் இருந்தாலும் நார்மலாக வந்து HbA1c அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருந்தால் பேஷண்ட்ஸ் அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பசி கொஞ்சம் அதிகமாக இருக்க முன்னாடி நல்லா தான் சாப்பிட்றேன், நான் நல்லா சாப்பிட்டாலும் வந்து எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிட்டே போகுதுன்ற ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணபடி எல்லாருக்குமே அப்படி இருக்க தேவையில்லை. ஒரு சில பேர் அதை மென்ஷன் பண்ணுவாங்க, அவங்க அவர் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணார், எனக்கு வந்து சுத்தமாகவே பசி இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து மோஷன் போகிறேன் சார், மோஷன் போகிறப்ப வந்து எனக்கு வந்து எண்ணெய் கலந்து போகுது, ஆயிலியாக போகுது அப்படின் மாதிரி சொன்னார். அவருக்கு வயிற்று உபாதைன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார். வயிற்று வலி இருக்குது, வலிச்சு வலிச்சு எனக்கு மோஷன் போகுது, அடிக்கடி போகுது, போகிறப்ப எனக்கு வர மாதிரி ஆயிலாக போகுதுன்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து சுகர் பார்த்தோம், சரிப்பா இது இந்த ஆயிலியாக போகுது வயிற்று வலி போகுதுன்னா கணையத்தில் இருக்கு. கணையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான முக்கியமான வேலைகள் பண்ணோம். நாங்கள் சொல்லுவோம் எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன், அதாவது வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுற அளவுகளையும் அந்த மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலின் சுருக்கிற வேலைகளும் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிமானம் ஆகிறதுக்குள்ள முக்கியமான என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை சுரக்கிறதும் பார்த்திங்கன்னா அது கணையத்தோட முக்கியமான வேலைகள். அப்போ ரெண்டுமே இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது வந்து சர்க்கரை அளவும் உங்களுக்கு வந்து கூடியிருக்கு, பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த எண்டோக்ரைனாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையானதும் பாதிச்சிருக்கு. அந்த சுரப்புகள் வந்து நார்மலாக வந்து அந்த கணையத்தை வந்து பார்த்திங்கன்னா கணையத்தில் சுரக்கிற சுரப்புகளும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு உறுதியாகுது. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க நாங்கள் டவுட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு வகையான வந்து சில வகையான கட்டிகள் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணி எடுத்தோம். நாங்கள் வந்து CA99 அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அது ஒரு வகையான ரத்த டெஸ்ட் வைங்களேன். அது செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் வந்து அது அதிகமாக இருக்கிறதா வந்துச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். வயிற்று ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கணையத்தில் வந்து ஒரு வகையான கட்டி இருக்குது உறுதிப்படுத்துது. அப்போ இவங்களுக்கு வந்து வெறும் நமக்கு வந்து சுகர் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அவர் வெயிட் குறைஞ்சிட்டே போகிறாங்க, தாகம் இருக்குது, நீர் போகுது, ரத்தத்துடைய எல்லாம் வந்து HbA1c லெவல் அதிகமாக இருக்குது, வெறும் சுகருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பார்த்தாது 100% இவருக்கு வந்து இது காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தை சரி பண்ணால் தான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் வந்து வர வச்சு அவங்களை பார்த்து சரி பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு முறையான மைத்தி எடுக்கிறப்ப அதுக்குள்ளே ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் முழுமையாக நார்மலாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு அவர் மன தைரியத்தோடு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறார். அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு அப்படின்னா வெறும் வந்து ஒரு தொந்தரவு இருக்குன்னா அது தொந்தரவுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, அந்த தொந்தரவுக்கான காரணம் என்ன, வேறு ஏதும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற சில நேரங்களில் எல்லாருக்கும் உள்ள சில நேரங்கள்

0: இல்லை அந்த மாதிரி ஒரு டவுட் வர்றப்போ செக் பண்ணி பார்த்தா நம்ம வந்து அந்த நோயையும் நம்ம குணப்படுத்தலாம் நேயர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: உள்ளங்களின் கவிதைகள் விளையும் நேரமாக பண்பலை படைப்பாளிகள் தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 படைப்பாளிகளில் இனி வினா. கோவை வினோத் தன் கவிதைக்காக தந்திருக்கும் தலைப்பு இது. திருமணமான சில நாளிலே எப்போது குழந்தை? குழந்தை பிறந்த மறுகணமே என்ன குழந்தை? பள்ளி செல்லும் வயதினிலே எந்த பள்ளி? பள்ளி முடித்த தருவாயிலே என்ன மதிப்பெண்? கல்லூரி செல்லும் வேளையிலே எந்த கல்லூரி, என்ன படிப்பு, எத்தனை சம்பளம்? சம்பளமும் வாங்கிவிட்டால் எப்போது திருமணம்? திருமணமும் முடிந்துவிட்டால் சில நாளிலே எப்போது குழந்தை என மீண்டும் தொடருகிறது இந்த வினாக்கள். இப்படி வினவிக்கொண்டே இருக்கும் வீணர்களே, வெறும் வாயை மெல்லாமல் கொஞ்சம் வெற்றிலையாவது மெல்லுங்களேன் என சமுதாயம் கேட்கும் அர்த்தமற்ற கேள்விகளை தன் கவிதை கொண்டு சாடியிருக்கிறார் கோவை வினோத்.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை படைப்பாளிகள்.
3: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் திருப்பூர் மணவை சந்திரசேகர். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு உதயம். உதயம் மலைகளின் அரசி மடியிலிருந்து மக்களின் இதயங்களை இணைத்த வானொலி ஜூலை 1 விடியலிலே சுதி மீட்டி வந்ததொரு இசை குயிலி. மலைகளின் அரசி மடியிலிருந்து மக்களின் இதயங்களை இணைத்த வானொலி ஜூலை 1 விடியலிலே சுதி மீட்டி வந்ததொரு இசை குயிலி. அலைவரிசை 100.5 அன்பை சேர்க்கும் நெஞ்சின் சொந்தம். விவசாயியின் உழைப்பில் மீனவனின் கடலில் வியாபாரியின் கடையில் ஒலிக்கும் கீதம். அறிவிப்பாளர்களின் கம்பீர குரலும் நேயர்களின் நெகிழ்ச்சியான கடிதங்களும் தொழில்நுட்பம் மாறினாலும் குறையாத நமது கொடைக்கானல் வானொலியின் பாசம். காற்றலைகள் உள்ளவரை காதுகளில் ஒலிக்கும் ஜூலை 1 தந்த இந்த வானொலி பொக்கிஷம். அறிவிப்பாளர்களின் கம்பீர குரலும் நேயர்களின் நெகிழ்ச்சியான கடிதம்.

நிலையங்களும் தொழில்நுட்பம் மாறினாலும் குறையாத நமது கொடைக்கானல் வானொலியின் பாசம் காற்றலைகள் உள்ளவரை காதுகளில் ஒலிக்கும் ஜூலை 1 தந்த இந்த வானொலி பொக்கிஷம் அன்பால் என்றும் இணைந்திருப்போம். மலைக்காற்றோடு வீசி வரும் கொடைக்கானல் வானொலி மன கவலை தீர்த்து வைக்கும் மகா மந்திர பேரொலி. தலைமுறைகள் கடந்தும் தமிழ் நெஞ்சங்களில் வாழும் ஜூலை 1 தந்த எங்களின் ஜீவநதி கோடை பண்பலை. கோடை பண்பலையை தமிழால் அலங்கரித்திருக்கிறார் திருப்பூர் மணவை சந்திரசேகர்.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு உங்கள் கோடை பண்பலை 100.5. உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரம்.

0: சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் குளத்து பாளையம் TMR இளங்கோவன் தந்திருக்கும் தலைப்பு குடைபிடிக்கிறோம். அன்பே, நான் மழையில் நனைகிறேன், நீ ஜன்னல் கம்பிகளுக்கு பின்புறமிருந்து குடைபிடிக்கிறாய். ஆனால் நீ நனைகிறாய், நான் சுட்டெரிக்கும் வெயிலில் செல்கிறேன், நீ இப்போதும் ஜன்னல் கம்பிகளுக்கு பின்புறத்திலிருந்து குடைபிடிக்கிறாய். ஆனால் நீ வெயிலில் காய்கிறாய். உன்னை பார்க்கும்போது என் விழிகளுக்குள் நீ இருக்கிறாய். என் இமைகள் குடைபிடிக்கின்றன. என்னை பார்க்கும்போது உன் விழிகளுக்குள் நான் இருக்கிறேன். உன் இமைகள் குடைபிடிக்கின்றன. நான் என்பது நான் அல்ல, நீ என்பதும் நீ அல்ல, நாம் தான். நான் என்பதும் நான் அல்ல, நீ என்பதும் நீ அல்ல, நாம் தான் என தன் கற்பனை காட்டில் உதித்த கவி முத்துக்களை குடைபிடிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ் பதிவிட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் காகம் குளத்து பாளையம் TMR இளங்கோவன்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு

0: வளர்ச்சிக்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா

கிரெட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400 மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில்

0: மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
4: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் பெரும்பான்மையான நாடுகளில் முறைத்தவறு வலைத்தளங்களை கிளர்ச்சியை தூண்டும் வகையிலான படங்கள் மற்றும் எழுத்துக்களை இணையவெளியில் பகிர்வதும் பரப்புவதும் முறைத்தவறு பரப்புதல் எனும் மின்வெளி குற்றம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஆங்கிலத்தில் போர்னோகிராபி சைபர் கிரைம் என்று சொல்கின்றனர். ஆனால் அரசின் சட்டம் மற்றும் கட்டுப்பாடுகளை எல்லாம் புறந்தள்ளி முறைத்தவறு படங்கள் எழுத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கங்களாக கொண்டு பல வலைத்தளங்கள் வலைதள்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இணையத்தில் சர்ச் இன்ஜின் எனும் தேடுபொறிகளில் ஏதாவது ஒரு தகவலை தேட முயற்சிக்கும் போது சில தகவல் தேடல்கள் முறைத்தவறு வலைத்தளங்களுக்கு கொண்டு சென்று விடுகின்றன. இளம் வயதினர் சிலர் தேடுபொறியில் இதுபோன்ற முறைத்தவறு வலைத்தளங்களை விரும்பி தேடிச் செல்வதும் உண்டு. இந்த முறைத்தவறு வலைத்தளங்கள் பார்வையிடுபவர்கள் மனதில் தீய எண்ணங்களையும் ஏற்படுத்துகின்றன. தீங்கு விளைவிக்கும் செயல்களுக்கு ஆளாகின்றனர். குற்ற செயல்களை செய்யவும் துணிகின்றனர். சிலர் தங்களிடம் இருக்கும் ஸ்மார்ட் போன் எனும் திறன்பேசிகளின் உதவியுடன் முறைத்தவறு படங்கள், எழுத்துகள் மற்றும் முறைத்தவறு தகவல்களை குரல் பதிவுகளாக செய்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய வெளியில் பரப்புகின்றனர். இதுவும் முறைத்தவறு பரப்புதல் எனும் மின்வெளி குற்றமாகவே கருதப்படுகிறது. சிலர் நட்பு எனும் பெயரில் பெண்களிடம் பழகுவதுடன் சிறிது காலத்தில் பெண்களை மிரட்டி முறைத்தவறு படங்களை எடுத்து வைத்து கொண்டு அந்த படங்களை சமூக வலைத்தளங்களிலோ அல்லது இணைய வெளியிலோ பரப்பி விடுவதாக சொல்லி அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதுபோன்று சில பெண்கள் ஆண்களை மிரட்டி

0: திரட்டும் நிலையும் இருக்கத்தான் செய்கிறது. இது போன்ற செயல்பாடுகள் அனைத்தும் முறை தவறு பரப்புதல் எனும் மின்வெளி குற்றமாகத்தான் இருக்கிறது. இந்திய அரசால் இணையவெளியில் இடம்பெற்றிருந்த பல முறை தவறு வலைத்தளங்கள் பார்வையிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவில் பல முறை தவறு வலைத்தளங்கள் பார்வைக்கு கிடைப்பதில்லை. இருப்பினும் டொமைன் நேம் எனப்படும் திரள பெயர்களை மாற்றிக்கொண்டு பலமுறை பல வலைத்தளங்கள் இணையத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்திய அரசு இணையத்தில் முறைத்தவறு வலைத்தளங்களை இடம்பெறு செய்வது மட்டுமின்றி அதுபோன்ற இணையதளங்களை பார்வையிடுவதும் குற்றம் என்று வகைப்படுத்தியிருக்கிறது. இதுபோன்று முறைத்தவறு தளங்கள் பார்வைக்கு கிடைக்கின்ற போது இவ்வகையான குற்றத்தினை தவிர்க்க அதிலிருந்து உடனடியாக வெளியேறிவிட வேண்டும். இதன் மூலம் குற்றத்தில் இருந்து மட்டுமின்றி மனம் தீய எண்ணங்களுக்கு செல்லாமலும் காத்து கொள்ள முடியும். எவ்வகையிலும் தவறான செயல்களுக்கு இடம் தராமல் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களுடன் பழகி தவறான படங்களை எடுத்து வைத்து கொண்டு மிரட்டுபவர்கள் குறித்து முறையீடு செய்ய விரும்புபவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து உரிய தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை வத்தலகுண்டு ரோஹித் சர்வேஸ் தந்திருக்கும் உண்டு என்பது நிறைய உண்டு. பருகும் பாலிலும் உண்டு, பருத்தி நூலிலும் உண்டு ஆடை. பருகும் பாலிலும் உண்டு, பருத்தி நூலிலும் உண்டு ஆடை. அடிக்கும் காற்றிலும் உண்டு, முடிக்கும் கழிவிலும் உண்டு வாடை. அடிக்கும் காற்றிலும் உண்டு, முடிக்கும் கழிவிலும் உண்டு வாடை. செல்லும் வாகனத்தின் வேகத்தை குறைக்க சாலையிலும் உண்டு. தீய பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க அமல்படுத்துவதும் உண்டு தடை. செல்லும் வாகனத்தின் வேகத்தை குறைக்க சாலையிலும் உண்டு. தீய பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க அமல்படுத்துவதும் உண்டு தடை. செவிகளுக்கு இல்லாத ஒன்று உண்டு, வீடுகள் தோறும் இருப்பதுவும் உண்டு அது கதவு. செவிகளுக்கு இல்லாத ஒன்று, வீடுகள் தோறும் இருப்பதுவும் உண்டு கதவு. உடுத்தும் சேலையிலும் உண்டு, உறையும் வீட்டிலும் உண்டு கூரை. உடுத்தும் சேலையிலும் உண்டு, உறையும் வீட்டிலும் உண்டு கூரை. படுக்கும் பாயிலும் உண்டு, கடிக்கும் பல்லிலும் உண்டு கோரை. முள்ளில் நடந்தாலும் கடும் சொல்லில் உழன்றாலும் உருவாக்க வேண்டும் நல்ல பாதை. முள்ளில் நடந்தாலும் கடும் சொல்லில் உழன்றாலும் உருவாக்க வேண்டும் நல்ல பாதை. முன்னில் நின்றாலும் மூளையில் என்றாலும் உலகில் மதிக்க வேண்டும் நல்ல மாதை. உண்டு என்பது பற்றி உள்ளத்தின் பற்றை கவிதையாய் தந்தார் வத்தலகுண்டு ரோஹித் சர்வேஸ்.

0: இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜகன், ஔசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
2: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
0: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
5: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
0: நிலைய இயக்குனர்,
5: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏனா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கவர்ந்து நெஞ்சில் நின்று கேட்க கேட்க திகட்டாத இனிய இசை கீதங்களை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க இது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய மாலை, இனிய மதிய வணக்கம் நேயர்களே.

1961 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களின் குரலில் அமைந்த பாசமலர் பட பாடலுக்கு விருப்பம் ஆண்டிப்பட்டி, ரத்தினம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், குகப்ரியா, திவ்யதர்ஷினி.

0: வரும் வாழ வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே.
1: இணைந்திருக்கிறோம் கொடிப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி திருப்பூர், முத்தூர், ஆசை குப்புசாமி, வசந்தி, குரு ஆனந்தகுமார் இவர்களின் விருப்பத்திற்காக பாசமலர் திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பண்பலையில் பாடல் ஒலிக்கும் நேரம் 1:06.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்ப கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடுகள்.

0: புதிய அனுபவம் எப்பொழுதும்
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தின்றல்,
6: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
2: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
5: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
6: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
2: ஞாயிற்றுக்கிழமை
6: பிற்பகல் 2:30
2: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
6: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
2: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
6: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
2: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
6: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: பத்து, கோடை பண்பலை 100.5.
1: சிறப்பாக 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடி

0: உடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: மனம் விரும்பிய பாடல்களால் இதயத்திற்கு இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அமைந்த சாந்தி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் திண்டுக்கல் அண்ணாமலையார் ஸ்கூல் ரோடு தேவதாஸ் தேவி சிவானி ஸ்ரீ உமா இவர்களுக்காக ஒலிக்கிறது பாடல்.
4: முருகன் கண்ணன் ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க, இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே. கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாக நினச்சி அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேன் மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னோடய அபிப்பிராயம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

காய பாக்கலால் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆண்டு வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கும் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள், ராயனூர் சாகுல் ஹமீது, காத்தான் பிவி, கதிஜா பேகம், ராஜா முகமது, பாடலுக்கு இசை ஜி தேவராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: காற்றலையில் கவி பாடி கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி 1964 வெளிவந்த கலைக்கோவில் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள் காங்கையும் ஓலப்பாளையும், மல்லிகா, ரவிச்சந்திரன், சந்தியா, பூவரசன், மனோபிரியா. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா, எம் பாலமுரளி கிருஷ்ணா குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆடிப்பெருக்கு பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கொடைரோடு, ராசதானி கோட்டை, மரியன்சாமி, ஏஞ்சல் மேரி, ஆல்வினா, எலோவின், ஃபின்சி. 1962 வெளிவந்த இப்படத்திற்கு இசை AM ராஜா. பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் AM ராஜா மற்றும் பி. சுசிலா.

பாடல்களை கேட்க வேண்டுமா? உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், இவையெல்லாம் குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, கோடைப்பண்பலை வானொலி, கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக பாடல் தர காத்திருக்கிறது கொடைப்பண்பலையின் 100.5. ராஜா வா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் பெருந்துறை ஆயக்கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார். 1969 வெளிவந்த இப்படத்திற்கு இசை குன்றக்குடி வைத்தியநாதன். குரல் தந்திருக்கிறார் எல்ஆர் ஈஸ்வரி.

0: பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
1: இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

இனி நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, பாரதி, வேணி, குப்புசாமி இவர்களின் விருப்பத்திற்காக பொன்னொஞ்சல் திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். கவிவரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மனம் விரும்பிய பாடல்களால் இதயத்திற்கு இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடி பொன்மலை இன்னொரு போலி ஆய்ந்தல் நெஞ்சில் நிறைந்தவள். பாசவலைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் தாராபுரம் சின்ன கடை வீதி, இளங்கோவன், சிவபிரகாசம், மோகன்குமார், வள்ளிநாயகம், காளிமுத்து. 1956 வெளிவந்த இப்படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. குரல் தந்திருக்கிறார் ஜிக்கி.

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்மலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
4: நிகழ்ச்சியின் நிறைவாக தென்காசி, சுப்பலாபுரம், ஆறுமுகம், சுந்தரவள்ளி, பிரியதர்ஷினி, ராமசுப்பு, மாறன் இவர்களின் விருப்பத்திற்காக தேடி வந்த மாப்பிள்ளை, MS விஸ்வநாதன் இசையமைக்க வாலி அவர்களின் கவி வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் SPA பாலசுப்ரமணியம்.

இனிய இசை பார்க்கலால் அகமயல செய்து இனிதை நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் செவித்திடும் நாளை பகல் ஒரு மணிக்கு. இனி தொடர்கிறது ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே, இது உற்சாகத்தின் கொண்டாட்டம், தாளத்தின் திருவிழா, இசை ரசிகர்களுக்கான விருந்து. ஆமாங்க, அதிரடியான பாடல்களோடு வரலம்பர காத்திருக்கிறது 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: பரட்டே
2: நம்பறேன்டா.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: அம்நேயர்களை, பிற்பகல் 3 மணிக்கு இன்று ஈரோடு மாவட்டம் பேச்சிமுத்து அவர்களின் தெருவில் வலம் வர இருக்குங்க.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்
1: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
4: ஆரம்பிக்கலாம்.

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்த கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

இசை பண்பலையம் கொடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜி

0: College of Engineering and Technology, Autonomous.
1: நல்ல placement, பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
2: எங்க செலக்சன் சரி?
3: கவுன்சிலிங் கோட் 2612.
4: நான் 30-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கொடைப்பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்றைய விளையாட்டு பஞ்சதந்திரம் தை தை தத்தை.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
6: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

கோடைப்பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் டோல் தமாக்கா தோல். மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசெரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எண்ணங்களுக்கு மொழி கொடுத்து, வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து, தூரிகை இல்லாமலேயே நெய்ய உள்ளங்களின் மனத்திரையில் ஓவியம் தீட்ட வருகிறது 100.5 இன் உயிரெழுத்து.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேய உறவின் தொகுப்பில் வளம் வந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்று தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சிமுத்து அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் கூறியிருப்பதை கேட்போமா? பண்பலையை கேட்கும் கோடிக்கணக்கான நேயர்களில் தானும் ஒருவன் என்றும், நெசவு தொழிலை 32 வருடங்களாக செய்து வருவதாகவும், மகன் அன்பரசு வடிவமைப்பு பொறியியலாளராகவும், மருமகள் சௌமியா மேரி ஆங்கிலத்தில் முதுகலையும், பேரன் ஹரிதேவ் யூகேஜியும், பேத்தி தேவசேனா என்று தங்கள் குடும்பம் பற்றி கூறியிருக்கிறார். பண்பலையில் ஒளிபரப்பாகும் எல்லா நிகழ்ச்சிகளையும் விரும்பி கேட்பதாகவும், இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஊரின் பெயர்களில் தொடங்கும் பாடல்களை தொகுத்து எழுதியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது கும்பகர தங்கையா படத்திலிருந்து பாடல். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருக்கிற ஒரு அழகான ஊர். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் இயற்கை எழில் கொஞ்சம் கூடலூர். சுருளி அருவியோட சலசலப்பும் லோயர் கேம்பின் குளுமையும் மனசை அப்படியே அள்ளும் என்று அள்ளும் ஒரு அழகான இடம்தான் கும்பகரை. கும்பகரையின் எழிலை ரசித்து மல்லிகையின் வாசம் வீசும் இந்த பாடலை கேட்போமா?

0: தென்னாசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
13: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தோரிகை.
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கொசு சத்தம் காதை அள்ளும், வண்ணங்களோ உலகை வெல்லும். விருதுநகர் மாவட்டத்தின் மகுடமாய் ஜொலிக்கும் நம்ம குட்டி ஜப்பான் சிவகாசிதான். நவீன இயந்திரங்களை கொண்டு காலண்டர்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பல அச்சுப்பணிகளில் முன்னணி வகிக்கிறது. அப்படி பட்டாசு வெளிச்சத்தை அள்ளித்தர நம்ம உழைப்பின் பூமிக்காக பூ படத்திலிருந்து வரும் இந்த பாடலை கேட்கலாமா?

இன்னிசை கானங்களால் இதயத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கே என் பாளையம் பேச்சுமுத்து அவர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி

0: வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

இதயத்தோடும் இன்னிசை தந்து கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து. தென்னை மரங்கள் தாளாட்டும் தென்னை நகரம் சினிமாக்காரர்களின் செல்ல மினி கோடம்பாக்கம் என்றும் அழைக்கப்படும். மிக பெரிய மாட்டு சந்தையும் பசுமை மாறா காய்கறி சந்தையும் சங்கமிக்கும் நம்ம பொள்ளாச்சி மண்ணோட வாசம் வீசும் பாடல் இதோ உங்கள் கொடைப்பண்பலை 100.5.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதயவிழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தின்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
6: ஞாயிற்றுக்கிழமை
5: பிற்பகல் 2:30
6: உதயவிழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
5: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
4: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
6: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
6: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
5: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

மனம் வருடும் கானங்களால் மனதை மயக்கிக் கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. கே என் பாளையம் பேச்சுமுத்து அவர்களின் விருப்பத்தில் கோவை மாநகரத்தோட இதய பகுதி, எப்பவும் பரபரப்பா இருக்கிற பகுதி. மீன் மார்க்கெட்டின் சுறுசுறுப்பும் பலாப்பழ சந்தை

சந்தையின் தித்திப்பும் தேடி தேடி படிக்கும் பழைய புத்தக சந்தையின் நறுமணமும் ஒன்னா சேர்ற ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, உக்கடத்து பப்படுமென்ற பாடல் தான் அடுத்து வரப்போகுது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தோரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: இசை தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்மலை 100.5 இது உயிரெழுத்து. தமிழ்நாட்டின் பழமையான பண்பாடு பேசும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது நம்ம மதுரை தாங்க. வைகை நதியின் காத்து நம்மை சிலிர்க்க வைக்க நகரின் மையத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கம்பீரமாய் அருள் பாலிக்க அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்னு வீரத்தின் அடையாளமாய் ஜொலிக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் நம்ம மதுரை மண்ணுக்கான பாடலை தான் நாம இப்ப கேட்க போறோம். என்ன நேர்களே, ரெடியா பாடலை கேட்க?

0: கண்மலர்,
1: கண்ணை போன்ற வடிவம் கொண்ட தகடு,
0: அல்லது
1: ஆர்வம் ததும்ப நோக்குதல்,
0: அல்லது
1: கடவுள் திருமேனிக்கு அணிவிக்கும்
0: செயற்கை விழிமலர்,
1: கண்மலர்,
0: கண்ணை போன்ற வடிவம் கொண்ட தகடு.

மிதம் வீசும் காற்றில் இனிய கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது கே என் பாளையம் பேச்சுமுத்து அவர்களின் தொகுப்பில். நிகழ்ச்சியில் அடுத்ததா எந்த ஊர் வரப்போகுது? தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கம்பீரமான மாநகரம் நெல்லையப்பர் கோவிலின் மணிக்கூண்டு சத்தம் ஒரு பக்கம் கேட்க, நாவிற்கு சுவையூட்ட இருட்டுக்கடை அல்வா நம்மை சுண்டி இழுக்கன்னு சொல்லும் போதே என்ன பாடல்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே பாடல் தாங்க வரப்போகுது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி,
9: கவுன்சிலிங் கோட்

0: விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
2: நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இதமான கானங்களால் இதயத்தை இதமாக்கி கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக மலைகளின் இளவரசியான கொடைக்கானலோட நுழைவாயில்னு கம்பீரமா அழைக்கப்படுகிற ஊர் மதுரை, தேனி, திண்டுக்கல்னு சுத்துப்பட்டு மாவட்டங்களை இணைக்கும் ஒரு வணிக மையம். இந்த ஊர் முன்னாடி வெற்றிலை குன்றுன்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் மருவி அழகா மாறியது தான் நம்ம வத்தலக்குண்டு.

நிறைவுக்கு வருகிறது கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு ஊர் பெயருக்கும் பின்னாடி ஒரு அழகான பாட்டை தேடி பிடிச்சு அதை ஒரு கோர்வையா கோத்து நம்ம எல்லாரையும் இன்னைக்கு பாட்டாலேயே ஊரை சுத்தி காமித்த சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேர்களே.

அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், குமாரபாளையம் எக்ஸ்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: வழங்கும் வண்ணத்துரிகை.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
10: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம்.

0: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி, சோ நோ வரி.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: கோடை பண்பலையின் கலக்கல் கேள்வி நிகழ்ச்சியோட வருகைக்காக காத்துட்டு இருக்கிற உங்களை சந்திக்க வந்துட்டோம். கலந்துக்கு வாங்க, கலகலப்பாக பேசலாம். தொலைபேசி எண்கள் முதல் தடவை பேச வரவங்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, வழக்கமான நேயர்களுக்கு 24 24 26, இன்னொரு எண் கூட இருக்குது 290 330 33. அப்புறம் கொடைக்கானலின் முன்னணிப்பு எண் 0 45 42, மறக்காமல் சேர்த்துக்கோங்க. மாமனை வேற காணோம், பங்காளி ஒரு பக்கம், மாமன் ஒரு பக்கம், ச்சே என்ன இவங்க. சரி, யாராவது காப்பாத்த வருவாங்க அப்படின்னு பார்த்தா எங்க தொலை தூரத்துல யாரும் வர்றாங்களே. ஓ, ஓடி வர்றாங்களா?
3: ஓடி வரல, நடந்துதான் வர்றேன்.
2: இல்லங்க, அந்த ஸ்டுடியோல இருந்து இந்த ஸ்டுடியோ தாவுறீங்களே, திறமை நினைச்சு நான் வியந்து நிக்கிற அப்படியே
3: பாராட்டுவீங்கன்னு நினைச்சேன், வியந்து நிக்கிறீங்க.
2: எங்க மாமே வரல, என்ன வருத்தமா இருக்கா? இல்ல போட்டோ, அவர் ஏதோ ஒரு காரியமா போயிருக்காரு, அவர் ஏதோ தொந்தரவுப்படுத்த வேணாம் நினைக்கிறீங்களா?
3: இல்ல, நீங்க அப்படியே உசிப்பேத்தி உசிப்பேத்தி எங்க அண்ணனை திருச்செங்கோடு வரைக்கும் அனுப்பிச்சு
2: விட்டீங்க. எங்க கிட்ட வேற மாதிரில சொன்னாரு.
3: என்ன சொன்னாங்க?
2: அது அப்புறம் பாத்துக்கலாம்.
3: அன்னிகிட்ட
2: வேற நேசமணி கேள்விப்பட்டிருக்கீங்க? நேசமணிய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: இல்லையே.
2: அதாவது எங்க மாமனும், சொல்லிடுறேன், எங்க மாமனும் நேசமணியும் ஒரே வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க.
3: ஓ, அந்த அளவுக்கு நெருக்கமா?
2: கேள்விப்பட்டது இல்ல நேசமணி மாமன். அதாவது அவர் ரொம்ப வேலையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, கரெக்டா ஒரு 100 பேர்னாலும் கரெக்டா தாங்க அம்மா என்னென்ன என்னென்ன வேலை யாராருக்கு பொருந்துன்றத சரியா கொடுப்பாரு. அந்த மாதிரி கேரக்டர் எங்க மாமே.
3: ஓ, அப்ப வந்து எங்க அண்ணனுக்கு வந்து அவ்வளோ தங்க மனசு
2: அப்படின்றத விட எங்க மாமே இல்லைன்னா அங்க ஒரு துரும்பு கூட அங்க நகராது, ஒரு வேலை கூட நடக்காது.
3: எங்க அண்ணன் அப்படியே இருப்பாங்கன்றீங்களா?
2: இல்லங்க, எங்க மாமா சொன்னா தான் அங்க வேலையை நடக்கும்னா பாருங்களே, அவரு ஊ சொல்லணும். எல்லாரும் வீட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. ஏன்னா அப்படி மெயின்டெனன்ஸ்ல ரொம்ப கெட்டிக்கார எங்க மாமா, அதனால பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அவர் இல்லை என்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. இருந்தாலும் பங்காளி காப்பாத்து வரும் பார்த்தா பங்காளி இல்ல. அதனால அக்கா நீங்க வந்து தம்பி பயப்படாத, நாங்க இருக்கோம்.
3: எப்பயுமே ஒரு தம்பிகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அக்கா வருவாங்க. பசியில உணவு போடுறதுல இருந்து பாசத்தை காட்டுற வரைக்கும்
2: இது போய் போய் போய்
3: தம்பி பசியோட வந்தா அக்கா பாக்க வச்சு சாப்பிடுவானா?
2: சரி, எங்க மாமனை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க?
3: எங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னா அவரோட மனசு தங்கம்.
2: நான் சிங்கம்னு கேள்விப்பட்டேன்.
3: ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க, உரசி பார்க்காதீங்க.
2: 916 கேடியமா?
3: அதோட விலை உயர்ந்த தங்கம் எங்க அண்ணன்.
2: இருக்கட்டும், ஆனா எங்க மாமனை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாங்க.
3: கண்டிப்பா.
2: இப்படி சொன்னதுனால, எங்க மாமாவும் வம்பு கெழுத்ததுனால, அவரும் வேவு பார்க்க போனதுனால, இப்ப நம்ம பங்காளிட்ட என்ன கேட்க போறோம்னா, இந்த தங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்?
3: ஓ, அப்படி போறீங்க.
2: ஆமா, மாமே போன் பண்ணி என்ன சொன்னாரு தெரியுமா? இங்க பாரு மாப்பிள்ள, இந்த மாதிரி இப்ப போய் போயிடுற சரியா, அப்பதான் நீ பொழைக்க முடியும்
4: செல்வராணி சகோதரி அவர்களுக்கும் மாலை வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி பேசுறேன். மாமா திருச்செங்கோடு போயிருக்காருன்னு சொன்னீங்களே,
3: இல்லையா?
4: அங்க 12ஆம் தேதிக்கு எப்படி எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காரு. நான் அப்ப அங்கதான் இருக்கேன்.
2: இங்க இருங்க பங்காளி, நானும் அதைத்தான் சொன்னேன். எங்க மாமே போற இடம் வந்து நல்லா கலகலப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் அமுச்சு வச்சிருக்கோம். பத்திரமா அமுச்சு விடுங்க சரிங்களா?
4: மாமா போற இடம் மட்டும் இல்ல பங்காளி, கொடைக்கானல் வானொலியோட அறிவிப்பாளர் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் சிறப்பா இருக்கு.
2: வாங்க சந்திப்போம், 12ஆம் தேதி சந்திப்போம். இந்த சிங்கத்துக்கு
4: தனியா வேட்டையாடும் விலை ஏறும்
2: இறங்கும். என்ன சொல்றாங்க கேப்போம் சரியா? ஏன்னா உருக்கி குடுத்துட்டோம்னா மத்தவங்க எப்படி தங்கத்தை பத்தி சொல்றது?
3: வாங்க வணக்கம்.

0: பொன்னம்மா வந்து பூஜை செய்தா என்னம்மா, ராசி மாசம் கண்ணம்மா
1: கண்ணம்மா ஏமா,
0: ராசி பார்த்தா என்னம்மா,
2: என்ன கோமதியம்மா பாட்டு பாட பாட மாட்டேங்கிறீங்க,
0: பூவே கண்ணு கிட்டத்தாவபுனு ஜம்முனு, பூவே பூவே பொன்னம்மா வந்து பூஜை செய்தா என்னம்மா, மாசி மாசம் கண்ணம்மா நம்ம ராசி பார்த்தா என்னம்மா,
2: சரணந்தம்
0: தானா
1: கோமதியக்கா வந்தாலே அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும்.
2: பாட்டு
1: வைப்ரேஷன் சொல்றேக்கா, நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம்,
2: சொல்லிட்டோம்ல நம்ம
1: சிங்கத்துக்கும் தங்கத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டோம்.
0: மாமனும் எங்க அண்ணன் எல்லாம் எங்க எங்க வந்திருக்கிறாங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி, எங்க அண்ணன் அண்ணன் மாமன் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிகழ்ச்சி சந்தோஷப்படுறதுக்கு அங்கங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க தம்பி,
1: உங்க எல்லாரையும் சந்திக்க தான் நாங்க தயாரா இருக்கோம். சரி ஏக்கா, அந்த தங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் சொன்னீங்கன்னா
2: அக்கா தங்கத்தை பத்தி சொல்லுவாங்க,
0: பெண்ணுன்னு இருக்கு தங்க பொண்ணுன்னு இருக்கு, சிங்கம் டூ படம் இருக்கு,
1: அது ஒன்னு ரெண்டு மூணு போயிட்டு
0: இருக்கு, மேரி இருக்குன்னு சொல்லுவாங்க,
1: போதுங்கா
0: தங்க திரையாட்டம்
2: அடிச்சுட்டே போறாங்க,
1: தங்கம் சொன்னா மட்டும் சிரிப்பு இவ்வளவு வருது. அக்கா நன்றி, வாங்க அடுத்து யாரது, அடுத்து உங்க சந்திக்கலாம்.
2: ஆமா ஆமா,
1: என்னமோ அந்த பக்கம் இருந்தே காத்து வீசுதே,
2: கரூர் பக்கம்
1: கரூர் சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு அப்படியே ஈர்கட்டி இருக்கட்டும், எல்லாம்
2: இதே வைப்ரேஷன்ல தான் போகணும் நினைக்கிறேன்,
1: சந்தோஷம் தான்.
0: பாட்டு
1: அப்புறம்
2: நமக்கு
3: ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800

0: அதனால்தான் இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும்.
7: வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் கட்டா குஸ்தி 2 வெற்றி நடை போடுகிறது.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
15: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
12: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
17: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
18: ஏழாவது உதய விழாவுக்கு எல்லாரும் வருக வருகன்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். திருச்செங்கோடு விவேகானந்த கல்லூரிக்கு வந்து சேர்ந்துருங்க நாமக்கல். அதனால பொதுமக்கள் எல்லாருமே தயார் இருங்க. இப்போ வந்து இந்த தங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்கோம். வாங்க. வணக்கம்.
19: வணக்கம்.
18: 12
19: ரொம்ப
18: யாருங்க
20: தம்பி கனிமுத்துக்கும் தங்கை செல்வராணிக்கும் வணக்கங்கள் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் புலவன் காலனி திருமலை அன்னலட்சுமி. இருவரும் நலமா?
19: எல்லாருமே நல்லா இருக்கும்.
18: ஏன் முகவரி போதுமா? சரி இருக்கட்டும். இந்த சிங்கத்துக்கும் தங்கத்துக்கும்
20: அப்புறம்,
18: ஆமாம் அது அப்புறம் பேசிக்கலாம் நம்ம தனியாக ரகசியமாக. இந்த சிங்கத்துக்கும் தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுங்க.
20: தங்கத்தின் முகம் எடுத்து தங்கத்தின் உடல் எடுத்து பாட்டு,
18: சிங்கத்தின்
20: தங்கம் படம் இருக்கு
18: சொல்லிட்டாங்க.
20: தங்கத்தை தங்கத்தை வந்து கிராம் கணக்கு, கிலோ கணக்கு வாங்கலாம்.
19: சிங்கத்தை பார்க்க முடியாது,
20: பார்க்க முடியாது.
18: தங்கத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்கங்க. யாருங்க பேசுறது?
21: ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில இருந்து சுமதி திருமுருகன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
18: எல்லாம் நலமா இருக்கும்.
19: நல்லா இருக்கும்.
21: மாமா எங்க போயிட்டாரு இன்னைக்கு?
18: அதுதான் உங்க ஊர் பக்கம் தான் வந்திருக்காரு.
21: தங்கத்துக்கு
18: சிங்கத்துக்கு என்ன வித்தியாசம்?
21: தங்க

0: படம் இருக்குதுங்க.
1: ஆமா ஆமா,
0: சிங்க பதக்கம் இல்ல,
2: தங்க பதக்கம்,
0: சொக்க தங்கம்னு படம் இருக்குதுங்க.
2: சொக்க சிங்கம்
0: இல்லைங்க. அப்புறம் வந்து பொண்ணு பார்த்தோம்னா எத்தனை மணி பொண்ணு போடு,
1: நான் தங்க போடுவீங்க
2: கேப்பீங்களா நீங்க? எத்தனை சிங்கத்தை வீட்டுக்கு அமுச்சு விடுங்கன்னு
0: கேட்க மாட்டாங்க. கேக்குறீங்க அப்படிம்பாங்க.
2: சரிங்க,
0: எங்க தங்கம்னு கூட படம் இருக்குதுங்களா?
2: சரிங்க சரி, நிறைய சொல்லிட்டீங்க சுமதேக்கா.
0: ராணா படம் இருக்குது
2: அப்பா, இங்க பாருங்க. அடுத்து வாங்க வாங்க. சுமதி அக்கா வந்து எப்பவுமே அப்படித்தான் வந்துட்டாங்கன்னா நானே எல்லா பதிலும் சொல்லிடுறேன். எதுக்கு
1: நான் நினைக்கிறேன், அடுத்து இனிமே பொண்ணு பாக்குற வீட்டுல சிங்க எத்தனை குடுங்க எப்படி இருக்கும்
2: பாருங்க. தங்கத்தை பத்தி பேசுற உடனே கோவம் வருது. இருக்கட்டும், வணக்கம். யாருங்க?
3: அன்பு பங்காளிக்கும் அருமை அக்காவுக்கும் இனிய வணக்கம் கூறுவது ஈரோடு மாவட்டம் கொல்லங்கோவில் திரைப்பதிர்ந்த ராஜேந்திரன். தட்டிக்கலாம்
2: பங்காளி. ராஜேந்திர பங்காளி, எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: வித்தியாசம் சொல்லுங்க பங்காளி.
3: கழுத்துல போடலாம் கழுத்துல போட
2: முடியாது. சூப்பர் பங்காளி,
3: அதே மாதிரி தங்கத்தை கொண்டு பேங்க்ல வைக்கலாங்க.
1: இதுவும் வித்தியாசமா இருக்குல்ல,
2: சிங்கத்தை கூட கூண்டுல வேணா அடைக்கலாம். இப்படிதான் இப்படி யோசிக்கிறாங்க
1: பாருங்க. சிங்கம் போச்சுனாவே அவ்வளவு.
2: சிங்கத்துக்கும் தங்கத்துக்கும் கேட்டிருந்தே நம்ம நேர்கள் சொல்லிட்டாங்க. சிங்கப்பல், சிங்கப்பல் இருக்கு, தங்கப்பல் சொல்லுவாங்க,
1: தங்கத்துல பல்ல கட்டுவாங்க.
2: சிங்கப்பூர் இருக்கு,
1: தங்கப்பூர் இல்ல.
2: சிங்க நடை போட்டு சிகரத்து பாட்டுல இருக்கு,
1: தங்க நடை போட்டு அப்படின்னு இல்ல.
2: அப்புறம் தங்க ராசு, தங்க மலை, ரகசியம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா?
1: ஆமா,
2: இந்த மாதிரி பேர் எல்லாம் வைப்பாங்க. தங்க ராசா, தங்க மகன், தங்கமணி, இந்த மாதிரி பேர் வைப்பாங்கல்ல, தங்கமணி பேர் வைப்பாங்கல்ல. இதெல்லாம் யார் எழுதி அமைச்சு விட்டாங்கன்னா அவ்வளோ தங்கமான மனசுங்க. ஈரோடு திருவாச்சி சின்னியம்பாளையோ பெருந்துறை, இன்னும் அவ்வளோ பெரிய ஊராக இருக்குது. சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்குமார், பாரதி, தமித்ரா, தனுத்ரா அவங்களாம் சேர்ந்து எழுதி அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, தங்கத்துக்கு பதில் சிங்கத்தை இங்கே மேல் வரதட்சணையாக கொடுப்போன்னு, அதெல்லாம் ஏற்றுக்கிறேன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
7: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
8: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசிகள்.
9: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
9: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
12: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை
0: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
2: பிஜிபி College of Engineering and Technology Autonomous Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.
1: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
14: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.
15: கொடைக்கானல் வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே தயவு செய்து போக்குவரத்து போக்குவரத்தா போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பார்த்து வந்து போங்க, நல்லா கொண்டாடுங்க கொடைக்கானல் கேட்டுக்கிறோம் அன்போட. எங்கள் மாமனை பற்றி இந்த ஊரில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம
16: எங்க அண்ணன்
15: இல்லை சிரிக்கிறத பார்த்தாலே தெரிய வேணாமா? தம்பி, இன்னைக்கு உனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, சம்பவம் இருக்கு உனக்கு, பார்த்து நடந்துக்குன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க?
16: இல்ல, எங்க அண்ணன் அவங்களை காட்டி உனக்கு தூக்கமே வராதா?
15: என்ன இப்படி சொல்றீங்க?
16: அப்புறம்
15: என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க மாமா இங்க பாருமா மாப்பிள்ளை, நான் கஷ்டம் உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு.
16: ஓ, அப்ப நான் வந்ததான் கஷ்டமா?
15: அதை நான் சொல்ல மாட்டேன்.
16: வேற என்ன சொல்ல போறீங்க?
15: இல்ல இல்ல, நான் இது சொல்ல மாட்டேன்க்கா. இப்போ வந்து எங்க மாமாவை பத்தி இன்னும் நிறைய சொல்றதுக்காக இது சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன்.
16: இல்ல, எங்க அண்ணன் நடந்தா தேரு
15: நடந்த தேரா, அதை ஒத்துக்கிறோம். நீங்களா
16: ஒத்துக்கிறீங்க?
15: கொடைக்கானல்ல எங்க மாமாவோட புகழ் வந்து ஓங்கி ஒலிக்குதுன்னு சொல்றீங்க.
16: ஊரே மக்கள் தேடுறாங்க அப்படின்னா எங்க அண்ணன் வந்து கொடை வள்ளல்.
15: என்னது
16: கொடை வள்ளல்? அதனாலதான்
15: கேக்குறீங்களா நீங்க? என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம்.
17: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மாவட்டம் புங்கமுத்து இருந்து பால்ராஜ் பேசுறேன் மேடம்.
15: பங்கல், இந்த கொடைக்கும் கோடைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டீங்கன்னா
16: கொஞ்சம் நல்லா இருக்கும்.
15: ரொம்பவே நல்லா இருக்கும்.
17: சுருக்கமா சொல்லுங்க. நிலவே இருக்குங்க மாமா.

0: தென்றல்.
1: கொடை தென்றல் பாருங்க
2: எங்க போயிட்டாங்க.
0: ஆமா,
2: அப்புறம்
0: கோடை காலத்தின் நிலவை முதலே சொல்லிட்டான்.
2: வணக்கம்.
1: மாமி பாடல இல்ல அதனால எல்லாரும் பாடுறாங்க. அவர் இல்லாத குறைய வந்து நிவர்த்தி பண்ணுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலை கவுண்டன் மட்டும் ராஜலட்சுமி பேசுறேன்.
1: எங்க
3: அண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க பேரு சின்னம்மாள் உச்சனம்பட்டி. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க.
1: ஹாய் சொல்லுமா ராஜலட்சுமி.
3: எனக்கு பர்த்டே நந்தினி.
1: நந்தினி
2: அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிரலாம்.
1: அப்ப இந்த கொடைக்கும் கோடைக்கும் வித்தியாசம் சொல்ல வரல நீங்க.
2: ஹாய் சொல்றதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு
3: கோடைக்குமா?
1: ஆமா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: கோடை மழை பெய்யும்.
1: கோடை மழை பெய்யும்.
3: குடைக்குள் மழை இருக்கு.
1: குடைக்குள் மழை. நம்ம கொடை தானே.
2: கொடை.
1: சரி, குடைன்னு கேக்குறோம்.
3: கொடை மழை.
1: ஆமா.
2: அப்புறம்
3: அப்புறம் கொடை ரோடு இருக்கு.
1: அப்படி வாங்க. கோடை ரோடு இல்லையா?
3: என்ன
1: கவனிப்புன்றீங்க? சொல்லிருங்க.
3: கோடை
1: மலை இருக்கு. இதையும் சேர்த்துக்கலாம். அப்ப கொடைக்கும் கோடைக்கும் குடைக்கும் என்ன வித்தியாசம் கேப்பா? அடுத்த முறை நல்லா இருக்கு
2: வித்தியாசம்.
1: அப்புறக்கா அப்புறம் வேற எதுவும் சொல்றதுக்கு இருக்கா?
4: எல்லாத்திலும்
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி. பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
11: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அக்கா, கொடைக்கும் கோடைக்கும் என்ன வித்தியாசம் கிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம நேர்கள் எல்லாமே நல்லா சே பாடிக்கிட்டே பதிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லணும். எழுதி

0: இல்லைன்னா கோவிச்சு கருவாங்க
1: கண்டிப்பா.
0: கொடை அப்படின்னா கோவில் கொடை விழா இருக்குது சரிங்களா, கோவில் கோடை விழான்னு
1: இல்லை,
0: அப்புறம் நன்கொடை இருக்குது சொன்னாங்களா,
1: சொன்னாங்க சொன்னாங்க.
0: அப்புறம் கோடைகால உணவுகள் இருக்கு,
1: கோடைகால உணவுகள் ஒண்ணுமே இல்லை,
0: கோடைகால பயிற்சி வகுப்புல வைப்பாங்க,
1: கோடைகால பயிற்சி வகுப்புல
0: கோடை வாசஸ்தலம்,
1: தூத்துக்குடி
0: வெள்ளாத்திக்குளம் கஜேந்திரன் ருத்ரகுமார் பிருந்தாலட்சுமி வாழ்த்துக்கள்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த

0: துறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: தரமான
6: பருத்தியிலிருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
7: ஒரு களங்கம் வந்துச்சுன்னா மாமா பொறுத்துக்க மாட்டாரு. இந்த கலை கலை இழந்து இருக்குன்னா என்ன காரணம்? கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கு. மாமா கூச்சுக்காதீங்க மாமா, தயவு செஞ்சு சரிங்களா. இங்க என்ன சொன்னீங்க? எங்க மாமா இல்லைன்னா நிகழ்ச்சிக்கு வந்து அக்கா இல்லாம நிறைவு பெறாது. மாமா வந்து கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. ஏமா நான் இல்லாத குறைய நிதித்து
2: வைக்கிறேன்.
7: கலைக்கு சிலைக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு நம்ம பங்காளிகள்லாம் காத்துட்டு
2: இருக்காங்க.
7: அக்கா தங்கை
2: எல்லாருமே இருக்காங்க.
7: வாங்க
2: வாங்க.
8: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
8: சின்ன பங்காளிக்கு
7: நிறைய பேசப்படுது. அதனால
2: பங்காளி அண்ணன் இருக்காங்க. அப்ப வந்து தம்பி வந்து சின்ன பங்காளி
8: தானே? சொல்லுங்க. நீங்களும் கரூர் வாங்க மேடம்.
2: கண்டிப்பா
7: நாமக்கல்ல வந்துடுறோம்.
2: வணக்கம்
7: ஒரே மாவட்டத்துக்காரங்க சந்தோஷப்படுங்க. கலைக்கும் சிலைக்கும் சொல்லுங்க என்ன வித்தியாசம்? கலை சிலை என்ன?
2: ஆமா
7: கிளையா?
2: இல்லம்மா சிலை.
7: பரவாயில்ல விடுங்க, இப்ப நம்ம பேசுறது கேட்டு ஏப்பா அவங்கதான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? வாங்க வணக்கம்.
9: ஹலோ
2: வணக்கம்.
9: கனிமுத்து சாருக்கும் செலவுராணி மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். இருவரும் நலமா?
7: நல்லா இருக்கும் பங்காளி. குணசேகரன் பங்காளி, எப்படி தேனி? மழையா? மழையா காத்தா புயலா?
9: சார் இப்பதான் ஒவ்வொரு கூறிக்கிட்டு இருக்கு சார்.
7: கொடைக்கானலும் கொஞ்சம் ஆரம்பிக்க போகுது நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சரி, இந்த கலைக்கு சிலைக்கு என்ன வித்தியாசம்?
9: வாழ்த்துக்கள் சார்.
7: வந்து வந்து சேர்ந்துருங்க பங்காளி.
9: சரிங்க சார்.
7: கலைக்கு சிலைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க.
9: கலை வந்து கலையரசின் பேர் வைப்பாங்க சார்.
7: சிலை அரசின் வைக்க மாட்டாங்க.
2: அப்புறம்
9: கலை கல்லூரி ஊர் கலை கல்லூரி கல்லூரி
7: இல்ல சிலை கல்லூரி

0: சொல்லுவாங்க கலையரங்கம்.
1: இங்க பாருங்க கலையரங்கம்.
0: ஆமா சிலையில வந்து சார் சிலையரங்காரம் சொல்லுவாங்க சார்.
1: ஆஹா, என்ன சிகை அலங்காரமா சிலை? ஓ அப்படி, சரி மங்கள. அப்புறம்
0: ஆமாங்க சார், சிலமலைன்னு ஊர் இருக்கு சார்.
1: சிலமலை,
2: சிலமலை நம்ம விஷயம் பண்ணி கூட அங்க இருக்காங்கல்ல.
0: அப்புறம் பொற்சிலை சொல்லுவாங்க சார். பொற்சிலை. ஆமாங்க சார்,
1: எல்லாமே சொல்லிவிட்டீங்க பங்காளி. நாங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்ற அளவுக்கு, ஆனா இருந்தாலும் தேனிக்காரவங்கன்றனால கைதட்டல கொடுத்து இல்ல எல்லாருக்கும் தான். அவர் மத்த மாவட்ட கொஞ்சம் கோச்சு போறாங்க. அக்கா அங்கே இருங்க, நல்லா பதில் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த கலைக்கும் சிலைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு சிலதே எழுதி வச்சிருக்காங்க. கலை வாணி இருப்பாங்க,
2: சிலை வாணி இருக்கு.
1: இல்ல அதே மாதிரி தக்கலை ஊர் இருக்கு,
2: சிக்கலைன்னு ஒரு ஊர் இல்ல, சிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு.
1: அதே மாதிரி மத்ததெல்லாம் சொல்லிட்டாங்க, கலையரங்கம் கலை சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா. இப்படி எழுதி அமைச்சு வச்சிருக்காங்க. கலை வாணின்ற
2: பாடல் இருக்கு,
1: கலை வாணி இருக்கட்டும். கரூர் வெங்கமேடு காமாட்சி அம்மன் கோவில் தெரு ராணி குணசுந்தரி மீனா அவங்க எல்லாம் சேர்ந்து எழுதி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஒரு பாட்டு மார்க்கம்.

0: கலையரங்கம் கலைச்சல் இதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, இப்படி எழுதி
1: அமைச்சு பாடல் இருக்கு
0: கலைவாணி இருக்கட்டும், கரூர் வெங்கமேடு காமாட்சி அம்மன் கோவில் தெரு ராணி குணசுந்தரி மீனா அவங்கெல்லாம் சேர்ந்து எழுதி அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஒரு பாட்டு மார்க்கம்.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடை பந்தலை நொறுபுள்ளி 5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
8: அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனை பத்தி இவ்ளோ நல்ல விதமா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே.
9: அதே எங்க மாமனை பத்தி.
8: ஆமா,
9: சரி சரி.
8: கேட்கும் போதே ரொம்ப புள்ளரிக்குது. எங்க அண்ணனை பத்தி இவ்வளவு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கும்
9: போது. மாமனை மாதிரி நீங்களும் அப்பாவியா இருக்கீங்களா அக்கா? அப்ப இவ்வளவு நேரம் பேசினதுலாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா?
8: அப்பா,

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: இதுவரைக்கும் கலக்கல் கல்வி நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனீஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜகான், கடினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி சித்திர செவ்வானம் வருமன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அழகான மாலை பொழுது, அதிசயமாய் புன்னகை பூக்கும் மலர் கூட்டங்கள், பாடி பறக்கும் பறவை இனங்கள், வாடை காற்று விடாமல் வீசும் நேரத்தில் கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. தபேலா இசையோடு இணைந்த பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது இன்றைய சித்திரச்ச பானம்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதயவிழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக

0: தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடா

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
12: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கோடை பண்பலை 100.5, இது சித்திரச்சி வானம். வெளிவழியே இதயம் நுழைந்தவள், வழிதோறும் அவளின் வாசம், அவனின் சுவாசத்தில் கலந்தவள் அல்லவா. போகும் இடமெல்லாம் தேடலின் நாடலாய் அவளின் பாத சுவடுகளை தேடி தேடி தேடி கிடைத்த அவள் அவனுக்கு வரம்தானே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: அண்ணே.
1: டேய் தம்பே, நேத்தங்க ஆளையே காணோம்.
0: ஆமாண்ணே, ஒரு சில்லற விஷயமா ஜெர்மனி வரையும் போயிட்டேன்.
1: இந்த ஜெர்மனியே வேர்ல்டு கப் போட்டு வெளியே போயிட்டாங்க, நீ எதுக்குடா அங்கே போன?
0: சும்மா ஒரு வெளியே சுற்றி பார்க்கலான்னு போனேன்.
1: உன்னை தேடி இன்றைக்கி அண்ணன் போனார், அண்ணனை காணோம். நீ இருந்தால் அண்ணன் இருக்க மாட்டேன்றா, அண்ணன் இருந்தால் தம்பி இருக்க மாட்டேன்றா, என்ன தான் நடக்குது?
0: நான் வேணா ஒரு டைம் போய் பார்த்துருந்துருவா?
1: நான் மட்டும் தனியாக பேசவா?
0: இல்லை,
1: ஒழுங்காக உட்காந்துரு, பேசி முடிச்சுட்டு எங்கேயும் போகலாம்.
0: சரி சரி, இப்போ மேட்சை பற்றி பேச ஆரம்பிச்சலான்றீங்க.
1: பேசிடுவோம் பேசிடுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம்.
0: மொதல் மேட்ச்சை பார்த்துருவோமானே?
1: பார்த்துடலாம்டா. என்னாச்சு சொல்லு பார்ப்போம்.
0: ஆஸ்திரேலியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடந்துச்சு 1-1 கோல் கணக்கில். ஈஜிப்ட் அணியும் வந்து வெற்றி பெற்றாங்க
1: 1-1. அவங்களுக்கு டை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் ஈஜிப்தி ஜெயிச்சிட்டாங்க. அதை கோலை பற்றி பேசிடுவோமா?
0: கண்டிப்பாக பேசிடலானே. ஈஜிப்ட் அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா, அசூர் அப்படின்றவர் போட்டியோட 13வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். ஆஸ்திரேலியா அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா, ஹேனி அப்படின்றவர் போட்டியோட 55வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார்.
1: இந்த 13வது கோல் ஆட்டத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துச்சு யாருக்கு? எகிப்துக்கு. அந்த எகிப்தோட கரீம் ஹபீஸ் கொடுத்த அருமையான ஒரு கிளாஸு, நல்லா தூக்கி கொடுத்தாப்புல. அதை அப்படியே எகிப்தோட மிட்ஃபீல்டர் இமாம் அசூர் தலையில் முட்டி ஒரு கோலை போட்டு அப்படியே ஸ்டேடியத்தையே மாஸ் பண்ணிட்டாரு. அடுத்த கோல் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த கோல். ஆனால் இது ஆஸ்திரேலியா கோல்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது எகிப்து போட்ட ஒரு ஓன் கோல். 55வது நிமிஷத்தில் ஆஸ்திரேலியாவோட ஐடன் ஓனில் கொடுத்த ஒரு ஃப்ரீ கிக்கை அப்படி தடுக்க தான் வந்தார் மனுஷன் உள்ளுக்குள்ளே, எகிப்தோட முகமது ஹானி. அவர் அதிர்ஷ்டமாக துரதிருஷ்டமானு தெரில, அவர் தலையிலேயே பட்டு எகிப்து கோல் போஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு ஓன் கோலாக முடிஞ்சு போச்சு. 1-1 நிலைமையில் ட்ராவ் ஆகி போச்சு. அடுத்து எந்த கோலும் வரல. அதுக்கப்புறம் வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா டைம் விளாண்டாங்க, ஒன்றும் நடக்கலை. அடுத்து கடைசியாக பெனால்ட்டி ஷூட் அவுட் போயிட்டாங்க. பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் எகிப்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, எகிப்து இந்த இதை பற்றி, இந்த பெனால்டி ஷூட் அவுட்ல ஒரு சாலா ஒரு கோலை போட்டார் பார்த்தியா?
0: எகிப்தோட
1: சாலா அப்படி பனன்கா அப்படின்ற ஒரு யுக்தி, இது ரொம்ப நாளாக நம்ம கேள்விப்பட்டுருந்தோம். ஆனால் இப்போ தான் ஒரு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு கேசலாக ஒரு கோலை, ஒரு பெனால்ட்டியில் ஒரு கோலை போட்டார் அந்த பனன்கானா. என்னன்னா, அப்படி உயிரை கொடுத்து பெனால்ட்டியெல்லாம் எத்தாமல் லைட்டாக அப்படியே கோல் கீப்பரோட தலைக்கு மேலே முட்டி அப்படி லைட்டாக தள்ளி விடுறது தான் அந்த பனான்கான்ற ஒரு இது. அப்படி கூலாக வந்து எதுவுமே இல்லைப்பா, போகிற போக்கில் ஒரு கோலை போட்டு போகிற மாதிரி போட்டுட்டு எகிப்தோட சாலா மாஸ் பண்ணிட்டு ராணிக்கு வெட்டியை தேடி கொடுத்துட்டு போயிட்டாரு. 1-1 இருந்தாலும் பெனால்ட்டி மூலியமாக எகிப்து ஜெயிச்சு ஆஸ்திரேலியா வீட்டுக்கு அனுப்பி எகிப்து அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறிட்டாங்க. அடுத்த மேட்ச்சு
0: அர்ஜென்டினாவுக்கும் கேப்வர்டேக்கும்.
1: ஊர் உலகமே எதிர்பார்த்த ஒரு மேட்ச்சு, அர்ஜென்டினாவா கேப்வர்டேவா.
0: 3-2 கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றாங்க.
1: என்னதான் அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருந்தாலும் இது ரொம்ப டஃப்பாக போன மேட்ச். ஒரு மேட்ச்சு, அதாவது இந்த வேர்ல்டு கப்லேயே ஒரு டஃப்பான மேட்சுகளில் இதுவும் ஒன்று. அந்த மாதிரி ஒரு குட்டி அணி கேப்வர்டே, ஒரு வெறும் 500,000 மக்கள் தான் உலக அவங்க மக்கள் தொகையை கொண்ட ஒரு அணி. அந்த அணி வந்து நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவுக்கு இவ்வளோ டஃப் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. என்ன தான் கேப்வர்டேவோட டிஃபென்ஸ் பலமாக இருந்தாலும் அர்ஜென்டினாப்பா, மெஸ்ஸி இருக்காருப்பா, அதெல்லாம் போகிற போக்கில் முடிச்சு விட்ருப்பாங்கப்பா தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு சொல்லவே முடியல, அவ்வளோ டஃப்பாக போச்சு. கேப்வர்டே அணிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான மேட்சை பார்க்குறதுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, யார் யார் என்னென்ன கோல் போட்டாங்கன்றது சொல்லிடு.
0: கண்டிப்பாக சொல்லிடுறேன்னே. அர்ஜென்டினா அணியோட முதல் கோல், அதாவது அர்ஜென்டினா அணியோட கேப்டன் லியோனல் மெஸ்ஸி போட்டியோட 29வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். மார்டினஸ் 92வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். டினே போட்டியோட 111வது நிமிஷம், அதாவது எக்ஸ்ட்ரா டைமில் வந்து 111வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். அப்புறம் கேபாவுடே அணியோட முதல் கோல் டுவார்டே அப்படின்றவர் போட்டியோட 59வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். லூபேஸ் அப்படின்ற ஒரு போட்டியோட 103வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்து 3-2 கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றாங்க.
1: அந்த மொதல் கோல் மெஸ்ஸி அடித்தாருவார், மெஸ்ஸி கிட்ட கொடுத்தா பாலை கொடுத்தா கோல் ஆகுன்றத மறுபடியும் காட்டிட்டார். 29வது நிமிஷத்துலேயே ஒரு கேஷுவலான டச் தான் வந்துச்சு அவருக்கு. அதை எப்படி தான் மனுஷன் கோலாக போட்டாருந்தரில் தூக்கி சொருக்கிட்டு மொதல் கோலை போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு நீங்கள் கோல் போட்டால் நாங்கள் என்ன சும்மாவான கேப்வர்டே 59வது நிமிஷத்தில் அணியோட டெராய்ட் டுவார்டே அப்படின்ற ஒரு எந்த ஆங்கிளில் அந்த ஆங்கிலேருந்து கோல் போகுமான்றது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கடினமான ஆங்கிள், ஏன்னா கோல் போஸ்ட்டோட வேறு பக்கம் மூளை நின்றுட்டு இருந்தார். அங்கேருந்து எப்படி அடித்தார்னே தெரில, ஒரு அருமையான கோல் அடித்து சமன் செஞ்சார். அர்ஜென்டினா அடுத்து அடித்த கொஞ்ச நேரத்துலேயே அர்ஜென்டினா உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து

0: ரெண்டாவது நிமிஷத்தில் டிஃபெண்டர் விசாட்டே மார்டினஸ் கொடுத்த பந்து அப்படியே கார்னர்லேருந்து அடித்து தூக்கி கோல் போஸ்ட்டில் சொருகி ரெண்டு கொண்டு முன்னிலை கூட்டு போனார். கூட்டி போனால் அப்போ நாகனாப்பா யாருப்பா அப்படின்ட்டு கேப்பாட்டே மறுபடியும் 103வது நிமிஷத்தில் சிட்னி லயோல் அப்படின்றவர் ஒரு கருவு கோல் அப்படின்னா அப்படியே வளைஞ்சு போய் கோல் போஸ்ட்டுக்கில் விழுகும். அந்த மாதிரியான ஒரு அருமையான கோல், மெஸ்ஸிக்கே டஃப்பு கொடுக்குறப்பான ஒரு கோல், அந்த மாதிரி கோலை அவர்கிட்டருந்து யாரும் எதிர்பார்க்கல, வேறு லெவல் கோல். அந்த மாதிரி ஒரு கோலை போட்டார். ரெண்டுக்கு ரெண்டு ஆகி போச்சுப்பா. அடுத்து என்ன, பெனால்ட்டி ஷூட் அவுட் தான் போகுது, டைம் வேறு முடிய போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ அர்ஜென்டினாவோட அதிர்ஷ்டம் கேப்பர்டேவோட துரதிர்ஷ்டம். ஒரு கோல், அது அர்ஜென்டினா கோல்னு சொல்லிட முடியாது, ஏன்னா கேப்பர்டேவுக்கு அது ஒரு ஓன் கோலாகி போச்சு. என்னென்னா வந்து அப்படி இவர் வெளியே தான் எத்தப்பாது, மெஸ்ஸி தான் எடுத்தாப்புல ஒரு கார்னர்லேருந்து ஒரு கார்னருக்கு இங்கே கொடுத்தாப்புல, அதை கிறிஸ்டியன் ரொமாரோ தலையால் முட்டை தான் முயன்றார். அந்த டைமில் எதிர்பாராத விதமாக கேப்பர்டேவோட டிஃபெண்டர் தினே போர்ஜல் அவரோட தலையிலேயே பட்டு ஒரு ஓன் கோலாகி போச்சு. அர்ஜென்டினாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சி அந்த கோல் அமைஞ்ச மூலியமாக 3-2 கணக்கில் அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்க. ஈஸியான வின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் கேப்பர்டி அணி ஜெயிச்சிருக்கலான்னு எனக்கு ஏதோ லைட்டாக தோணுது. சரி பரவாயில்ல, அர்ஜென்டினா நடப்பு சாம்பியன், அவங்களையும் குறை சொல்லிட முடியாது, ஜெயிச்சிட்டாங்க. வழக்கம் போல் மெஸ்ஸி இந்த போட்டிலையும் பல மைல் கல்களை வச்சுருக்காரு. இது அவருக்கு உலகக்கோப்பை வரலாற்றில் 20வது கோலு, 1 இல்லை 2 இல்லடா 20. இந்த தொடர்லேயே அவருக்கு இது 7வது கோலு. மனசு இதுலேயே அந்த கோல்டன் பூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தங்க காலனி அந்த பந்தயத்தில் அவர் தான் முதலிடத்தில் இருக்கார் 7 கோல் மூலமாக. ஒரு அருமையான போட்டி முடிஞ்சு அடுத்த போட்டியை பற்றி பார்த்துருவோம்.
1: பார்த்துருவோண்ணே. அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா கொலம்பிய அணிக்கும் கானா அணிக்கும் நடந்துச்சு. கொலம்பிய அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா அரியாஸ் அப்படின்றவர் போட்டியோட 14வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். கானா அணி வந்து 0 என்ற கோல் கணக்கில் தான் இருந்தாங்க.
0: கொலம்பியா கானா நல்லா தான் விளாண்டாங்க, ஏன்னா கானாவால் எதுவும் பெருசாக எதுவும் செய்ய முடியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நேருக்குனே சந்திச்சுக்கிட்டதே இல்லை உலகக்கோப்பையில். உலகக்கோப்பையில் இதுதான் அவங்களோட முதல் மேட்ச் ரெண்டு பேரும் நேருக்குனே சந்திச்சுக்கிட்டது, கொலம்பியாவும் கானாவும். இல்லை கொலம்பியாவுக்கு அந்த 14வது நிமிஷத்தில் ஒரு கோல் வந்துச்சுல, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா 8வது நிமிஷத்துலேயே அவங்களோட கொலம்பியாவோட நட்சத்திர வீரர் ஜான் கொர்டோபா அப்படின்றவர் காயங்காரம் வெளியே போயிட்டார். என்னடா நினச்ச ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயுமே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு கொலம்பியா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் தோன்றுட்டாங்க. என்னப்பா அவர் போனால் என்னப்பா அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ட்டு. அவருக்கு பதிலாக உள்ளே வந்த லூயிஸ் அப்படின்றவர் தான் அந்த 14 நிமிஷத்தில் நடந்த கோலுக்கான ஒரு அருமையான பாஸை கொடுத்தாரு. அந்த பாஸை அவர் அப்படியே கிராஸ் கொடுத்தவர் மார்க்கிங் மிட்ஃபீல்டராக இருந்த ஜான் அரியாஸ் அப்படின்றவர் வந்து அழகாக ஏற்றி ஒரு கோலை போட்டு 1-0 கணக்கில் முன்னிலை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பெருசாக யாராலையும் கோல் போட முடியலை. 1-0 கணக்கில் கொலம்பியா ஜெயிச்சிட்டாங்க, கானா இதோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த 56வது நிமிஷத்தில் கொலம்பியா இன்னும் கோலும் போட்டாங்க, பட் ஆனால் அது ஆஃப் சைடுன்னு சொல்லி இல்லைப்பா ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு ஒரு கோலே போதும் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சு வச்சிட்டாங்க. 1-0 கானா வெளியே போயிடுச்சு, கொலம்பியா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுச்சு.
1: அப்புறம் இன்றைக்கி நடக்கிற மேட்சை சொல்லிடலாமா?
0: சொல்கிறா.
1: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு கனடாக்கும் மெராக்கோக்கும் நடக்குது, ரெண்டாவது மேட்ச்சு பார்க்குக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்குது.
0: பார்த்துருவோம் இன்றைக்கி என்ன நடக்குது, யார் ஜெயிக்கிறாங்கன்னு
1: பார்த்துருவோம். அப்புறம்னே இந்த அண்ணன் பெரிய அண்ணன் எங்கேயே போயிட்டாரு, அவர் தேடை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துருவோமா?
0: ஆமாம், தனியாக விட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக காணாமல் போயிடுறீங்க, நானும் வரையும் சேர்ந்து போய் பார்த்துடலாம் என்னான்னு.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

0: சென்னை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடுமே,
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கோடைப்பன் விலை 1.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர சேப்பானம். இரு குயில்களும் சொல்லவும் கேட்கவும் ஒரு நேரம் வந்தது. தூரத்தில் பறந்தாலும் பக்கம் வந்து பாடுகின்றன பக்குவமாய். நாமும் கேட்டு ரசிக்கும் தருணம் இது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9996552399.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

ஓகேம்மா. கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா முன்னேற்பாடுகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணி அளவில் நமது நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நேயர்களின் உற்சாகமான பங்களிப்போடு நடைபெற இருக்கிறது. நேயர்களை அன்போடு அழைக்கும் அழைப்பு இது. உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம். நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 14 காளியின் தாகம். அடர்ந்த காட்டுக்குள் ரணபத்திர காளியின் கோவிலை தேடி தான் அலைந்த வரலாற்றை கூறினான் பொன்னன். அதை கேட்டு வந்த விக்ரமன் தன் தாயை நினைத்து அழத் தொடங்கினான். அப்போது பொன்னன் விக்ரமனுடைய வாயை பொத்தி, பேச்சு குரல் கேட்கிறது என்றான். இனி பேச்சுக்குரல் நெருங்கி வருவதாக தோன்றவே பொன்னன் விக்ரமனை மண்டபத்துக்குள் ஒதுக்குப்புறமாக இருக்கச் சொல்லிவிட்டு எட்டி பார்த்தான். மண்டபத்தை நோக்கி 2 பேர் வருவது தெரிந்தது. ஆனால் இருட்டில் முகம் ஒன்றும் தெரியவில்லை. அப்போது பளீரென்று ஒரு மின்னல் மின்னிற்று. மின்னலில் அந்த இருவருடைய முகத்தையும் பார்த்ததும் பொன்னனுடைய உடம்பெல்லாம் ஒரு தடவை பதறிற்று. வந்தவர்களில் ஒருவன் மாரப்ப பூபதி, இன்னொருவன் ஆம் கபால ருத்ர பைரவன்தான். அவர்களை அவ்விதம் திடீரென்று பார்த்த பேரதிர்ச்சியை ஒருவாறு பொன்னன் சமாளித்து கொண்டு விக்ரமன் இருந்த இடத்தின் அருகில் சென்று அவரை தொட்டு மெல்லிய குரலில், மகாராஜா என்றான். விக்ரமன், இதென்ன பொன்னா, ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்பதற்குள் பொன்னன் விக்ரமனுடைய வாயை பொத்தி, இறைய வேண்டாம், பெரிய அபாயம் வந்திருக்கிறது, எதற்கும் சித்தமாயிருங்கள் என்று காதோடு சொன்னான். விக்ரமன் இடுப்பை தடவி பார்த்து, ஐயோ, வாள் ஆற்றோடு போய்விட்டதே என்று முணுமுணுத்தான். வந்தவர்கள் இருவரும் அந்த மண்டபத்தின் வாசல் திண்ணையில் வந்து மழைக்கு ஒதுங்கி நின்றார்கள். அவர்களுடைய பேச்சு உள்ளே இருந்தவர்களின் காதில் சில சமயம் தெளிவாகவும் சில சமயம் அரை குறையாகவும் விழுந்தது. அவர்களில் ஒருவனுடைய குரலை சட்டென்று விக்ரமனும் தெரிந்து கொண்டான். திடுக்கிட்டு அவன் எழுந்திருக்க போன போது பொன்னன் அவனை பிடி

0: வைத்து உட்கார வைக்க வேண்டியிருந்தது. மகாபிரபோ, காளிமாதா எனக்கு இன்னும் என்ன ஆக்ஞாபித்திருக்கிறாள்? கிருபை கூர்ந்து சொல்ல வேண்டும் என்றது மாரப்பனின் குரல். இதற்கு பதில் கூறிய குரலானது கேட்கும் போதே மயிர்கூச்சல் உண்டாக்கக்கூடியதாய் இருந்தது. ஒருவேளை பேய் பிசாசுகள் பேசுமானால் இப்படித்தான் அவற்றின் குரல் இருக்கும் என்று எண்ணும்படி இருந்தது. மாதா இன்னும் உனக்கு பெரிய பெரிய பதவிகளையெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறாள். உன்னிடம் இன்னும் பெரிய பெரிய காரியங்களையும் எதிர்பார்க்கிறாள். அன்னைக்கு ரொம்பவும் தாகமாயிருக்கிறதாம். ராஜவம்சத்தின் ரத்தம் வேண்டுமென்கிறாள் என்றான். 1000 வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த அரசிளம் குமரனை காளிக்கு அர்ப்பணம் செய்ய முயன்றேன். எப்படியோ காரியம் கெட்டு போய்விட்டதே என்றான் மாரப்பன். உன்னாலேதான் கெட்டது. அந்த ராஜகுமாரனுக்காக நானே வந்திருந்தேன். நீ குறுக்கிட்டு கெடுத்து விட்டாய் என்றான். மன்னிக்க வேண்டும் பிரபு, ஆனால் ராஜகுமாரன் வந்திருக்கிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான் மாரப்பன்.
1: மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாயே. காளிமாதா சொல்லித்தான் தெரிந்தது. அருள்மொழி ராணியின் வாய்மொழியாக மாதா எனக்கு தெரிவித்தாள். அதோ கப்பலில் வந்து கொண்டிருக்கிறான், கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ராணி சொன்னாள். நான் வந்தேன். அதற்குள்ளாக நீ நடுவில் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாய் என்றான் கபாலருத்ரன்.
0: பிரபோ, க்ஷமிக்க வேண்டும் என்றான் மாரப்பன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

கோடை பண்பலை 100.5 இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவனம். சின்னவளின் முகத்தில்தான் எத்தனை புதுப்பொழிவு, சந்தனம் ஒட்டிக்கொள்ள அங்கே குங்குமம் பளிச்சிட, பூமாலை சரம் கோர்த்து கூந்தலில் சூடி நிற்கிறது. பாதத்தில் மருதாணி சிவப்பு ஒரு மொழியாய் மறுமொழி பேசிக்கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் விழா கொண்டாட்டத்திற்காகவா?

0: உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.
1: மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.

0: வரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கி

என்கண் முருகன் கோயில் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்கண் கிராமத்தில் உள்ள என்கண் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு தனி சந்நிதியாக உள்ள கோயிலாகும். இந்த என்கண் முருகன் கோவிலில் முருகன் தான் மூலவர். இங்குள்ள முருகனை சண்முகநாதன் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். 2 குலோத்துங்க மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இதுவாகும். ஒரு சமயம் பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் என்ன என்று முருகப்பெருமான் பிரம்மாவிடம் கேட்டார். அவருக்கோ பதில் தெரியவில்லை. இதனால் பிரம்மாவை முருகன் சிறையில் அடைத்தார். பிரம்மாவின் சிருஷ்டி தொழிலையும் தானே ஏற்றார். பின்னர் சிறை விடுத்தும் பிரம்மாவிடம் சிருஷ்டி தொழிலை தராது தானே செய்தார் முருகன். இதனால் பிரம்மா இத்தலத்தில் சிவபெருமானை தனது 8 கண்களால் பூஜித்து உதவிக்கு அழைத்தார். சிவபெருமான் பிரம்மாவின் முன் தோன்றிய போது நடந்தவைகளை கூறி தனது படைத்தல் தொழிலை திரும்ப பெற்றுத்தர பிரம்மா வேண்டினார். உடனே சிவபெருமானும் முருகனை அழைத்து படைப்பு தொழிலை பிரம்மாவிடம் தருமாறு கூறினார். பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் தெரியாத பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்வது முறையல்ல என்று கூறி முருகன் தர மறுக்கிறார். சிவபெருமான் முருகனை சமாதானப்படுத்தி தனக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்தது போல் பிரம்மாவிற்கும் உபதேசம் செய்து பின்பு படைப்பு தொழிலை தரும்படி பணிக்கிறார். முருகனும் இத்தலத்தில் பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தை தென்முக கடவுளாய் அமர்ந்து உபதேசித்து சிருஷ்டித் தொழிலை திரும்பவும் பிரம்மாவிடம் தந்தார். பிரம்மா 8 கண்களால் அதாவது என் கண்களால் பூஜித்தமையால் இத்தலம் பிரம்மபுரம் எனவும் முருகன் என்கண் சுப்பிரமணிய சுவாமி என்றும் வழங்கப்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது.

புலவர் ஆறுமுகன் தனியாக மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். மூலவரின் இருபுறத்திலும் வள்ளி தீவானையாக தனியாக காட்சியளிக்கின்றனர். முன்புறம் மூன்று பின்புறம் மூன்று முகங்கள் பன்னிரு கரங்களில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூளம், வில், கேடயம், சேவர்கொடி, அங்குசம் போன்ற ஆயுதங்களை தரித்திருக்கிறார். கரங்களில் விரல்கள் கூட தனித்தனியாய் இடைவெளியுடன் இருப்பது

0: மெய்மறுக்க வைக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தனை சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானின் முழு எடையையும் அவரை தாங்கி நிற்கும் மயிலின் இரு கால்கள் தான் தாங்கி இருக்கிறது. அத்தனை சிறப்புமிக்க அற்புதத்திற்கும் அருமையான கதை உண்டு. முத்தரசு சோழன் சிக்கலில் ஆறுமுகன் சிலை வடித்து சிற்பியின் விளக்கை கட்டவிரலை தானமாக பெற, மீண்டும் கட்டவிரலை இழந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு அழகிய ஆறுமுகனை வடிவமைக்க கண்டு மனம் பொறிக்காத முத்தரசு சோழன் சிற்பியின் இரு கண்களையும் பறிக்க விளக்கை கட்டவிரலும் இரு கண்களும் இன்றி சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் வன்னி மரங்கள் அடர்ந்த வனமாகிய சமீவனம் என்ற இடத்திலிருந்து கருங்களில் ஆறுமுகன் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் வடிவமைத்தார். ஆறுமுகனுக்கு கண் திறக்கும் தருணத்தில் அருகில் உதவி செய்த சிறுமியின் கையில் ஒளிப்பட்டு ரத்தம் பீரிட்டு சிற்பியின் கண்களில் பட்டு சிற்பியின் கண்கள் பார்வை பெற்றது. சமீவனம் என்ற இடமே இக்காலத்தில் என்கண் என்ற இந்த தலம் என்பது இத்திருத்தலத்தில் கண் நோயுற்றவர்கள் வழிபட்டு கண் நோய் நீங்கி நலனை அடைகின்றனர். மேலும் கல்யாணவரம், குழந்தை வரம், வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். இதுவரை திருவாரூர் என்கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
8: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: பக்தி இலக்கியங்கள்னு பாக்குறோம். பக்தி இலக்கியத்துல வந்து பக்தி மட்டும்தான் பார்க்கணுமா? பக்தியும் பார்க்கணும், மற்றதும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்திங்கன்னா 3000 பாட்டு நம்ம கிடைச்சிருக்குங்கிறாங்க. இந்த 3000 பாட்டில் பக்தி, இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில். 5 நதிகள் காவிரியினுடைய கிளை நதிகள் ஒன்று சேர்ற இடம் அப்படி. ஐயாரப்பன் அவருக்கு பேர். அந்த ஊருக்குள்ளே திருஞான சம்பந்தர் போகிறார். அப்படி போகிறபோது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா, சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும். காற்று வரும், வாசனை வரும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் உண்டு. அங்கே வந்து என்ன காட்சி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம்

0: பேச்சு, ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ஒரு பக்கம் இசை, எல்லாம் நடக்குதான். இந்த அருமையான காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில். அது வாச்சோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா, தும் தும் தும் தும்னு சத்தம் கேட்கும். இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது. கேட்ட உடனே ஒரு அஞ்சாறு குரங்கு என்ன செய்து அங்கே உட்கார்ந்துருந்தது, படபடன்னு அடித்து ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான். ஒரு பெண் குரங்கு என்ன ஏன் பார்க்குதான், மழை வரப்போதாக்குன்னு அது நினைச்சிருந்துருக்கு பாவம். அதாவது பாருங்க, பெண் குரங்கு தான் பார்க்குமா, இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குதான். இப்போ இந்த குரங்கு இப்படி ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க. இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டில் பதிவு பண்ணுறாருங்க. எப்படி பதிவு பண்ணுறாருன்னா, முன்னாடி ரெண்டு வரி என்ன அழகா இருக்கும்னா, கடைசி காலத்துல அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிறார். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி, புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி, அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில், வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. என்ன பாருங்க, என்ன அழகுன்னு. அதாவது அங்க வலம் வந்த மடவார்கள் நடமாடுறாங்களாம், முழவதிர் தான். மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு போனாலும் திருவையாறுக்குள்ள நம்ம போன உடனே என்ன தெரியுமா, அதை அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும். இயற்கையை மட்டும் இல்லைங்க, பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது அவசியம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: நம்ம கூட எஃப்எம்மோட 27வது உதய விழா ரொம்ப விமர்சி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் எல்லாருமே, நேர்கள் எல்லாருமே, அதோட ஒரு சின்ன முன்னோட்டமாக இப்போ அங்கே களத்தில் இருக்காங்க. திருச்செங்கோடு விவேகானந்த கல்லூரி வளாகத்தில் இருக்காங்க. அங்கேருந்து நம்ம நிகழ்ச்சி பொறுப்பாளர் இப்போது என்ன நிலவரம் அது சம்மந்தமாக சொல்ல இருக்கிறாரு, கேட்டுருவோம்.
1: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 வெகு சிறப்பாக நேயர்களின் பங்களிப்போடு நடைபெற இருக்கிறது நேயர்களுக்கான வானொலி. இது நேயர்களின் வாழ்வு. 27ஆம் ஆண்டு உதய விழா நமது நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி குழுமங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஒரு சோதனை ஒளிபரப்பாக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட அரங்கத்திலிருந்து நடக்குதுன்னா, பெரிய பரந்த சிந்த அலுவலகம் அரங்கம் சொல்லப்பா. அந்த அரங்கத்தோட பின்புலம் பார்த்தோம்னா அழகா பொன் நிறத்துல ஆன ஒரு அலங்கரிப்போடு இருக்கு. மேல அழகான தக்குகள் ஒளி மயமா இருக்கு. இது அப்படியே வர ஞாயிறு கடந்து அடுத்த ஞாயிறு கழிச்சு பார்க்கும்போது அதே அப்பா பெரும் குத்தா நம்ம முன்னாடி உட்காந்துருக்கே அப்படின்ற ஒரு உணர்வு, ஒரு பெரும் கொண்டாட்டமா இருக்குமே அப்படின்ற ஒரு உணர்வு நடைபெற இருக்கு. இந்த முன்னேற்பாடு நிகழ்வுக்காக நம்ம நிலையத்துல இருந்து நம்மோட அறிவிப்பாளர்கள், அப்புறம் நம்ம இங்க ஒரு சோதனை ஒளிபரப்புக்காக வந்துருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சு நிலையத்தில் எல்லாருமே இங்க வந்துருக்காங்க. ரொம்ப நிறையா சந்திச்சு எல்லாம் என்ன நிலவரம், எப்படி வந்தாங்க எல்லாத்தையும் கேட்டுருவோம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம். ஈரோடு வெட்டுக்கா டோல்ஸ் தாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? அனைவரும் நலமா இருக்கோம் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நேரில் நானும் இளங்கோ குமார் எல்லாம் வந்தோம். காலையில 10 மணிக்கு வந்துட்டோம். நீங்க வருட்டு பார்த்துட்டே இருந்தோம். நல்ல அரங்கதான். நீங்க ஒண்ணு குறிப்பிட மறந்துட்டீங்க, ஏசி ஹால் இது, ஃபுல்லாவே ஏசி தான். அதனால வந்து நேரம் வரலாம், எவ்வளவு நேரம் வந்தாலும் ஃபுல்லும் இடம். அதனால எல்லாருமே வந்துருங்க. நான் நேரில் சார்பா வந்து சொல்றேன், எல்லாருமே முன்னாடியே வந்துருங்க. காலையில 10 மணிக்கு வந்து கூடிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மதிய உணவை ஏற்பாடு பண்ணிடுறோம், நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் உங்களுக்கு. நன்றிங்கய்யா. சரிங்கய்யா, சரிங்க. உங்க அன்பு என்னைக்குமே வேணும், ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி நான் சொல்ல மறந்த விஷயம்னு சொல்லி, குளிரூட்டப்பட்ட அரங்கு தான் ஏறக்குறைய 5000 நபர்கள் உட்காரக்கூடிய கொள்ளளவு கொண்ட அரங்கமா இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நம்மோட ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் ஐயா. நான் ஈரோடு சூரம்பட்டி வாசலிருந்து இலங்கை பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா, யானை வரும் பெண்ணே மணி, ஓசை வரும் முன்னே. எப்பயுமே நம்ம கோடை பண்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கொடுக்குற

0: முன்னால என்ன அப்படின்னு யோசிச்சு நிகழ்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த சோதனை ஒளிபரப்பு பாத்தீங்களா, சாதனை ஒளிபரப்புன்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நிகழ்ச்சிய முன்கூட்டியே இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை நாங்க கேட்டு பார்த்து ரசிக்கிறதுக்காக முன்கூட்டியே வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு தந்த கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் நெஞ்சார வாழ்த்துக்கள். நேயர்களே அழைத்திரண்டு வாங்க, நமது கோடை பண்பலை வானொலி நேயர்கள் எப்படி என்பதை இந்த விழா மூலமா 27ஆம் ஆண்டு உதய விழாவில் நாம காமிச்சிடலாம். நன்றி வணக்கம். நான் ஈரோடு சூரப்பட்டி வளர்த்து இளங்கோ.
1: நன்றிங்க ஐயா, உங்களோட பங்களிப்பு ஆதரவு வேணும். எல்லா நேரத்தும் திரண்டு வாங்க, உதய விழா நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. இப்ப நம்மோட பேச காத்திருக்காங்க. ஐயா வணக்கம்.
2: வணக்கம். உங்கள் நான் ஈரோடு சூப்பர். நான் கோடைப்பன் பிள்ளையோட ரொம்ப வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன். சிறப்பா எனக்கு அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குரல்லாம் என்ன ஈர்த்துது. அப்புறம் அந்த ஆர்வம் கோலத்துல 12ஆம் ஆண்டு உதவி விளையாட்டு ஒன்று கேட்க வச்சு சிறப்பா ஈரோட்டில் கொண்டாடணும். அப்போ இருந்து அதுல இருக்க அந்த ஒவ்வொருத்தருக்கு என்ன கவர்ந்தது என்னன்னா, உங்க கோடைப்பன் பிள்ளையில இருக்கிற அறிவிப்பாளர்களின் குரல் வளம் தான் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சி அந்த ஆர்வத்துலயும் இன்னைக்கு காலையில் 10 மணிக்க போலான்னு இளம் கலந்து வந்துட்டான். உங்களுக்கு முன்னாடியே நாங்க வந்து என்னென்ன பண்ண போறீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உங்க கூட என்னென்ன சப்போர்ட்டிங் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கண்டிப்பா நாங்கெல்லாம் செய்வோம். தங்கவேல் செய்வார், அப்புறம் இளங்க இன்னும் 2 பேர் வந்துருக்காங்க, அவங்களும் சேர்ந்து ஃபுல் சப்போர்ட்டிங் இன்னைக்கும் கோடை பண்புக்கு சார்பாக கழிச்சு. நன்றி வணக்கம்.
1: நன்றிங்கய்யா, நன்றி. என்னைக்குமே உங்களோட ஆதரவு வேணும். ஐயா வணக்கம்.
3: இனிமையான மாலை வணக்கம் சார். வணக்கம்.
1: இனிமையான மாலை வணக்கம். சொல்லுங்க.
3: சேலம் மாவட்டம் தொடர்சம்பட்டி சுதாகர். இந்த மாலை நல்லா இனிமையா இருக்குது, அதனால மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தருணம். இப்பயே இந்த உதய விழா சிறப்பா என்ன நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் சேலம் மாவட்டம் தொடர்சம்பட்டி சுதாகர். உதய விழா வாழ்த்துக்கள்.
1: உதய விழா வாழ்த்துக்கள். உதய விழா தினத்தன்று நம்ம சந்திப்போம். ஐயா வணக்கம்.
4: நேயர்களின் நெஞ்சங்களுக்கு நெருக்கமான பண்பலையா கோடைப்பண்பு 100.5 மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ் பேசுறேங்க ஐயா.
1: கூலியூர் சுரேஷ் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. உதவி விழாவுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க
4: ஐயா? ரொம்ப இப்பவே ரொம்ப ஆவலா இருக்கு, ஏன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுமேனு ரொம்ப ஆவலா இருக்கு. கோடை பண்பலை உதவி விழா வந்து காண வரும் நேயர்கள் அனைவரையும் நாங்க வந்து வரவேற்கிறீங்க. சேலம் மாவட்ட நேயர்கள் சார்பாக வரவேற்கணும். ஒரு திருவிழா போல கொண்டாடுறதுக்கு அனைவரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி வணக்கம். ரொம்ப அருமையா அவங்க வந்து சொன்னாங்க. காலையில 10 மணிக்கே வந்துட்டோம், இப்பனா வருவாங்க, இப்ப என்ன ஏற்பாடுகள் செய்யறாங்க பார்க்கறதுக்கான ஆவல் இன்னைக்கு இருக்கு. இந்த ஆர்வம் தான் பண்பலையோட வளர்ச்சி நேரு ஒத்துழைப்பு. இது பின்னாடி பெரிய வேலையா இருக்கு, பெரிய கலமே இருக்கு. அப்ப நாங்க மட்டும் சும்மாவா இருக்கோம்னு நாங்களும் ஒரு பெரும் குழுவோட தான் வந்திருக்கோம். என்னோட வேலை செய்யக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்கள்ட்டையும் இந்த மனநிலை எப்படி இருக்குமா கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். நந்தி சாருக்கு சார் சொல்லணும். வணக்கம் நேர்களே. சந்திரன் மயிலப்பன் சாரும் நாங்க சார் சுரேந்தர் இந்த குழுவோட தான் வந்தோம். இங்கே இருக்குங்க ஏறக்குறைய சார் வந்து வர்ணிச்சது மாதிரியான இந்த உதய விழா மிக சிறப்பாக முடியும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஆடிட்டோரியம் இந்த அரங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய விஷயங்களுக்கான சில வசதி வாய்ப்புகள் குறித்த மேலும் நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் அறிவிப்புகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து சேரும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நிகழ்ச்சிக்கு அதாவது வருகிற 12ஆம் தேதிக்கு முன்பாக உங்களுக்கு எல்லா தகவல்களும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி.
1: நன்றி. நிஜமா தகவல்கள் காத்திருக்கு, நமக்கு தகவல் நிறைய இருக்கு, விளையாட்டு போட்டிகள் நிறைய இருக்கு. நாள்தோறும் உங்களுக்காக வானவில் நிகழ்ச்சியில பங்கு பெறும் நேர்களுக்கு பரிசு, அதே மாதிரி வண்ணக்கூடிய நேர்களில் பங்கு பெறும் நேர்களுக்கு பரிசு இருக்கு. அப்ப போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு இல்லையானா அவங்களுக்கு சிறப்பு பரிசே காத்திருக்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்க நடக்கிறது. எல்லாரோட மகிழ்வுக்காகவும் உங்களுடைய மகிழ்வு பண்பலையின் மகிழ்வுகளும் பெரிய விழாவாவே நடக்கிறது. ஆமா தானே?
6: கண்டிப்பா ஆமாங்க சார். வணக்கம் நேயர்களே, நான் கொடுபடி ரகுநாதன். பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தா காலேஜில் இருக்கோம். மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியம் பாத்தீங்கன்னா, மிக பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஆடிட்டோரியத்துல பெரிய ஒரு விழாவை இருக்கிறது நடக்கிறது வர ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி. கண்டிப்பா நேயர்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குங்க. 26 மாவட்ட நேயர்கள் மட்டும் இல்லாம உலகம் உள்ள இருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாத்தீங்க அப்படின்னா, இங்க முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு எனக்கு இல்லை. இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலுமே நேயர்களும் நம்ம அறிவிப்பாளர்களும் கட்சி பொறுப்பாளர்களும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க.

0: உங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். கண்டிப்பா அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே. வருகிற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நாங்களும் கலந்து கொள்கிறோம். எல்லாரும் வாங்க. இது 27ஆம் ஆண்டு உதவலாம். நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: நல்வாழ்த்துக்களை பகிர்ந்துருக்காங்க. அப்ப இன்னொரு நபர் இருக்காங்க, அவர் தான் இதற்கான வேலைகள்ல அக்கையா புழுஞ்சிட்டோம் மாதிரியே, அவர் தான் அதற்கான பிற்புல வேலைகள் எல்லாமே செஞ்சது, அப்படிதானே சுரேந்தர்?
2: நிச்சயமாக. நேயர்களுக்கு எல்லாராலையும் வர முடியாது, வர முடியாத நேயர்கள் வீட்டில இருந்து அங்க என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த உங்களுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக இங்க இருந்து நேரலை கொடுக்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அந்த ஏற்பாடுகளை தான் தொழில்நுட்ப ரீதியாக இங்க செஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் எவ்வளவு சின்ன சின்ன ஒரு சின்ன வயர் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து சரியா கேட்காது. இணையதளம் வழியாக கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுல சின்னதா ஒரு இன்டர்நெட்ல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு கேட்காது. அது எல்லாமே முன்னேற்பாடுகள்ல நாங்க எல்லாமே தயார் செய்து உங்களுக்கு துல்லியமாக அந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு என்ன பண்ணணுமோ அதற்கான முன்னேற்பாடுகளையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் இந்த அழகான நிகழ்ச்சிக்கு இடையில கனிமுத்து நம்மளுக்கு முன்னுரை கொடுக்க இந்த ஒரு அழகான நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. உங்களுக்கான ஏற்பாடுகளுக்காக தான் புடை பண்பலை 100 பிரேயத்தில் 27வது உதய விழா கொண்டாட்டத்தை இருக்கான முன்னோட்டத்திற்காக தான் வந்திருக்கோம். தொடர்ந்து கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களை மகிழ்விக்காக தான் இந்த நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இப்பொழுது நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்கள் உங்களோடு உரையாடுவார்.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதாவது அவர் சொல்லி ஒரு விஷயம் தான், நாங்க தயார், நீங்க தயாரா, அதான் கேள்வியே. தயார் அப்படின்னு நீங்க மனதளவுல சொல்வீங்க, முக்கியமா தெரியும். 12ஆம் தேதி 2:30 நமது விழா இனிமையாக தொடங்க மக்களுடைய பங்களிப்பு நிச்சயமா எல்லாரும் வாங்க. திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி குழுமத்தோட அரங்கத்தை, விவேகானந்தா அரங்கத்தையே நடக்கிறது. ஒரு 5000 நபர்கள் உட்காரக்கூடிய குளிர்ப்பட்ட அரங்கு நமக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம். நிறைய போட்டிகள், நிறைய கருத்து பிரபலங்கள் தின அதற்கான நிகழ்ச்சிகளும் தயாராயிருக்கும். எல்லா விவரங்களும் கூடிய விரைவில் அறிவிக்கும். நல்ல மனமகிழ்வோ பங்கு பெறுவோம். இப்ப இங்க இருந்து நாங்கள் நிலையம் திரும்புகிறோம். நன்றி.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
4: சாங்க உள்ளார்ற

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய ஒன்னு மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த கெட்ட பயச

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான

0: நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்கிரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டுமென்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலில் கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி இன்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி

0: வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சிரு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
1: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 5:30 அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: மறுநாள் பிற்பகல் மீண்டும் பெரிய பிக்ஷு பொன்னியின் செல்வனை பார்ப்பதற்கு வந்தார். அவரிடம் பல கேள்விகள் கேட்பதற்கு இளவரசன் துடித்து கொண்டிருந்தான். சின்ன பிக்ஷுவிடம் அவன் கேள்வி கேட்டு விவரம் அறிந்து கொள்ளச் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. ஐயா, எல்லாம் குருதேவர் தெரிவிப்பார் என்று ஒரேவித மறுமொழிதான் திரும்பத் திரும்ப வந்தது. குருதேவர் வந்ததும், இளவரசே, இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஐயா, உடம்பு என்னை மிகவும் தொந்தரவு படுத்துகிறது. எதற்காக சோம்பி படுத்திருக்கிறாய்? எழுந்து ஓடு, குதிரை மேல் ஏறு, நதியில் குதித்து நீந்து, யானையுடன் சண்டை போடு, வெறுமனை படுத்திராதே என்கிறது.

0: வயிறு வெகு சுறுசுறுப்பாய் இருக்கிறது. சின்ன பிக்ஷு கொண்டு வந்து கொடுத்த உணவெல்லாம் போதவில்லை. ஆச்சாரியரே, இத்தனை நாள் நான் கடும் ஜுரம் நீடித்து நினைவு தவறியிருந்தேன் என்பதையே நம்ப முடியவில்லை. தங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று சொன்னான் பொன்னியின் செல்வன். ஐயா, உடம்பின் பேச்சை ரொம்பவும் நம்பிவிடக்கூடாது. ஜுரம் தெளிந்ததும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அசட்டையாயிருந்தது. இரண்டாம் தடவை ஜுரம் வந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும்.
1: குருதேவரே, என்னுடைய உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக பயப்படவில்லை.
0: தாங்கள் கவலைப்படவில்லை, சரிதான். ஆனால் இந்த சோழ நாட்டில் உள்ள கோடி மக்கள் சென்ற 4-5 தினங்களாக எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாடு நகரங்களெல்லாம் அல்லோல கல்லோலப்படுகின்றன. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரையில் கண்ணீர் விடுகிறார்கள்.
1: ஐயா, தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஜனங்கள் எதற்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? ஒருவேளை நான் இந்த ஜுரம் குணமாகி பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினாலா? சூடாமணி விகாரத்தில் தாங்கள் எனக்கு சிகிச்சை செய்து வருகிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் போது ஜனங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்?
0: இளவரசே, தங்களுக்கு ஜுரம் என்பதும் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதும் ஜனங்களுக்கு தெரியாது. இந்த நகரத்தின் மாந்தர்களுக்கு அது தெரிந்திருந்தால் இந்த விகாரத்தில் இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்குமா? மதில் சுவர்களையெல்லாம் இடித்து தகர்த்து கொண்டு தனி ஜனங்களும் தங்களை பார்க்க இங்கு வந்திருக்க மாட்டார்களா? அந்த காலையில் தாங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்தபோது இந்த நகரின் மாந்தர் எழுப்பிய ஓலத்தையும் பிரலாபத்தையும் தாங்கள் கேட்டிருந்தால் ஏன் இந்த விகாரத்துக்குள்ளேயே அன்று காலை கண்ணீர் விட்டு கதறாதவர் யாரும் இல்லையே?
1: பொன்னியின் செல்வன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து, குருதேவரே, இது என்ன சொல்லுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நான் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்ததா? எப்போது வந்தது? யார் அத்தகைய பயங்கர செய்தியை கொண்டு வந்தது? எதற்காக என்று கேட்டான்.
0: யார் கொண்டு வந்தார்களோ தெரியாது. ஒரு நாள் காலையில் அந்த செய்தி இந்த நகரமெங்கும் பரவிவிட்டது. தங்களை இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு ஏற்றி வந்த கப்பல் சுழல் காற்றில் அகப்பட்டு மூழ்கிவிட்டதாக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். கோடிக்கரையோரமாக தனாதிகாரி பழுவேட்டரையர் தங்களை எவ்வளவோ தேடியும் தங்கள் உடல் கூட அகப்படவில்லையென்றும் ஆகையால் கடலில் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றும் பராபரியாகச் சொல்லப்பட்டது. அதை கேட்டுவிட்டு நான் கூட இந்த விகாரத்தின் வாசலில் நின்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது இன்னும் ஒரு பிக்ஷு வந்து நோயாளியை ஏற்றி கொண்டு ஒரு படகு விகாரத்தின் பின்புறத்து கால்வாயில் வந்திருப்பதாக தெரிவித்தார். நான் உடனே வந்து பார்த்தபோது படகில் உள்ள நோயாளி தாங்கள்தான் என்பதை கண்டுகொண்டேன். பிறகு 3 நாட்களாக சிகிச்சை செய்து வந்தோம். நேற்று தான் தங்களுக்கு நினைவு வந்தது.
1: ஆச்சாரியரே, என்னை படகில் ஏற்றுக்கொண்டு வந்தது யார், சொல்ல முடியுமா?
0: ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள்.
1: ஆம் ஆம், எனக்கு கூட கனவில் கண்டது போல நினைவுக்கு வருகிறது. அந்த இளைஞனும் யுவதியும் யாருன்னு தெரியுமா? இளைஞன் வானர் குலத்து வந்தியத்தேவனா?
0: இல்லை ஐயா, அவன் பெயர் சேந்தன் அமுதன் என்று சொன்னான். சிவபக்தி மிக்கவன் என்று தோன்றியது. பெண்ணின் பெயரை நான் அறிந்து கொள்ளவில்லை. தேக திடமும் மனோவலியும் வாய்ந்தவள்.
1: அவள் யார் என்று நான் ஊகிக்க முடியும். ஓடக்கார பூங்குழலி, தியாக விடங்கரின் மகள். அவர்கள் என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொல்லவில்லையா?
0: இல்லை இளவரசே, நான் அவர்களிடம் அதை பற்றி கேட்கவும் இல்லை.
1: நான் இங்கு பத்திரமாயிருக்கிறேன் என்று தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லையா?
0: இல்லை ஐயா, யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தங்களை அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள். தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நானும் எண்ணினேன்.
1: ஆச்சாரியரே, இதிலே ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது.

0: என்னை சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி என் தந்தை மும்முடி சோழ மகாராஜா கட்டளையிட்டிருந்தார். அதற்கிணங்கவே நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டேன். நடுவில் ஏதேதோ சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு விரோதமாக நான் நடந்தேன் என்று குற்றம் சாட்டுவதற்காக இந்த சூழ்ச்சி நடந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். குருதேவரே, என்னை தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் ஏற்றுக்கொண்டதே ராஜதுரோகமான காரியம். மேலும் வைத்திருப்பது பெருங்குற்றமாகும். உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடுங்கள். இளவரசே, தங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக எனக்கு ராஜதண்டனை கிடைப்பதாயிருந்தால் அதை குதூகலத்துடன் வரவேற்பேன். அதன் பொருட்டு இந்த புராதனமான சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளி மண்ணோடு மண்ணாக விடுவதாயிருந்தாலும் பாதகமில்லை. தங்களுடைய பரிவை குறித்து மகிழ்கிறேன் குருதேவரே. ஆனாலும் என்னை கொண்டு வந்தவர்களிடம் ஒன்றும் விசாரியாமல் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்? விசாரிப்பதற்கு அவசியம் என்ன? கடும் ஜுரத்தோடு வந்த தங்களை வரவேற்று சிகிச்சை செய்வதை காட்டிலும் என்னை போன்ற பிக்ஷுக்களுக்கு வேறு என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும்? மேலும் தங்களுடைய திருத்தமக்கையார் குந்தவி தேவியார் தாங்கள் இங்கு வந்து சில நாள் தங்கக்கூடும் என்று முன்னமே எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
1: ஓ, அப்படியா? இளைய பிராட்டி அவ்விதம் சொல்லி அனுப்பியிருந்தார். எப்போது?
0: தாங்கள் இங்கு வருவதற்கு சில நாளைக்கு முன்பு. தங்களை கொண்டு வந்து சேர்ந்த நமுதனும் இளைய பிராட்டியின் விருப்பம் என்றுதான் கூறினான்.
1: குருதேவா, என்னை அழைத்து வந்தவர்கள் இருவரும் உடனே திரும்பி போய்விட்டார்களா? அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களை பார்த்தாவது சில விவரங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஐயா, பதட்டம் வேண்டாம். அவர்கள் இருவரும் இந்த நகரத்திலேதான் இருக்கிறார்கள். தினம் ஒரு முறை வந்து தங்கள் உடல் நிலையை பற்றி விசாரித்து போகிறார்கள். இன்றைக்கு ஏனோ இதுவரையில் வரக்காணோம்.
1: அச்சமயத்தில் சின்ன பிக்ஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தார்.
0: ஆச்சாரிய பிக்ஷு, இதோ வந்துவிட்டேன் ஐயா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார்.
1: சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்தபோது இளவரசன் அருள்மொழிவர்மனுடைய பரபரப்பு மேலும் அதிகமாயிருப்பதைக் கண்டார்.
2: ஆச்சாரியரே, இனி ஒரு கணமும் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நான் இங்கே வந்து ஒளிந்திருந்தேன் என்ற பழியை ஏற்க நான் விரும்பவில்லை. என்னால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கு எந்தவிதமான தீங்கு நேரிடுவதையும் விரும்பவில்லை என்றான் இளவரசன்.
0: பெரிய பிக்ஷு மலர்ந்த முகத்துடன், உண்மையில் அத்தகைய பெரும் பொறுப்பை நானும் இனி வகிக்க முடியாது. தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு கணமும் தங்களை நான் இங்கு வைத்திருக்க விரும்பவில்லை. இந்த கணமே தாங்கள் புறப்படலாம். கால்வாயில் படகு ஆயத்தமாய் காத்திருக்கிறது என்றார்.
1: எங்கே போவதற்கு?
0: அது தாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். தங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த இருவரும் படகுடன் தங்களை அழைத்து போக வந்திருக்கிறார்கள்.
1: இளவரசன் சிறிது தயங்கினான். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகத்தில் மர்மமான புன்னகை பொலிவதைக் கண்டு இதில் இன்னும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ என்று வியந்தான். அவர்கள் இருவருமே திரும்ப வந்திருக்கிறார்களா? எதற்காக என்று சொல்லவில்லையா?
0: சொன்னார்கள். இந்த விகாரத்திலிருந்து ஒரு நாழிகை தூரத்தில் கால்வாயின் கரையில் நந்தி மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் தங்களை பார்ப்பதற்காக இரண்டு பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்களாம்.
1: இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான்.
2: ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான்.
0: பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார்.
1: ஆனால் இளவரசனுடைய நடையில் நாலு நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சற்று முன்னால இலங்கைக்கு போகணும்னு சொன்னியே, இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வரணும். அங்கே சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்குதானே?
5: ஆமாம், இருக்குது. அதனால தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனம் விஷக்காய்ச்சலில் இப்போ செத்து போய்கிட்டு இருக்காங்க.
4: முதன் முதல் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்தித்த போது நடந்த உரையாடல் இது.
5: சக்கரவர்த்தினா ஆள் மேலே ஆள் வந்து மூலிகை தேடுவீங்க, இப்படி நேரடியாக சொல்லாமல் கடுகடுன்னு பேசினா அந்த பெண்.

சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவாங்க? வந்தியத்தேவனுக்கு மட்டும் அன்று கேட்டுக்கிட்டு வந்த நமக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. தன் அத்தைக்கு வஞ்சனை செய்த ராஜகுலத்தின் மேலே அவ கொண்டிருந்த வெறுப்பு, தொண்டைமான் ஆற்றின் முகத்வாரத்துக்கு போகிற வழியில் அருள்மொழிவர்மரின் பெருந்தன்மையும் எளிமையும் கருணை உள்ளமும் ஓரளவு மாற்றி விட்டதை பார்த்தோம். விளையாட்டாக குறிப்பிட்ட குளிர் காய்ச்சல் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னியின் செல்வருக்கே வந்துட்டதை பார்த்ததும் கையில் இருந்த துடுப்பு தானாக நழுவ செயலிழந்து போயிட்டாலே, இலங்கை அனுராதபுரம் மகாபோதி விகாரத்தில் அத்தியக்ஷகரின் உரையின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். புத்த பகவானுடைய கருணை இன்னைக்கு தங்கள் மீது ஆவிர் பவித்திருக்கிறது, அதுக்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னதும் ஆவேசம் கொண்டிருந்த ஒரு பிக்ஷு நடுக்கத்தோட குளறியபடி ஏதேதோ பேசினார் அல்லவா. வெளியே வந்தப்பறம் அதை பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிட்டார். நடுக்கு ஜுரத்தால் அப்படி பேசியிருப்பார்னு தோணுது. எதையாவது சொல்லி அந்த பக்திமான்

0: விளையாட்டாக குறிப்பிட்ட குளிர் காய்ச்சல் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னியின் செல்வருக்கே வந்துட்டதை பார்த்ததும் கையில் இருந்த துடுப்பு தானா நழுவ செயலிழந்து போயிட்டாலே, இலங்கை அனுராதபுரம் மகாபோதி விகாரத்தில் அத்தியக்ஷகரின் உரையின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். புத்த பகவானுடைய கருணை இன்னைக்கு தங்கள் மீது ஆவிர் பவித்திருக்கிறது, அதுக்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னதும் ஆவேசம் கொண்டிருந்த ஒரு பிக்ஷு நடுக்கத்தோட குளறியபடி ஏதேதோ பேசினார் அல்லவா. வெளியே வந்தப்பறம் அதை பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிட்டார். நடுக்கு ஜுரத்தால் அப்படி பேசியிருப்பார்னு தோணுது. எதையாவது சொல்லி அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. பின்னர் இளவரசருக்கே நடுக்கு ஜுரம் வந்திருந்த போது படகிலிருந்து திடீர்னு குதிச்சு எழுந்து, என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்க, உடனே இளைய பேராட்டியிடம் கொண்டு போங்க, உன்னை பார்க்க இதோ வரேன், யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு குளறியபடியும் ஆவேசமாகவும் பேசினதை பார்த்தோம். ஜுரவேக பேச்ச என்னன்னு சொல்றது. சரி, சில துணுக்கு குறிப்புகள். அசட்டையாக இருந்து, இத்தொடரின் பொருள் அலட்சியமாக இருந்து, கவனக்குறைவாக இருந்து. அசட்டை, புறக்கணிப்பு, மதியாமை. சட்டை செய்யாதிருப்பது, அதாவது தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பது. சுருக்கமாக சொல்வதானா, முக்கியமான விஷயத்தில் அசட்டையாக இருக்கக்கூடாது, முக்கியமில்லாத விஷயத்தை சட்டை செய்யக்கூடாது என்பது கருத்து. இரண்டாம் தடவை ஜுரம் வந்துட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும்னு பெரிய பிக்ஷு எச்சரிக்கை பண்ணினார் அல்லவா. இதை மருத்துவத்துறையில் ரிலாப்ஸ்ன்னு குறிப்பிடுவாங்க. நோயின் மீள் தாக்கம், மறுசீர்கேடு அடைவது. உடல்நிலை சீராய்கிட்டு வரும்போது ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது முக்கியமான குறிப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
4: கோடை பண்பலையில் இன்னைக்கு இரவு 8 மணிக்கு வர இளமை பேசுகிறது நிகழ்ச்சி பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்காக மட்டும். பஞ்சதந்திரம், தைத்தை, தத்தைன்னு 2 விளையாட்டுகள் இருக்கு, செம ஜாலியாக இருக்கும். மாணவர்களே, உங்களோட அறிவு பேச்சு திறமையை வளர்த்துக்கவும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கூச்ச சுவாபம் இல்லாமல் எடுத்து சொல்கிற நம்பிக்கையும் தர நமக்கோட எஃப்எம்ஐ நிலைமை பேசுகிறதுக்கு மறக்காமல் வந்துருங்கப்பா. 8 மணிக்கு சந்திக்கலாம். அப்புறம் 10 மணிக்கு வர்ற நினைவே சுகம் தஞ்சாவூர், தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக வரப்போகுது, சந்தோஷமாக வந்து கலந்துக்கோங்க. முதல் முறையாக புதுசாக பேச வரவங்களுக்கு 0 45 42 24 24 24 இவ்வளோ வேகமாக சொன்னால் எப்படி கனி, 0 45 42 24 24 24 தொலைபேசி எண் இருக்குது, குறித்து வச்சுக்கோங்கப்பா.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது நான் சிகப்பு மனிதன். திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 17 புதன்கிழமை முதல் 23 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம். முதல் கடிதம். கடந்த ஜூன் மாதம் 17 புதன்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தடம் பதிக்கலாம் என்ற தலைப்பில் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒட்டஞ்சத்திரம் பெண் தொழில் முனைவோர் எஸ் ஜீவிதா அவர்கள் கலந்து கொண்டு நேயர்களின் சந்தேகங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கங்களை எடுத்துக் கூறினார். வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்றைய நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் மணவை சாகுல் ஹமீத், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, தொண்டையூர் பால்சாமி, திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன்.
1: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 17 புதன்கிழமை அன்று மாலை 5 இசைவாசம் தூவிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால இன்ப ராகங்கள் ஒவ்வொன்றும் மனதோடு கவிப்பாடும் இன்ப ராகங்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், திருப்பூர் மணவை சந்திரசேகர், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் ராஜலட்சுமி சுகுந்தா, தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் மற்றும் கல்யாணி.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்,
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, கார்த்திகா, மோகன்குமார், யஸ்மிதா ஸ்ரீ மற்றும் தாமோதரன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்கள்.

0: நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 18 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விசித்திரமான யோசனைகள் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்போடு வந்து சென்றது. தங்களுக்கு தெரிந்த விசித்திரமான யோசனைகளை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கூறி சென்றனர். சொல்லப்பட்ட ஒவ்வொரு யோசனையும் மூளைக்கு சவாலாகவும் படைப்பாற்றலை வளர்க்கும் விதமாகவும் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5, நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தென்காசி மாவட்டம் ஐயனேரி செல்வபிரபு, அருப்புக்கோட்டை ஆறுமுகம், மதுரை மாவட்டம் சோழவந்தான் கௌரிநாதன், சுந்தர் ரூபன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.
2: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 18 வியாழக்கிழமை அன்றைய இரவு 10 வந்து சென்ற நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதயம் இனிக்கும் இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் இரவை தாளாட்டும் பாடல்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, தாராபுரம் டிஎஸ் கர்னர் நாகராஜன்.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி,
0: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
0: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
0: கட்சவி இலக்கம்
1: 80-56-57-15-54. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமதாசன், நூருல் ஃபாத்திமா, அறந்தாங்கி அத்தானி, அருணாச்சலம், கெங்கையம்மாள், பூங்குழலி, சுவாதி, சண்முக ஆனந்த் மற்றும் பார்த்திபன்.

முடியும். தன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 19 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது முகமூடி என்ற தலைப்போடு இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது தனிப்பட்ட கருத்தினை மிக அழகாக எடுத்து கூறினார்கள். சமூகத்தில் வெளி உலகத்திற்காக ஒரு முகத்தையும் குடும்பத்திற்காக இன்னொரு முகத்தையும் பயன்படுத்தும் நபர்களை குறித்து நிகழ்ச்சியில் யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது நேயர்களின் அனுபவ கருத்துக்களை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், உசிலம்பட்டி பாபு, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புது தெரு ஜிப்ரலி பாபு, பரமக்குடி அலங்கார ராஜ்.
1: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 19 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 நேயர்களின் பங்களிப்பில் இடம்பெற்ற வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது திக்கமுக்கு வண்ணத்தூரிகையாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு கேட்கப்பட்ட திக்குமுக்குவிற்கு நகைச்சுவையான பதில்களை தந்து மகிழ்ந்தார்கள்.

0: நிகழ்ச்சியை கலகலப்பாக நகர்த்திய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் உடன் பயணித்த அறிவிப்பாளர் மகேஸ்வரி இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன், கலைச்செல்வி, சுகுமாரன் மற்றும் நந்தினி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை அன்று காலை 9 நேர்களின் பங்களிப்போடு வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சாலை விபத்துகள் எதிர்பாராமல் நடக்கிறதா அல்லது விதிமீறல்களால் நடக்கிறதா என்ற கேள்வியோடு நேர்களின் பதிலை எதிர்பார்த்த விதமாக விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் என்ன கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தார்கள். சாலை விபத்துகள் என்பவை பெரும்பாலும் எதிர்பாராமல் நிகழ்வதல்ல, மாறாக சாலை விதிகளை புறக்கணிப்பதாலும் விதிமீறல்களாலும் கவனக்குறைவாலும் தான் பெரும்பாலான விபத்துகள் நடக்கின்றன என்றும், இயற்கை சீற்றங்கள் அல்லது எதிர்பாராத வாகன பழுதுகளால் சில விபத்துகள் நேரிடலாம் என்றும் தனது தனிப்பட்ட கருத்தினை கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை நெறியாளுகி செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், திண்டுக்கல் ஆரோக்கியசாமி, சுப்ராஜ், அந்தோணி, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன் மற்றும் கரூர் மாவட்டம் மனவை சாகுல் ஹமீத்.
1: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் மதிய நேர இசை விருந்தாக வந்து சென்றன. பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா மற்றும் சுரபி.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5 இடம்பெற்ற சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்கள் விரும்பிய பாடல்களாக வந்து சென்றன. ஒவ்வொரு பாடலின் முகப்பிலும் கொடுக்கப்பட்ட கவி வரிகளும் சிறப்பு. பாடல்களை ரசிக்கும் வகையில் வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா நந்தகுமார், சங்ககிரி சுப்பிரமணியன், தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி துரை, பெருமாள் ஜோதி, கவியமுதன் மற்றும் பாக்கிய பாரதி.

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com
1: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54 வானவீதியெங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி மற்றும் சுகுமாரன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு இசைமலர்களால் இனிமை சேர்த்த கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் மாலை வேளையில் எங்கள் மனங்களை மயக்கி சென்றன. பாடல்களை வழங்கிய கொடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பாண்டிச்செல்வி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புத்தத்தரு ஜிப்ரலி பாபு, ஈரோடு மாவட்டம் திண்டல்மேடு திலகவதி செல்லத்துறை, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், சங்ககிரி சுப்பிரமணியன் மற்றும் நத்தக்காடையூர் வளம்புரி பாலு.
0: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணிக்கு இடம்பெற்ற வசந்த விடியல் நிகழ்ச்சியில் ஒலித்த தெய்வீக மனம் கமலும் இறை கீதங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை அமைதிப்படுத்தி சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள் ஹேமலதா, ராணி பிரியங்கா, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ரவிச்சந்திரன், பிரகாஷ், பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா மற்றும் சுரபி. நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 17 புதன்கிழமை முதல் 23 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். இசையின் கலைக்கோவில் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள் என தனது அன்பான வாழ்த்துக்களை கடிதம் எழுதி தெரிவித்துள்ள நேர்களை தற்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம், திண்டுக்கல் ஆரோக்கியசாமி, கரூர் மாவட்டம் மணவே சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன், திண்டுக்கல் மாவட்டம் பழனி அபுதாகிர், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா, தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி கவினயா, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி மதுமிதா, கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி, தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி குணசேகரன், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கருப்பண்ணன், திண்டுக்கல் நாகல்நகர் அறிவொளி சீதாராமன், திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி ரமேஷ் கோகுல் சாண்டில்யன், திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன் கலைச்செல்வி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், திண்டுக்கல் மகாலட்சுமி, கரூர் பல்லப்பட்டி மணிவேல், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா லிங்கே சிவராஜ் மகேஸ்வரி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல் கணேசபுரம் விஜயத்தென்றல், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சன்மதி அக்ஸரா, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், மதுரை ராஜம், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்

0: பி தவமணி, கோகிலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா, தேனி கங்காதரன், பிச்சைமணி, தங்கராஜ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி திருப்பதி ராஜன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை, பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கிய பாரதி, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் மாடசாமி, ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் கவிதா, சிவகாசி, தங்க திருப்பதி, ரேவதி, சிவசங்கரி, சிவமணி பிரியா, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தேனி பெரியகுளம் கீர்த்தனா, யுவராஜ், நாகராஜ், கோகுல்ராஜ், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கே என் பாளையம் பேச்சிமுத்து, மேலூர் கோகிலா மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சிமுத்து.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். கடந்த ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அங்கீகாரம் என்ற தலைப்பின் கீழ் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் அங்கீகாரம் என்பது நமக்கு தேவையா, அங்கீகாரம் நமக்கு கிடைத்து விட்டதா, எதற்காக நமக்கு அங்கீகாரம் தேவை, ஏன் தேவையில்லை என்ற பல்வேறு கோணங்களில் அன்றைய நிகழ்ச்சியானது வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கான பதில்களை மிகவும் சிறப்பாக கூறி மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை மின்னஞ்சல் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அந்தோணி சாலமன் ராஜ். கடந்த ஜூன் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை அன்று 10 அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இனிமையான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு ரசித்தும் நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் நாயக்கன்பட்டி செந்தில் கிருஷ்ணன். நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஆயி கவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ். அவர் கடந்த ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது அங்கீகாரம் என்ற தலைப்பில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களது எண்ண கருத்துக்களை அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். ஒருவர் வேலை செய்யும் இடத்தில் முதலாளியின் பாராட்டை பெற்றாலே அதுவே சரியான அங்கீகாரம் என்று நேயர்கள் தங்கள் கருத்தினை கூறினார்கள். உண்மையாக உழைத்தாலே நமக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்துவிடும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்றோம். படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஆயி கவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை 7 இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாமுண்டி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.
3: கும்புட்டு வச்சிக்கம்மா வெள்ளக்கல்லு.

கூடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தங்கள் அன்புடன் மீண்டும் கேட்கலாம். தங்கள் அன்புடன் நாளை இரவு 7 மணிக்கு கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம். இளமை பேசுகிறது. மும்பை தமிழில் செய்தியறிக்கை.

நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த

பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.

வணக்கம். நம்ம மாணவர்களை சந்திக்கிறதுல கோடை பண்பலைக்கு எப்பவுமே தனி மகிழ்ச்சி தான். அதுவும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில. ஆஹா, மாணவர்களை பேச வச்சு அழகு பார்க்குற சுகம் இருக்கே, அவ்வளோ அன்பு. பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்காகவே இப்போது எளிமை பேசுகிறது தயாராக இருக்குது. மாணவர்களே, உங்களுக்காகவே ரெண்டு விளையாட்டுகள் இருக்குது. ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை. பஞ்சதந்திரம் எப்படின்னா, ஒரு தலைப்பு சார்ந்த அஞ்சு பொருட்கள் பேர்களை சொல்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அஞ்சு பொருட்கள் பேரை சொல்கிறது, இல்லைனா அது சார்ந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது தை தை தத்தை அப்படின்னா, ஒரே ஓசையுடைய சொற்கள் சொல்றது. கொஞ்ச நேரத்தில் நானும் பயந்துட்டேன்.

ஆறாவது படிக்கிற மாணவர்கள்லேருந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்குவாங்க, ஜாலியாக பேசலாம், விளையாடலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள், புதுசாக பேச வர்றீங்கன்னா உங்களுக்கான எண் குறித்து வச்சுக்கோங்க, 045-42-24-24-24. எப்போவுமே கலந்துக்கிறவங்களுக்கு 045-42-24-24-29. உங்களை வரவே இருக்க கனிமுத்தும் வந்துட்டேன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கூட எஃப்எம்ல எல்லாமே பேசுறது கேட்டுட்டு இருக்கோம். நாக்கன் இப்படி பண்ற எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க மாணவர்கள் எல்லாருமே. இதோ சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் இது? ஹலோ,
1: நான் சர்வேஷ் பேசுறேன், ஈரோட்ல இருந்து.
0: வணக்கம் சர்வேஷ். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? எப்பவும் என்ன பசங்க போங்க.
1: வணக்கம்.
0: சரி, வீட்டுல வணக்கம் சொல்ற பழக்கம் இருக்கா?
1: இருக்குதுங்க.
0: என்ன படிக்கிறீங்க?
1: என்ன
0: மாதிரியான கலக்குறோம். சரிம்மா, ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம், பஞ்சதந்திரம் தை தை தத்தை. உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்?
1: பஞ்சதந்திரம்.
0: எப்படி விளையாடணும் தெரியல?
1: தெரியும்.
0: நீங்கள் சிஎஸ் குரூப் அப்படிங்கிறனால உங்களுக்கு கணினியின் பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி கேட்ட கேள்வி. இப்போ பாருங்க பதில் மட்டும் எப்படி வருதுன்னு. ஆரம்பிங்க.
1: கம்ப்யூட்டருங்க, கீபோர்ட், சிபியு, ரேம், ரோம், ஹார்ட்வேர்,
0: கண்டுபிடிச்சு சொல்றீங்க. ஆனா பலகைன்னு முடியும் நினைவு கொள்ளையா? என்னமா? இளமை பேசுகிறது. அடுத்து யார சந்திக்க போகுது? வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? பல்லாங்குழி. சாலை யார் இந்த சாலை

0: மாலை வந்தா காலை வரணும். மாலை காலை ஆலை பாலை சேலை கோலை தேடுறோம். அதெல்லாம் சிறப்புள்ள கருத்துல போயிருமா? ஏழை அப்படின்னா இருந்தாலும் அருள்நிதிக்கு அருள் வெள்ளி
1: தானே?
0: அடடா கனி, என்ன கனி! அருள் வெள்ளிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கைதட்டல் கேட்டதா உங்களுக்கு? கைதட்டல் கொடுத்தனே. சரி, பக்கத்தில் யார் யார் இருக்காங்க சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தெலாம் போய் கலந்து பேசிக்குவீங்களா? நான் வந்து எஃப்எம்ல பேசுனேன், எனக்கு கைதட்டெலாம் கொடுத்தாங்க, ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க, பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னாங்களாம்.
1: சொல்லுவாங்க.
0: சரி, நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் சரி சரி சரி, நன்றிம்மா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: இளமை பேசுகிறத கேட்டுட்டு இருக்கோம் கோடை எஃப்எம்ல. உதய விழா வர வரப்போகுதே. 8:24. இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, பஞ்சதந்திரம் தாய் தை தத்தைன்னு. பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும் சொல்லியிருக்கோம், மற்றவங்களாம் கேட்டு ரசிங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க கேட்டுருவோமா? வணக்கம். யார் அது? கனிஷ்காவா பேசுறது? இவ்வளவு அமைதியாவா இருப்பீங்க, நம்ப முடியலையே. வீட்டுல மட்டும் தானா இல்ல எல்லா இடத்துக்கும் போனாலும்
3: அப்படித்தானா?
2: சரி, நம்பிட்டோம் கனிஷ்கா. என்ன படிக்கிறீங்க? அப்படியா? அப்ப தைரியமா பேசலாம், நீங்க போங்க. இவ்வளவு அமைதியா பேசுனீங்கன்னா ஏமாத்திருவாங்க கனிஷ்கா.
3: ஏமாற மாட்டேன்.
2: சரி, எந்த விளையாட்டு வேணும் உங்களுக்கு? எப்படின்னு தெரியுமா?
3: தெரியும்.
2: சரி, உங்களுக்கான சொல் வந்து சிட்டு. ஏன்னா இப்போ உள்ள மாணவர்கள்லாம் ரொம்ப சிட்டா பறக்குறாங்க பண்ணுறாங்க இல்லையா, அதனால சிட்டு. ஆரம்பிங்க. பட்டு,
3: கொட்டு,
2: கொட்டு,
3: தட்டு,
2: தட்டு,
3: புட்டு,
2: புட்டு. ஆஹா, ரொம்ப பிடிக்குமா? இப்பெல்லாம் பார்க்குறதே இல்லை. எங்கேயாவது பாட்டி ஓரமாக கடை வச்சு புட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ வீட்டிலலாம் வைக்கிறாங்கன்னா ஆச்சரியம்தான். இல்லத்தரசிகளை தெரியுதுன்னு. ஆ, அப்புறம் புட்டு சொன்னீங்க, பசி எடுத்துருச்சு. அப்புறம்
3: கட்டு,
2: கட்டு, துட்டு, முட்டு, கொட்டு சொன்னீங்களா கனிஷ்கா? ஆ, சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்படி இருக்கு இப்போ பாடங்கள்லாம்? 10ஆம் வகுப்பு வந்திருக்கீங்க, புதிய அனுபவம், பொதுத் தேர்வை சந்திக்க போறீங்க, என்ன மாதிரி மனநிலையில இருக்கீங்க? எதுவும் சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்களா? அப்படிலாம் இல்லை, அவ்வளோதான், பார்த்துருவோம் என்ன இருந்தாலும்.
3: என்னம்மா?
2: நம்மளை தயார்படுத்திக்கிடுவோம். நன்றி கனிஷ்கா. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு?
4: மதுரை மாவட்டத்திலிருந்து காயத்ரி.
2: வாங்க காயத்ரி, எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? என்ன, நம்ப மாட்டோம், இவ்வளவு அமைதியா பேசுறீங்க அப்படின்னு. காயத்ரி நிறைய முறை பேசியிருக்காங்க, இருந்தாலும் தைரியம் வளர்ந்துட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு முறையும் பேசும் போதும் ஒரு அடுத்த லெவல், அடுத்த லெவல் அப்படின்னு போறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. மருத்துவ குணம் கொண்ட சில மூலிகை தாவரங்கள்.
4: துளசி.
2: ஆஹா, துளசி சொன்ன உடனே பாருங்கப்பா. வேற என்ன? துளசி எடுத்த உடனே துளசி. இல்லை, எடுத்துமே நீங்க பாஸ்ட்

0: பிச்சி வைப்ரேஷனோட ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால தான் அடுத்து உங்களால் சொல்ல முடியும்னு சொல்கிறேன். இந்த நிலவேம்பு கஷாயம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருத்துவமனைகளில், பொது மருத்துவமனைகளில் வச்சுருப்பாங்க, அதுவும் அரசுக்கு, முக்கியமாக அரசு மருத்துவமனைகளில். நம்ம நிலவேம்பு கஷாயம்னாலே அங்கே போயிடுவோம் முன்னாடி அப்படின்னு. வேற சரி, துளசி, நிலவேம்பு, துளசி, நிலவேம்பு, வேற
1: எங்க ஊர்ல நாயிரஞ்சின்னு சொல்லுவாங்க.
0: அப்புறம் இந்த தூது வேலை, தூது வேலை இலையரைச்சு, எங்க போனாலும் எந்த திருவிழானாலும் இப்படி ஒண்ணு, எந்த விசேஷமும் இந்த
1: பாட்டு.
0: தூது வேலை, துளசி, நிலவேம்பு, தூது வேலை, அப்புறம் கீழாநல்லி. கீழாநல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேம்பு, துத்தி, வல்லார, வல்லார கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஹா, கரிசலாங்கண்ணி. அப்படிலாம் இருக்கா? அச்சே, காயத்ரி எவ்வளோ முக்கியமானவங்க நினைச்சோம், ஆனால் இருந்தாலும் இனிமேல் தேடுறீங்க சரியா? என்னென்ன புது தாவரங்கள் நீங்க இப்போ கேட்டுக்கிட்டீங்க, மூலிகை தாவரங்கள்? கரிசலாங்கண்ணி புதுசாக இருந்ததா உங்களுக்கு? கீழா நெல்லி,
1: அது கூட கேள்வி.
0: துத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. சரி, நன்றி உங்களுக்கு காயத்ரி.
1: நன்றி.

0: அது
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதயவிழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தென்றல்,
6: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
7: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
5: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
6: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
7: ஞாயிற்றுக்கிழமை
6: பிற்பகல் 2:30
7: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
6: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
7: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
6: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
7: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
6: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜானாம் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம் கூட எஃப்எம்ல. மாணவர்கள்லாம் பாருங்க எவ்வளவு உற்சாகமா ஜாலியா எதையும் சந்திப்போங்கன்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். இப்ப யாரு பேச போறாங்க? ஹலோ, யார் அது? எங்க இருந்து பேசுறீங்க விஸ்மயா? பேரே அழகா இருக்கு, வித்தியாசமா இருக்குது. திண்டுக்கல்ல
3: பழனி.
2: பொதுவாகவே நான் தான் எடிட்

0: எடிட் பண்ணி பேசுவேன். இப்போ விஸ்மயாவும் எடிட் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுக்கு எடிட்டிங் தெரியுமா விஸ்மயா?
1: தெரியாது.
0: இப்போ தான் பயங்கரமாக எடிட் பண்ணி பட்டையை கிளப்புறாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். என்ன படிக்கிறீங்க விஸ்மயா? இதை முதல் முறையாக பேசுகிறீங்களா? ஆ, சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லை, ஆ எந்த விளையாட்டு கொடுத்தாலும் விளாண்டுடலாம் அப்படி தானே? சரி, வீட்டில் யார் யார் இருக்காங்க?
1: அம்மா, தங்கச்சி.
0: அம்மா பேர்?
1: சஜிதா.
0: அப்பா பேர்?
1: விஜு.
0: ம், தங்கச்சி பேர்?
1: நித்யா.
0: ஆ, ஆனால் நீங்கள் பேசுறதுலாம் பார்த்தா கேரளா பக்கம் இருந்து வந்தது மாதிரி தெரியுதே.
1: கேரளா தான்.
0: சே, என்னங்க நீங்கள், போங்க விஸ்மயா, எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். எங்கே படிக்கிறீங்க? அரசு பள்ளியில் படிக்கிறீங்களா? ஆ, சரிங்க சரிங்க. இப்போ உங்களுக்கான விளையாட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம், எந்த விளையாட்டு வேணும்?
1: பஞ்சதந்திரம்.
0: இப்போ நார்மல் ஆகிட்டீங்களா? அப்பா சரி, உங்களுக்கான பஞ்சதந்திரம் விளையாட்டு தெரியுமா? எப்படி விளையாடணுன்னு பஞ்சதந்திரம். சரி, ரொம்ப எளிமையாகவே கேட்குறேன். ம், உங்களுக்கு தெரிஞ்ச இசை கருவிகள் பேர் சொல்லுங்க. ம், ஃப்ளூட், புல்லாங்குழல், ஆ,
1: மத்தளம்.
0: மத்தளம். ஓ, இந்த மத்தளம், மருதங்கம், தபையிலலாம் அங்கிட்டு வந்துடும். ஆ சரி, வேற என்ன? புல்லாங்குழல் சொன்னீங்க. ம், நான் மிருதங்கம் சொன்னேன், தபையிலலாம் எடுத்து கொடுத்தேன் உங்களுக்காக.
1: வயலின்.
0: அப்பா சொல்லிட்டாங்கப்பா, வயலின். வயலின்னா நாங்கள் சித்தாரும் சொல்லுவோம், சித்தார் நானும் சொல்லுவேன். நீங்கள் வேறு அடுத்து அடுத்தது என்னவா இருக்கும்? கலைவாணி நீ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இசைக்கருவி நமக்கு நினைவுக்கு வரும்ல. இந்த வீணை, யாழ், தம்புரா, முரசு, பறை, உடுக்கையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். மொதல் உங்களுக்கு இசை பிடிக்குமா? நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. முதல் முறை அப்படி தான் பேசுவாங்க நம்ம நேர்களே, அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளவே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. சரி, வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம் அண்ணா, கரூர் மாவட்டம் மஞ்சள் பாப்பா வளத்துலேருந்து நிவேதா பேசுகிறேங்கண்ணா.
0: எப்படி இருக்கீங்க நிவேதா?
1: நல்லா இருக்கீங்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா?
0: நலமாக இருக்கோம். பக்கத்தில் தான் நாங்கள் நாமக்கல்ல தான் உதய விழா நிகழ்வு வச்சிருக்கோம்.
1: படிக்கிற காலேஜ் தாங்க, நானும் அங்கே தான்
0: படிக்கிறேன். விவேகானந்த காலேஜே படிக்கிறீங்க?
1: ஆமாங்கண்ணா.
0: அப்பா, அப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிடும். சரிங்க, அப்போ ஒன்றும் பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? எளிமையா இருக்கலாம். கைவினை பொருட்கள் பேர் சொல்லலாம் நீங்க.
1: மண்பாண்டம்.
0: கைவினை பொருட்கள் என்ன? இயற்கை கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட திறமையை கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்படி தானே? ஆ சொல்லுங்க. ஆஹா, மண்பாண்டங்கள்,
1: தலையாட்டி பொம்மை.
0: ம், அவ்வளோதாங்க, கரெக்டு தாமா. கூடையா? மூங்கில் கூடைகள், நிறைய விதவிதமான கூடைகள் இருக்கு. அப்புறம் பாய்கள் சொல்லலாமா? பொம்மைகள், தலையாட்டு பொம்மை சொன்னீங்க, விசிறி சொல்லலாமா? அப்புறம் அந்த கையில் பயன்படுத்தக்கூடிய பைகள், வெளியே நம்ம எடுத்து பயன்படுத்துவோம் இல்லையா, வெளியே கொண்டு போய் அதெல்லாம். அப்புறம் அந்த சேலை, பருத்தி சேலைகள், ஆடைகள். சரி, அப்புறம் நெசவு, அங்கிட்டிருந்து பட்டு நெசவு. பத்தமட பாயை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ சரிம்மா சரிம்மா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொருட்கள் பேர்லாம் சொல்லுங்க பார்ப்போம்.
1: மண்பாண்டங்கள், தலையாட்டி பொம்மை,

0: அடடா.
1: முடியலண்ணா.
0: சரி பரவாயில்ல. என்ன பிரிவு நீங்கள் கல்லூரியில், எந்த
1: நானா
0: என்ன
1: ஆப்டோமெட்ரி படிக்கிறீங்களா? கண் சம்பந்தப்பட்ட பிரிவு.
0: எது சார்ந்து?
1: கண்ணா.
0: ஓ,
1: கண்.
0: கண், கண்ணை பற்றி தனியாக படிக்கிறதா?
1: ஆ ஆமாங்கண்ணா. ஐ நர்ஸ் மாதிரிங்கண்ணா.
0: ஆ, இஎன்டி கேள்விப்பட்டிருக்கோம்.
1: ஆ இது வந்து டாக்டருக்கு அசிஸ்டன்ட் மாதிரிங்கண்ணா. ஐ டாக்டருக்கு அசிஸ்டன்ட்.
0: ஓ சரிம்மா, சரிம்மா. அப்போ
1: சரி.
0: எவ்வளோ முக்கியம்னு சொல்லுங்கள். கண், எவ்வளோ கண்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு.
1: கண்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கண்ணா.
0: இல்லை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ சாதிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? ம், நல்லதுவே பார்க்கணும், நல்லதுவே பேசணும், நல்லதுவே செய்யணும்னு சொல்கிறாங்களே, அதுக்காக சொல்கிறேன்.
1: ஆமாங்க.
0: நன்றி பாப்பா.
1: ஆ நன்றிங்கண்ணா.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். நாளைய கொடைத்தென்றல் நேருக்கு நேர். பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட போது முகம் மற்றும் தாடையில் குண்டு பாய்ந்த நிலையிலும் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திய கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: கேலண்ட்ரி அவார்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு டைப்பா இருக்கு. வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு, பீஸ் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அர்த்தம்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூடயோ இந்தியா சைனா கூட பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 3 சக்கரம் இருக்கு. பரமீர் சக்கர், மகவீர் சக்கர், வீர் சக்கரன்னு சொல்லுவாங்க. உயரிய விருது வந்து அசோக் சக்கரா வருது, 2வது வந்து கீர்த்தி சக்கரா, 3வது வந்து சௌரிய சக்கரா. இது நம்ம நாடு அமைதியாக இருக்கப்ப அந்த நாட்டை அமைதியை கெடுக்கிறதுல, நம்ம நாட்டு மக்களை துன்புறப்படுத்தி நாட்டு மக்களை கொடுறதுக்கு வந்த தீவிரவாதிகளை கொடுறதுல 2வது உயரிய விருது கீர்த்தி சக்கரா.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: இளமை பேசுகிறது கொடைக்கானல் பண்பலை கேட்டுட்டு இருக்கோம். 8:50 இன்னும் கொஞ்ச நேரங்கள் தான் இருக்கு. சந்திச்சிருவோம் மாணவர்களே. வணக்கம். யாரது? வணக்கம்.
1: வாங்க வணக்கம்.
0: வாங்க வணக்கம். யாருங்க அது?
1: ராமநாதபுரம் கமுதி வட்டம்.
0: பேரு?
1: மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி, என்னை இமிடேட் பண்ணீங்களா? வாங்க வணக்கம்னு எங்களை மாதிரி பேசி பழகுறீங்களா? ஆ சரி. இங்கே மேடைகள்லாம் பேசி பழக்கம் இருக்கா உங்களுக்கு பள்ளியில்?
1: ஒரு தடவை.
0: என்ன பேசியிருக்கீங்க?
1: செய்தியெல்லாம்.
0: ஏய் அப்படியா? தமிழா ஆங்கிலமா?
1: தமிழில் தான்.
0: ச்சே. ஆ என்ன படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ வா, சரி சரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ம்,
1: தேங்க்யூ.
0: ம், முதல் முறையாக சந்திக்க போகிறீங்க பொது தேர்வு. அதனால் எப்போவுமே நாங்கள் மாணவர்கள் பொது தேர்வு எழுத போனாங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள பயங்கர அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம், ஊக்கப்படுத்துவோம். சரி, ரெண்டு விளையாட்டில் உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்?
1: பஞ்சதந்திரம்.
0: ம், மாநிலங்கள் உங்களுக்கான தலைப்பு. ஆ சொல்லலாமே, தாராளமாக. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிங்க. மாநிலங்கள், ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. மாநிலங்கள், மாவட்டங்கள் சொல்லுவீங்களா? இப்போ மாநிலங்கள் அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா. இப்போ தெரிஞ்சிருக்குமே, எதை கேட்குறேன் அண்ணன் அப்படின்னு. ஆ சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாநிலங்கள் பேர் சொல்லுங்க. சரி, அங்கிட்டு வேணாம், நம்ம இங்கிட்டு வந்துடுவோம். ஆ, உள்ளூருக்குள்ள மொத மாவட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாவட்டங்கள் பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி, உங்க மாவட்டம் என்ன மாவட்டம் சொன்னீங்க? ஆ, அப்போ ராமநாதபுரத்துல இருந்து ஆரம்பிங்க.
1: கரூர்.
0: ம்,
1: திருச்சி.
0: ம்,
1: மதுரை.
0: மதுரை 4. புதுக்கோட்டை. ஆ 5 சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் இன்னும் நீங்கள் ஒரு 2-3 சொல்லணும். ஆ,
1: ராணிப்பேட்டை.
0: ராணிப்பேட்டையா? மகாலட்சுமி, ஆ சோதிக்கிறாங்கப்பா. ஆ அப்புறம் வேற?
1: கடலூர்.
0: ஆ சரி. ம், ஓரளவுக்கு. ஆ என்னம்மா?
1: தேனி.
0: ஓ, அங்கேருந்து அப்படியே வந்துட்டீங்க. ஆ தேனி பக்கம், ராமநாதபுரத்துலேருந்து தேனிக்கு வந்துட்டாங்கப்பா. அங்கிட்டு போக மாட்டிங்களா? நாமக்கல், சேலம்,
1: கன்னியாகுமரி.
0: சரிம்மா சரிம்மா, வாழ்த்துக்கள், நல்லா விளாண்டிங்க. மாநிலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா? இப்போ நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன் இல்லையா, தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், குஜராத், அஸ்ஸாம், பீகார், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம் போயிட்டே இருக்கும் இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவா யார சந்திக்க போறோம் கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரது? அனிஷ் மர்த்தடிதே.
1: அனிஷ்.
0: ஏ, இப்படி கண்டுபிடிச்சனா உங்க குரல் இது ரொம்ப இனிமையா இருக்கும். நான் கேட்டிருக்கேன், பேசிருக்கேன் உங்க கூட.
1: நானும் உங்க கூட பேசுறேன்.
0: ஆ, அதுதான். எங்க இருந்து பேசுறீங்க? என்னமா
1: உங்க பேர்ல? நான் பாதி.
0: என்னோட பேர்ல பாதி?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப குறும்புக்கார பசங்கப்பா நீங்கெல்லாம். சரி, எந்த ஊர் அனிஷ்?
1: அனமேடு.
0: என்ன மாவட்டம்?
1: திருச்சி.
0: என்ன விளையாட்டு வேணும் உங்களுக்கு? தை தை தத்தையா? சரி. வானம். வானம் இல்ல, வானம் நெடில். வா நெடில்.
1: பண்ணம். பண்ணம்.
0: என்னமா

0: வானம். வானம் இல்ல, வானம் நெடில், வா நெடில். என்னமா
1: பணம்?
0: இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், வானம் நெடில் சொன்னா முதல் எழுத்து நெடில் இருக்க, அதனால இப்ப கானம் சொல்லுவோம்ல, ஞானம். சரி, அப்ப வேற ஒரு எழுத்து சொல் தரட்டுமா?
1: சொல்லுங்க.
0: மதி.
1: சதி.
0: பதி. ஆஹா,
1: சதி
0: சதி.
1: கதி.
0: நதி.
1: நதி.
0: துதி.
1: என்னன்னு?
0: துதி.
1: துதி.
0: விதி.
1: விதி.
0: வேற ஆடடா, சுதி விலகிருச்சுன்றாங்களே. சரி மானிஷ், நன்றி. அடுத்த முறை தூள் கிளப்புறீங்க, நிறைய சொற்கள் சொல்லி. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவீங்களா அந்த மாதிரி நான் கூட ஃபோன் பேசுறேன், எல்லாமே பேசுகிற நிகழ்ச்சியில் விளாடுறேன், எப்படி விளாடுறேன்?
1: அவங்க பேர் சொல்லி பேச சொல்லுவாங்க.
0: என்னமா?
1: அவங்க பேர் சொல்லி பேச சொல்லுவாங்க.
0: பாரியா, அவங்களையும் பேச வைங்க.
1: ஓகே,
0: நன்றி.
1: நன்றி.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இன்று சாரலாய் தூரலாய் காதல் பனி சாரலாய் பருவமழை தூரலாய் இங்கே இரு மனங்கள் காதல் மஞ்சத்தில் படர்ந்திருக்க நினைத்திடும் மனங்கள் பனி மட்டும் பெய்தால் போதும் என்று நினைக்கும் பொழுது அது மூடு பனியாய் முழு மழையாய் உடலை மட்டும் நினைத்து சென்றால் பரவாயில்லை உள்ளங்களையும் கொள்ளை கொண்டு போகும் பொழுது விழுகின்ற துளிகள் பனித்துளிகளாயிருந்தால் என்ன மழை துளிகளாயிருந்தால்

சந்திக்கும் நேரத்தை சரியாக சொன்ன பின்பும் சந்தர்ப்பம் வரவில்லையே என ஏங்கி தவித்து கிடப்பதுதான் காதலா? மலர்கள் பூத்து கிடக்கும் பொழுதுகள் இந்த மனங்களுக்குத்தான் என்பதை அந்த மனங்கள் அறிந்து கொள்ள இன்னும் இன்னும் காலம் தாழ்த்துமோ?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இது என்ன நாடகம்? நடிப்பது என்பது உறுதியாகிவிட்டது, ஆனால் யாரிடம் யார் நடிப்பது? துடிப்பது இங்கே இரு உள்ளம், ஆனால் அதை வெளிக்காட்டுவதில் தான் சற்று சிரமம். அதை ஏன் நடிப்பாக்க வேண்டும்? வெளிப்படையாகவே சொல்லிவிடலாமே.

குளிர்காலமா, கோடை காலமா, வசந்த காலமா, அசந்து நிற்கும் அன்பு இதயங்கள் நிஜம் என்று சொல்வதென்றால் எல்லாமே ஒரு கட்டுக்குள் கட்டுண்டு கிடக்கின்றன. அதுவும் நன்றாகவே கட்டிக்கொண்டு கிடக்கின்றன.

அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற அங்கலாய்ப்புகள் அடிமனங்களில். ஆனால் ஒவ்வொன்றும் நிகழும் போதும் ஒவ்வொரு விதமான ஏற்ற இரக்கங்கள். இரக்கம் என்பது இருக்கிறது உள்ளே உள்ள உள்ளங்களில். அது அவ்வப்போது சிக்குண்டு தவிக்கிறது தாமதம் என்ற ஏக்க வெள்ளங்களில்.

0: கொங்கு கலை அறிவியல் கல்லூரி கரூர்.
1: இணைய வழி நூலக வசதி, நவீன ஆய்வகங்கள், வைஃபை வசதி. அட்மிஷன் தொடர்புக்கு 9629007555.
0: இந்த தோட்டத்து புல்வெளிகள் மட்டும் கொடுத்து வைத்தவைகள். காரணம், இந்த உள்ளங்கள் எப்போதெல்லாம் இங்கே வந்து தற்காலிகமாக தங்கினாலும் எந்த பசுமைக்கும் தொந்தரவுகள் தருவதில்லை. காதலை மட்டுமே இங்கு விதைத்து விட்டு செல்லுகின்றன இந்த இரண்டு மனங்கள்.

0: குடை FM 100.5 MHz.
1: நடந்தது அனைத்தும் இன்னும் இன்னும் நடந்திட வேண்டும் என்று துடித்து நிற்கும் தூய்மையான காதல், அது துல்லியமான காதல், துள்ளி ஓடிடும் துளிர்காதல். தளிர்க்கும் போதும் இதே நிலைதான், தாறுமாறாய் வளர்ந்து நிற்கும் போதும் இதே நிலைதான். அதனால்தான் தள்ளாடாமல் இருக்கிறது.

உறங்க துடிக்கும் விழிகள், அதற்குள்ளாக அன்பு அதனை அடைந்துவிட நினைக்கும் இதயங்கள், உதயம் முதல் உறங்கும் பொழுது வரை உயிரோடு உயிராக இணைந்து விட நினைத்தது நிறைவேறுகிறது இப்போது. இதிலிருந்து விடுவித்து விழிகளுக்கு ஓய்வு கொடுப்பது எப்போது?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: இங்கே இருக்கின்றன சர்க்கரையோடு சேர்ந்த முக்கனியின் முழுமையான பானங்கள். அதை எடுத்து அருந்துவதில் இப்போது கால தாமதங்கள். காத்து கிடக்கிறது சுவை தரும் சுவை. அதை சுவைக்கும் வேளைதான் இங்கே இன்னும் குறிப்பிடப்படாமல்

உறக்கம் வராது. நிச்சயம் உறக்கம் வராது. இரக்கம் என்பது வரும். அது எவ்வளவு வேண்டுமானாலும் வரும். இரக்கத்தை ஏற்றுக்கொண்டு உறக்கத்தை தள்ளி வைத்து நெருக்கமாக இருக்க வேண்டியது இந்த இரக்கவாதிகளின் இப்போதைய பணியாகட்டும்.

தனித்தனியாக இருந்தது. ஞாபகம் இன்னும் இருக்கிறது, தனித்தனியாக இருந்தது. இனி அதற்கு இடம் இல்லை. எல்லா நாட்களிலும் ஒன்றிணைந்து இருப்பது என்று முடிவு செய்தாகிவிட்டது. இனி எப்போதும் தனித்தனியாக இருப்பது என்பது நிகழக்கூடாத ஒன்று.

அக்கினி வெயில் இவர்களுக்கு பனிமழையாயிருந்தது. முழு நிலவு குளிர் இவர்களுக்கு கோடை அனலாய் சுடுகிறது. காதலில் சில மாற்றங்கள் வரும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக இப்படியும் மாறுமோ?

வாலிபங்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது என்றார் கவிஞர் வாலி. இங்கே காதல் என்பது துளிர்க்கின்ற போது எப்படி தொடங்கியதோ அப்படியேதான் வளர்கின்ற காலத்திலும் நிறைந்து நிற்கிறது, வளர்ந்து செழித்த பின்னும் வாடாமல் இருக்கிறது. தேடாமல் கிடைத்த ஒரு மாபெரும் நிறைவு இந்த காதலுக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போது இங்கே இரு மனங்களும் சாரலாய் தூரலாய், காதலில் கலந்துவிட்ட இந்த இரு மனங்களும் பனி சாரலாய் பருவமழை தூரலாய் சந்திப்போம் நேச நேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: கொடைக்கானல் பண்பலையின் நினைவே சுகம். நேயர்கள் எல்லாரையும் இந்த இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ வணக்கத்தோடு அழைக்குது. இன்னைக்கு நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்குன்னா, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொன்னதும் உடனே நம்ம நினைவுக்கு வர்றது தஞ்சாவூர் மாவட்டம். ஆமாங்க, இன்று நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்கு தான் நேரலையில் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க முதல் முறையாக பேசும் அறிமுக நேயர்களுக்கு 0 45 42 24 24 24 0 45 42 24 24 24 வழக்கமாக வந்து பேசும் அன்பு நேயர்களுக்கு 0 45 42 24 24 29. வணக்கம், நிகழ்ச்சியின் முதல் நேயர்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: தஞ்சை மருத்துவ கல்லூரி லட்சுமி நகர் முதல் தெருவுல இருந்து பிடி அனந்தராமன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பூமேல வீசும் பூங்காற்று, எச்சில் இரவுகள்.
0: கேட்கலாங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

கொடைக்கானல் பண்பலை நூறு பிள்ளைந்தில் நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், கேட்குதுங்களா? அடடா, ரமணி ஆல்பர்ட் வந்தாரு தஞ்சாவூர்ல இருந்து. அவர் கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இருக்கீங்களா?

0: கோடை எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். நேரம் இரவு 10:12. இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
1: தஞ்சாவூர்லேருந்து பேசுங்க சார்.
0: மதன்.
1: அம்மன் கோயில்களை சார். ஆமாம், அம்மன் கோயில்களை பாடுங்க சார்.
0: சரிங்க. சின்னமணி கேட்கலாங்களா?
1: சின்னமணி கோயில்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: ஆமாம்.

0: நினைவே சுகம் கொடைக்கானல் எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம். வணக்கம், இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: பேர்
0: கணேஷ்குமார். என்ன பாடல் வேணும்? என்ன வாவின்னிலா? சரிங்க, கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு கேக்குது. என்ன மாவட்டம், எந்த ஊரு?
1: தஞ்சாவூர்.
0: எந்த ஊருங்க தஞ்சாவூர்ல?
1: தஞ்சாவூர்.
0: சரி, இன்னும் இப்ப ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நினைக்கிறேன், பாடல் கேட்கலாம். நன்றிங்க. வெண்ணிலா வரட்டும்.
1: ஓகே சார்.

0: நேரமிரவு 10:22 கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்கய்யா, பேரு?
1: கோடை பண்பலை முகமது அலிஜினா சார். கோடை பண்பலை 27வது ஆண்டு விஜயத்து வச்சிருந்து வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கய்யா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதான் முதல் மரியாதையிலிருந்து நாசாதே உன்னை நம்பி
0: கேட்கலாங்கய்யா. நன்றி
1: நன்றி.

0: இரவு நேர பயணத்தில் கொடைக்கானல் பண்பலையில் நாம கேட்டிருக்கோம். நினைவே சுகம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யாருக்கு பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் மங்களபுரம் திரு முனீஸ்வரன்.
0: முனீஸ்வரன்,
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நல்லவன் நல்லவன் வந்து வச்சுக்கவா வச்சுக்கவா.
0: ஆ கேட்கலாங்க, நன்றி.
1: இருபது நம்ம அந்த போட்டு நல்லா இருக்கும்.

0: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தில் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக வணக்கம். இப்போ யார சந்திக்க போறோம்? யார் பேசுறது?
1: நான் தஞ்சாவூர்
0: ஆரம்பத்துல ஒருத்தர் பேசினாரே பக்கத்துல, ராணி அக்கா. என்ன பாடல் கேட்கலாம்? கேட்டுடலாம்.
1: நன்றி.
0: வாழ்த்து சொன்னீங்களே, நன்றி.

0: இப்போ உள்ள தலைமுறை கூட இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பாடலை. நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம், திருவோண மாவட்டம், சென்னை விடுதி சிவபோஸ்ட்.
0: கோவிந்தராஜ்.
1: கோவிந்தராஜ்,
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: 27 உதய விழா வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்கய்யா, வந்துருங்க.
1: மலகம் செந்தாளம் போதே வந்தாடும்
0: சரிங்க, கேட்கலாம்.
1: ஓகே சார்.

0: நேரம் இரவு 10:42. கொடைக்கானல் பண்பலை 100.5 நம்ம நினைவு சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா,
0: யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டத்துல இருந்து கமலி பேசுறேன்.
0: ஓ, தஞ்சாவூர் கமலி. கமலி ஃப்ரம் நடுக்காவேரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா படம்?
1: ஆமாங்க, ஒரு படம் கேள்விப்பட்டேன்.
0: உங்க மாவட்டம் தானே நடுக்காவேரி? உங்க மாவட்டம் தானே?
1: ஆமா ஆமா.
0: ஆ சரிங்க, எனக்கு திடீர்னு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது, உங்க பேரை கேட்டேனே. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிந்து பைரவில இருந்து நான் ஒரு சிந்து காவடி.
0: அடடா, சரிங்க கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றிங்க.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
4: அதிருதா நெஞ்சா அதிரனு மாமே பதருதா உள்ள பதற

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
6: கொடைக்கானல் பண்பலையின் 1.5 நினைவு சுகம் கேட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம். உதய விழாவுக்கு எல்லாரும் வந்துருங்க. யார் பேசுறீங்க?
7: நன்றிங்க.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், தஞ்சாவூர் மோகன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க மோகன்?
1: படம் பேர் தண்ணீர் தண்ணீர், மேகம் தெரியலி.
0: நன்றிங்க, கேட்கலாம்.
1: கோடை பண்பலைக்கு 27வது உதய தின வாழ்த்துக்கள் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றிங்க.
1: நன்றி.

பரந்த வானில் ஆங்காங்கே கொட்டி கிடக்கும் விண்மீன்கள், தேய்ந்து கொண்டிருக்கும் வெண்ணிலவு, இவற்றிற்கிடையில் கவிதை பாடும் காற்று, விடாது வீசும் காற்றில் விடாது இசைக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 1.5 இரவு சிறகு.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடை தென்றல் நேருக்கு நேர். பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட போது முகம் மற்றும் தாடையில் குண்டு பாய்ந்த நிலையிலும் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திய கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: கேலண்ட்ரி அவார்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு டைப்பா இருக்கு. வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு, பீஸ் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அர்த்தம்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூடயோ இந்தியா சைனா கூட பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 3 சக்கரம் இருக்கு. பரமீர் சக்கர், மகவீர் சக்கர், வீர் சக்கரன்னு சொல்லுவாங்க. உயரிய விருது வந்து அசோக் சக்கர விருது, 2வது வந்து கீர்த்தி சக்கர, 3வது வந்து சௌரிய சக்கர. இது நம்ம நாடு அமைதியாக இருக்கப்ப அந்த நாட்டை அமைதியை கெடுக்கிறதுல, நம்ம நாட்டு மக்களை துன்புறப்படுத்தி நாட்டு மக்களை கொள்றதுக்கு வந்த தீவிரவாதிகளை கொள்றதுல 2வது உயரிய விருது கீர்த்தி சக்கரம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இரவு சிறகு மீண்டும் கேட்கலாம். இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி

0: காலை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம், 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் செடிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி விமென்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 7:30 ரசிக்கலாம் சுகமான காலை, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் மனதோடு ராகம். நாளைய ராகம் பயணிக்க காத்திருக்கிறது குழந்தை செல்வங்களின் பங்களிப்போடு. 8:05 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளோர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். தலைப்பு உயிர் வாழ ஒரு மரம். சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள். 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வியத்தகு இந்தியா. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ண தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:55 பொன்னியின் செல்வங்கள் ஆகியவை இடம்பெறும். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தின்றில் நேருக்கு நீர். சிறப்பு விருந்தினராக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட அன்பர்கள் பங்கு பெறலாம். 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்து இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1098. Thank you.

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே. புலர்ந்துள்ள விடியல் இன்பமயமான ஒளி மிகுந்த வையத்தை அனைவருக்கும் பரிசாக அள்ளி தரட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கொடை பண்பலையின் 1.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸிலும் உலகத் தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஆஷாத 14, பராபவ வருடம் ஆணி திங்கள் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விடியல் நேர வணக்கம் நேயர்களே, அலைக்கடலின் உடல் கடந்து அசைகின்ற நீரில் நிலை பெற்ற ஓவியமாய் அருள் காட்சி தர ஆதவன் ஆயத்தமாகும் இவ்வேளை. அருள் பாக்கலால் மனம் நிறைக்க இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

ஒளியாய் காட்சி தரும் இறைவனுக்காக ஒழித்து கொண்டிருக்கிறது கோடி பன்மலை 100.5 அருள் மாலை. நேரம் விடியற்காலை 5:14.

கருணை நிழல் கொண்டு காக்கும் இறைவனின் திருவடிகளை இசை பாடி தொழும் நேரம் விடியற்காலை 5:28. இது கோடைப்பண்பலை 100.5 அருள்மாலை.